நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. சக வருடம் 1948, வைசாக மாதம் 18ஆம் தேதி, 2026ஆம் ஆண்டு மே திங்கள் 8ஆம் நாள், இன்று வெள்ளிக்கிழமை. மத்தியாலை 1215 கிலோஹெர்ட்ஸ் புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் காலை ஒலிபரப்பு தொடங்குகின்றது. நேரம் 5:49.

நாளொரு குரல். தம்பொருள் என்பதம் மக்கள், அவர் பொருள் தம் தம் வினையான் வரும். மக்கட்பேறு என்னும் அதிகாரத்தில் அமைந்த இக்குரட்பா கூறும் பொருள், தம் மக்களே தம்முடைய பொருள்கள் என்று அறிஞர் கூறுவர். மக்களாகிய அவர்தம் பொருள்கள் அவரவருடைய வினையின் பயனால் வந்து சேரும். மக்கட்பேறு என்னும் அதிகாரத்தில் 63வதாக அமைந்த அந்த குரட்பா மீண்டும் நம் நினைவிற்கு. தம் பொருள் என்பதம் மக்கள், அவர் பொருள் தம் தம் வினையான் வரும். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். நேரம் 5:54. நிகழ்ச்சி நிரல். ஆரம்பத்துக்கு எனைத்தானும் நல்லவை கேட்க முயற்சி திருவினையாக்கும். வழங்குபவர் முனைவர் எஸ். மகாதேவன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். 6:15 தெய்வீக ராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் ஆடுகள் வளர்ப்பில் குட்டிகள் இழப்பை தடுக்கும் வழிகள் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:45 மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 6:55 சூழல் அறிவோம். மைக்ரோ பிளாஸ்டிக் கண்ணுக்கு தெரியாத பெரும் அச்சுறுத்தல். வாசிப்பவர் என் காயத்ரி ஸ்ரீகாந்த் அவர்கள். 7:00 சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமையில் வாழ்வைக்கு வந்த காந்தி. அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி. வாசிப்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 7:25 நலமாய் வாழ. இன்ஹேலர் சிகிச்சை முறை குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் அவசர மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் பி. லோக்நாத் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகருலா 8:02 8:30 தகவல் தளம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. வானொலி நேயர்கள் பங்கு பெற்ற சித்திரம் இடம்பெறும். அமைப்பில் உதவி ஏ. கிருஷ்ணவேணி. நிகழ்ச்சி அமைப்பு இரா தியாகராஜன். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி தூத்துக்குடி. 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் மாம்பலம் எஸ். சிவகுமார் அவர்களின் அகஸ்வர இசை. சின்னராஜகுப்பம் ஆர். எஸ். மகாலிங்கம் அவர்கள் தவில். நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 இலக்கியம் பேசுவோம். எழுத்தாளர் சிவகுமார் முத்தையா அவர்களுடன் நேர்முகம். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. நண்பகல் 12:00 எந்த குழந்தையும் நல்ல குழந்தையாம் நாடகம். எழுதியவர் தெள்ளாரு நா. பானு அவர்கள். அமைப்பு ஏ. பி. எலிசபெத், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை பழனி சண்முக சுந்தர தேசிகர் அவர்களின் பாட்டு. 12:50 புதின பக்கங்கள் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே. விஜயலட்சுமி அவர்கள். 1:00 மகளிர் நேரம் எழுத்தாளர் திருமதி வாசுகி ராஜாராம் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஆர். ஜே. பவானி. 2:15 என்றும் இனியவை. 2:35 சேந்திசை பாடற் பயிற்சி. ஐ மாத்திரை என தொடங்கும் அசாமி மொழி பாடல். இயற்றியவர் சதீஷ்தர் அவர்கள். இசை வினைச்சந்திர மௌகல்யா அவர்கள். நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 2:55 வானிலை அறிக்கை. பராமரிப்பு பணிகள் காரணமாக 3:10 முதல் முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் தற்காலிகமாக நிறுத்தப்படும். மீண்டும் மாலை 5:00 இதே அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் யாவும் தொடங்கும். மாலை 5:00 பொன்மாலை பொழுது. 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 6:00 திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00 முதல் 7:15 வரை திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் திருவண்ணாமலை மாவட்டம் வாழவச்சனூர் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மாணவிகள் வழங்கும் தேனி வளர்ப்பு கேள்வி பதில் நிகழ்ச்சி. தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். 8:00 முதல் 8:58 வரை திரை இசை. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10:00 தேன்மழை. 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2:00 3:05 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:15 பகல் 12:00

நாற்பது இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8 மணி, 10 மணி, 11 மணி, இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். 102.8 FM ரெயின்போ புதுவையில் காலை 7:30 வணக்கம் மக்களே. 8:02 8:30 நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே அன்பரசி. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணையவழி நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். பகல் 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:02 ஹாய் சிநேகிதியே எழுத்தாளர் திருமதி வாசுகி ராஜாராம் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஆர் ஜே பவானி. 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3 மணிக்கு ஹலோ டாக்டர். உலக தலசீமியா தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் இரத்த மாற்று மருத்துவத்துறை முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் ஏ வடிவேல் அவர்கள் பங்கு பெறும் நேரடி நிகழ்ச்சி. மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5 மணி முதல் 6:10 வரை அலையோடு விளையாடு. நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே அந்துவான். 6:20 முதல் 7 மணி வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையும், 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 முதல் 11 மணி வரை தேன் சிந்துதே வானம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஹிந்தியிலும் அதனை அடுத்து ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: Bhatia and Martin Reins, Secretary General of the Ministry for Europe and Foreign Affairs of France. The Ministry of External Affairs said the three countries agreed to strengthen their partnership and work on a roadmap with clear timelines. During the visit, Mr. Misri also met Khaldun Al Mubarak, Managing Director and Chief Executive Officer, Mubadala Investment Company, to discuss investment cooperation. Saudi Arabia suspended U.S. military access to its bases and airspace, forcing President Donald Trump to abruptly abandon his plan to escort ships through the Strait of Hormuz, the two U.S. officials have confirmed. The move marks a significant setback for Washington's Gulf strategy, with a key regional ally effectively blocking the operation known as Project Freedom before it could gain traction. Mr. Trump has shifted focus to diplomacy, describing recent talks with Iran as very good and saying a permanent deal is very possible. Iran is now reviewing a 14-point U.S. proposal to end the war, with Tehran's Foreign Minister Abbas Araghchi calling for dialogue and diplomacy. The proposed framework would pause hostilities and open a 30-day window of final negotiations, even though core issues, including Iran's nuclear program, would be left for later talks. In IPL cricket, Lucknow Super Giants defeated Royal Challengers Bengaluru by 9 runs using DLS method in a rain-hit match at Ikana Stadium in Lucknow last night. Chasing 213 runs for victory, Royal Challengers Bengaluru made 203 for 6 in 19 overs. Earlier put into bat, Lucknow Super Giants scored 209 for 3 in 19 overs. Multiple rain interruptions reduced the match to a 19-over side affair, setting Bengaluru a DLS target of 213. Today, Delhi Capitals will take on Kolkata Knight Riders at Arun Jaitley Stadium in Delhi at 7:30 p.m. That's the end of this news bulletin.
1: இனித்தானும் நல்லவை கேட்க முயற்சி திருவினையாக்கும் எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் முனைவர் எஸ் மகாதேவன் அவர்கள்.
2: காலண்டர் தாளை கிழிக்கிறோம். ஒரு நாள் கடந்த காலமாகி நம்முடைய பாதத்திற்கு கீழே விழுகிறது. காலத்தின் சுருக்கமான வரலாறு எனும் நூலை அறிஞர் ஸ்டீஃபன் ஹாக்கிங் எழுதியுள்ளார். நாள் என்பது நம்முடைய வாழ்நாளை அறுக்கிற வாள் என்று சொல்லுகிறார் வள்ளுவர். இந்த சிந்தனை புதுமையான சிந்தனை இல்லையா? முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும் என்று வள்ளுவர் முயற்சியின் மேன்மையை மிக அழகாக சொல்கிறார். வாழ்க்கையை பாரமாக நினைக்கத் தொடங்கும் போது நம்முடைய நாட்கள் யாவும் பாரமாகி விடுகின்றன. அடுத்து என்ன நடக்கும் என தெரியாமல் நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வாழ்வே சுவாரஸ்யமானதுதான். அந்த வாழ்வை இனிக்க வாழ வேண்டுமென்று வள்ளுவம் பேசுகிறது. இழந்ததையும் என்றோ நடந்ததையும் எண்ணி எண்ணி வருந்துவதால் என்ன பயன் என்று வள்ளுவர் நம்மிடம் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். நம் பார்வையில் நாம் தெளிவாக இருக்கும்போது யாருக்காக நாம் அஞ்ச வேண்டும்? நமக்கான பாதையை நாம் உருவாக்கி கொள்ள முயலும் போது தடங்கல்களையும் தடைக்கற்களையும் உடைத்து கடந்தால் மட்டுமே வெற்றி நிச்சயம். வள்ளுவர் சொல்கிறார், தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும் என்று சொல்கிறார். 1000 காக்கைகளை விரட்ட ஒரு கல் போதும், 1000 பிரச்சனைகளை விரட்ட ஒரே ஒரு மன உறுதி போதும் என்று வள்ளுவம் நமக்கு கற்றுத்தருகிறது. மலையை துளைக்கும் சிற்றுளி போல் கவலையை துளைக்கும் சிற்றுளி நம்பிக்கை. அருமை உடைத்தென்று அசவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும் என்று வள்ளுவர் சொல்கிறார். உலக புகழ்பெற்ற மாவீரனான மகா அலெக்சாண்டர் எப்போதும் நல்ல நூல்களை தன்னுடைய துணையாக கொண்டவர். ஒரு நாளும் தன்னுடைய தன்னம்பிக்கையை கேள்வி கேட்டதே இல்லை. கிரேக்க இதிகாசங்களாக இருக்கக்கூடிய ஹோமரினுடைய இலியட் ஒடிசியை ஆழமாக கற்று தேர்ந்தவர் மகா அலெக்சாண்டர். அவருடைய வெற்றி சிந்தனைகளுக்கு காரணமாக அமைந்தது நூல்கள்தான். அந்த நூல்களை எப்போதும் அவர் கையிலே வைத்திருந்தார். வள்ளுவர் அதைத்தான் சொல்லுகிறார், எப்போதும் கற்றுக்கொண்டே இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் எந்த துன்பமும் இருப்பதே இல்லை என்று. உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நாளும் உன் முன்னால் எந்த பிரச்சனையையும் நீ சந்திக்காமல் சென்று விட்டதென்று சொன்னால் நீ தவறான பாதையில் பயணிக்கிறாய் என்று சொன்னார் விவேகானந்தர். எல்லோரும் உலகத்தை மாற்ற வேண்டும் என்று

0: எண்ணுகிறார்களே தவிர யாரும் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று எண்ணுவதே இல்லை என்று சொன்னார் டால்ஸ்டாய். தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்று வள்ளுவர் அதனால்தான் சொன்னார். தோல்வி கண்டு அஞ்ச வேண்டாம் என்கிற எண்ணத்தை இந்த வள்ளுவம் நமக்கு தந்து கொண்டே இருக்கிறது. முயலும் போதுதான் முட்கள் காலை முத்தமிடும். தளராத மனமிருந்தால் வளராத மனிதர் இல்லை என்பதை வள்ளுவம் நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறது. மனதிடம் சொல், மனோதிடமே வெல்லும் என்று வள்ளுவர் நமக்குள்ளே பாடத்தை தந்து கொண்டே இருக்கின்றார். அதிர்வின்றி நடப்போம், பணிவாக பேசுவோம், அளவோடு உண்போம், சிக்கனமாக செலவழிப்போம், ஆழமாக சுவாசிப்போம், நிம்மதியாக தூங்குவோம், நேர்த்தியாக உடுத்துவோம், உண்மையாக இருப்போம், சரியாக திட்டமிடுவோம், நேர்மையாக பொருள் ஈட்டுவோம், செலவழிக்கும் முன் சேமிப்போம். இதையெல்லாம் நினைத்து பார்க்கும்போது ஊழையும் உப்பக்கம் காண்பர் உறைவின்றி தாழாது உயற்றுபவர் என்கிற அந்த குரல்தான் நினைவுக்கு வருகிறது. மனம் தளராமல் இடைவிடாது முயற்சி செய்பவர் விதியையும் புறமுதுகு காட்டி ஓட விடுவார் என்று சொல்கிறார் வள்ளுவர்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் முனைவர் எஸ் மகாதேவன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். நேரம் 6:15. தெய்வீக ராகம்

0: இத்துடன் நிறைவு பெற்றது தெய்வீக ராகம். நேயர்களே, சேவை செய்திகள் பிரிவில் இடம்பெறத்தக்க உங்கள் பகுதி தகவல்களை எங்களுக்கு தெரிவிக்க விரும்பினால் நிலைய இயக்குநர் ஆகாஷ்வாணி சேவை செய்திகள் பிரிவு இந்திரா நகர் புதுச்சேரி 6050006 என்ற முகவரிக்கு அனுப்பலாம். அல்லது aiRpondi@gmail.com என்ற மின்னஞ்சலில் அனுப்பலாம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 சித்திரை திங்கள் 25 நாள் வெள்ளிக்கிழமை. நேரம் 6:35. நிகழ்ச்சி தொடங்கும் முன் விளம்பரம்.
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
0: உழவர்களுக்கான செய்திகள். ஆடுகள் வளர்ப்பில் குட்டிகள் இழப்பை தடுக்கும் வழிகள் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம்.

0: கருத்த முத்து, எப்பா கருத்த முத்து, என்ன கருத்த முத்து ஒரு சோகமா இருக்காப்ல?
1: வா கருத்த முத்த, வா.
0: என்ன கருத்த முத்து, என்ன விஷயம்?
1: கருத்த முத்த, நான் வளர்க்குற ஆடுல ஒரு ஆட்டுக்குட்டி ஒன்று இறந்து போச்சு கருத்த முத்த, அதான் ரொம்ப சோகமாகறேன்.
0: எப்பா ஆடு வளர்ப்புல குட்டிகள் இறப்ப தடுக்கிறது முக்கியமான விஷயம்ப்பா.
1: கதமுத்த, ஆடு வளர்க்கறதுக்கு நிறைய ஆலோசனை சொன்னேன், அது தகுந்த மாதிரி நானும் ஆடு வளர்த்தேன், ஆட்டுக்குட்டிங்க நிறைய போட்டுச்சு, அது மூலமா நல்ல வருமானம் கிடைச்சிது. ஆனா ஆடு வளர்ப்புல குட்டிகள் இறப்ப தடுக்கிறதுக்கான வழிமுறையில நீ சொல்லவே இல்லப்பா.
0: ஏப்பா நீனா தெரிஞ்சு வச்சிருப்ப அப்படின்னு நான் சொல்லப்பா.
1: சரி கதமுத்த, அடுத்த ஆட்டுக்குட்டிய பறி கொடுக்கறதுக்கு முன்னால இப்பயாவது கொஞ்சம் சொல்லுப்பா விவரமா.
0: ஏப்பா ஆடு வளர்க்கறது முக்கியம் இல்லப்பா, இந்த ஆட்டு குட்டிகளோட இறப்ப தடுக்கிறது ரொம்ப முக்கியம்.
1: ஏன்னா
0: இன்னைக்கு ஒரு குட்டின்னு நம்ம நினைக்கிறது அதுதான் நாளைக்கு ஒரு பெரிய செல்வமா நமக்கு அமையும்.
1: ஆமாப்பா உண்மைதான்.
0: ஏன்னா அது வளர்ந்து அது குட்டி போட்டு அது பேரப்புள்ள காண்ற வரைக்கும் நமக்கு எவ்வளவு லாபம் இருக்கு. அதனால ஒரு குட்டியோட இழப்பை கூட நம்ம வச்சுக்க கூடாதுப்பா.
1: ஆமா,
0: குட்டிகள் இறப்பே இல்லாம நம்ம பாத்துக்கணும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இப்ப நீ வந்து ஒரு 10-15 ஆடு வளர்க்குற.
1: சரி,
0: இப்ப செனை ஆடு குட்டி போட போகுது அப்படின்னு உனக்கு ஏற்கனவே தெரியும்.
1: ஆமா,
0: அப்ப நீ ஒரு மாசத்துக்கு முன்னையே என்ன செஞ்சிடணும், கொட்டைகளை அதை தனிமைப்படுத்தணும்ப்பா.
1: ஓஹோ,
0: ஏன்னா செனை ஆடு நல்லா நிற மாசமா இருக்கிறப்ப ஒரு கெடா ஆடு வந்து ஏறிடுச்சுன்னு வச்சுங்க, அது வந்து செனை களையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் ஆடுகளுக்குள்ளாரையே சண்டை வந்துச்சுன்னா வேற ஆடு வயிற்றுல முட்டிடுச்சு அப்படின்னாலும் இதுக்கு செனை களைய வாய்ப்பு இருக்கு. அது மாதிரிதான்ப்பா.

0: நடந்திருக்கும் உன் ஆட்டுக்கும்.
1: ஆமா ஆமா ஆமா, அதான் நினைக்கிறேன்.
0: இல்லைன்னா பிறந்து ஒரு மாசத்துக்குள்ளார குட்டிகள் சரியா பராமரிக்கலனாலும் குட்டிகள் இறந்து போறது வாய்ப்புகள் இருக்கு. அதனால நீ கவனிச்சு வளர்க்கணும்ப்பா. ஒன்னும் இல்லப்பா, இந்த ஆடு வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடியே சேன ஆட்டை பிரிச்சு வச்சிட இல்லையா, அதுக்கு நல்ல சப்போர்ட்டான உணவை நம்ம ஸ்பெஷலா கொடுக்கணும்ப்பா.
1: சரி சரி.
0: மக்காச்சோள குருணை ஒரு 100 கிராம், பருத்தி கொட்டை ஒரு 100 கிராம், இதை கலந்து கொடுக்கணும். ஆடு குடிக்கக்கூடிய அந்த தண்ணீர்ல ஒரு 50 கிராம் தவிடு கலந்தும் கொடுக்கணும். கொட்டகைய சுற்றியே மேய்ச்சலுக்கு விடணும். ரொம்ப தூரம்லாம் அதை விடக்கூடாது, ஏன்னா அது சென ஆடா இருக்கும் போது. அப்புறம் போதுமான அளவு சுண்ணாம்பு சத்து கொடுத்தா ஆடுகளுக்கு நோய் தாக்குதல் இல்லாம நல்லா ஆரோக்கியமா இருக்கும்.
1: ஓஹோ,
0: இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு 4 நாளைக்கு ஒரு முறை 10 லிட்டர் தண்ணீர்ல ஒரு 100 கிராம் சுண்ணாம்பு கலந்து அந்த தண்ணி அப்படியே வச்சிருந்தோம்னா கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே தெளிஞ்சு மேலாப்புல நல்ல தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த தண்ணியை வந்து நம்ம ஆடை குடிக்க விடணும். குட்டி போட்ட பிறகு குட்டிகளுக்கு சரியான நேரத்துல பால் குடிக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். சில ஆடுகள் வந்து சரியான முறையில குட்டிகளுக்கு பால் கொடுக்கலன்னா நாமளே பாலை கறந்து நம்ம பிள்ளைங்களுக்கு எல்லாம் எப்படி பால் புட்டியில பால் கொடுக்குறோம், அது மாதிரி குட்டிகளுக்கு கொடுத்து குட்டிகளை நல்ல முறையில வளர்க்கணும்ப்பா.
1: அது மாதிரி கொடுக்கலாமா?
0: கொடுக்கலாம்ப்பா. அப்புறம் குட்டி பிறந்து ஒரு 20 நாள் ஆன பிறகு குடற்புழு நீக்க மருந்த மருத்துவருடைய ஆலோசனையோட நம்ம செய்யணும்.
1: ஓஹோ,
0: இந்த குடற்புழு நீக்க மருந்தை கொடுக்கறது ரொம்ப முக்கியம்ப்பா. ஆடு குட்டி போட்ட 21 நாட்களுக்கு பிறகு அந்த ஆடு பருவத்துக்கு வர ஆரம்பிச்சிடும்.
1: சரி,
0: இப்படி தனிமைப்படுத்தி பராமரிக்கும் முறையால ஆடுகள்ல கருச்சிதைவு அப்படிங்கறதே இல்லாம பாத்துக்கலாம்ப்பா.
1: ஓஹோ,
0: குட்டிகளுக்கும் ஊட்டமா சத்து கொடுத்து குட்டிகள் இறப்பையும் நம்ம தவிர்த்து நல்ல முறையில லாபம் அடைய முடியும்.
1: அப்படியா?
0: இப்ப இவ்வளவு நேரம் தெரிஞ்சுக்கிட்டில்ல, இன்னும் உனக்கு என்ன சந்தேகம் இருக்கு கேளு.
1: காதுமுத்த, என் ஆட்டுல 2 வயசு உள்ள ஒரு ஆடு இருக்குது.
0: சரி,
1: அது இன்னும் பருவத்துக்கும் வர மாட்டேங்குது, குட்டியும் போட மாட்டேங்குது, கெட ஆடு போலவே இருக்குதுப்பா. ஆனா பொட்ட ஆடுதான் அது.
0: எப்பா, முக்கியமான ஒரு விஷயத்த கேட்டிருக்க. பருவத்துக்கு வராம இருக்கு அப்படின்னா, ஒன்று அது உடம்புல ஏதோ சத்து குறைவும் இருக்கலாம். நம்ம நிறைய தீவனம் கொடுக்குறோம், அந்த ஆட்டுக்காக உழைக்கிறோம், இது எல்லாம் வேஸ்டா போயிட்டு இருக்கு. இந்த ஆட்டை பொறுத்த அளவுக்கு தாது உப்பு கலவை பற்றாக்குறை இருக்க வாய்ப்பு இருக்கு, அதனால பருவத்துக்கு வர்றது தள்ளி போயிடும். நீ என்ன பண்ற, தாது உப்பு கலவை கட்டியை வாங்கிட்டு வந்து கேவிக்கல கட்டினா அவங்களே வாங்கி கொடுக்குறாங்க.
1: சரி சரி.
0: நம்ம ஆடு கொட்டகம் இருக்குல்ல, அந்த இடத்துல நம்ம கட்டி விட்டுட்டோம்னா ஆடுங்க தானா போய் அதை நக்கிட்டு நக்கிட்டு கிடக்கும். உப்பை நக்கிற மாதிரி அதுங்க வந்து நினைச்சுக்கிட்டு இந்த தாது உப்பு கட்டி கலவைய நக்கும். அதுங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்தான். அந்த மாதிரி வந்து அந்த தாது உப்பு கலவைய நக்கி நக்கி அதுங்க சாப்பிடும் போது இந்த பருவத்துக்கு வராம இருந்தது இல்ல, அது உடனே மாறி அந்த மாதிரி ஆடுகள் உடனே பருவத்துக்கு வரும். இது வந்து அனுபவத்துல நான் பார்த்தது, அதிகாரிகள்ட்டையும் கேட்டது. இது போக ஆணாடு பக்கத்துல இருக்கும் போதுதான் பெண் ஆடுகள் பருவத்துக்கு வரும் அப்படின்னு என்கிட்ட ஒரு அதிகாரி சொன்னாரு.
1: ஓஹோ,
0: அதனால நம்ம ஆடு வளர்ப்புல இதெல்லாம் மனசுல வச்சு ஆடுகளை வளர்க்கணும். ஏன்னா பெட்டை ஆடுகள் நம்ம வருஷத்துக்கு 2 தடவை குட்டி போடுற மாதிரி பாத்துக்கிட்டோம்னா தான் நமக்கு லாபம்.
1: அப்படியா விஷயம்?
0: ஆமாப்பா, குட்டி போடாம இருந்ததுன்னா அந்த ஆடுக்கு எவ்வளவு தீவனம் கொடுக்கறோம், வளர்த்து என்ன பிரயோஜனம்?
1: பிரயோஜனமா இல்லையா?
0: அதெல்லாம் மனசுல வச்சு நீ ஆடு வள.
1: சரி சரி.
0: ஏற்கனவே உனக்கு நல்ல முறையில தான் இருக்கு லாபம். இருந்தாலும் ஒவ்வொரு ஆட்டுல இருந்தும் லாபம் அடையணும்னா இதெல்லாம் நீ கவனத்துல வச்சுக்கணும்.
1: கதமுத்த, ஆடு வளர்ப்புல குட்டிகள் இறப்ப தடுக்கிறதுக்கு என்னென்ன வழியெல்லாம் இருக்குதுன்னு விவரமா விளக்கமா சொன்னப்பா. இதுக்கப்புறம் நான் வளர்க்குற ஆட்டுக்குட்டியில ஒரு ஆட்டுக்குட்டிய கூட இறக்க விட மாட்டேனே.
0: இதுதான்ப்பா வேணும். இந்த மாதிரி ஒரு உறுதிமொழியோட ஒவ்வொரு ஆடு மாடு வளர்க்குற விவசாயியும் நினைச்சுக்கிட்டாங்கன்னா நமக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லதுப்பா.
1: கரெக்டா சொன்ன காதமுத்த.
0: சரிப்பா கருத்தமுத்து, நான் கிளம்பட்டுமா?
1: காதமுத்த, இந்த ஒரு கட்டு பிறண்ட வச்சிருக்கிறேன், இதை எடுத்துக்கிட்டு போயிட்டு சமைச்சு சாப்பிடுப்பா.
0: எப்பா, எங்க இருந்து எடுத்துட்டு வந்த? வேலி ஓரத்துல ஏதாவது புடுங்கினியா?
1: வேலி ஓரத்துல இருந்து பறவையா? பனை மரத்துல அந்த உச்சி வரைக்கும் பறந்து போயிருந்தது.
0: ஓஹோ,
1: அதுல கத்தி வச்சு கட் பண்ணி எட்டு வந்தப்பா நானு.
0: எப்பா எப்பா, பிறண்டங்கிறது இந்த எலும்பு சம்பந்தமான சொல்றாங்க இல்லையா, எலும்பு வீக்கா இருக்கு, கைகாலெல்லாம் குடையுது அந்த

0: மாதிரி இருக்கிறவங்க இந்த பிரண்டைய சாப்பிட்டா நல்லதுப்பா. சில பேர் முதுகு வலிக்குது, கை கால் அங்கங்க கொடை இதெல்லாம் சொல்லுவாங்க, அவங்களுக்கு எல்லாம் இது நல்லது. ரத்த மூலத்துக்கும் இது மருந்து.
1: ஓஹோ,
0: வாய்வு பிடிப்பு அதுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லா அருமையா வேலை செய்யும்பா. பிரண்டை பொடியை வச்சு நம்ம சாப்பிடலாம், பிரண்டை ஊறுகாய் போட்டு சாப்பிடலாம், பிரண்டை சூப்பு, பிரண்டை சட்னி, பிரண்டைய வந்து குழம்பு வச்சும் சாப்பிடலாம். அருமையான ஒரு பயிர்ப்பா பிரண்டை.
1: ஓஹோ,
0: நிறைய மருத்துவ குணம் இருக்குது, பல வகைகளும் இருக்குது இதுல. ஆமா, ஓலை பிரண்டை இருக்கு, உருட்டு பிரண்டை இருக்கு, இனிப்பு பிரண்டை இருக்கு, புளிப்பு பிரண்டை இருக்கு, முப்பிரண்டை இருக்குது, பல வகை இருக்குப்பா.
1: பிரண்டையில இவ்வளவு வகைகளா?
0: ஆமாப்பா, எல்லா பிரண்டையும் சாப்பிடலாம். நல்ல வேலை எனக்கு இத கொடுத்த. ஏன்னா என் பொண்டாட்டி வேற நேத்தெல்லாம் இடுப்பொலி இடுப்பொலின்னு இருந்தது. இத போய் நம்ம ஒரு குழம்பு வச்சு மருந்து குழம்பா சாப்பிட வேண்டியதான் இன்னைக்கு. சரிப்பா கத்தமுத்து, நான் கிளம்புறேன்.
1: சரி, பார்த்து போயிட்டு வா.
2: உழவர்களுக்கான செய்திகள் நிகழ்ச்சியில் இதுவரை ஆடுகள் வளர்ப்பில் குட்டிகள் இழப்பை தடுக்கும் வழிகள் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தாசந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்றனர்.
3: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு, அடல் பென்ஷன் யோஜனா மோதிஜியின் தீர்மானம்.
4: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே, ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
3: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
2: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
5: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். பெரும்பான்மையை உறுதி செய்யாமல் யாரையும் ஆட்சி அமைக்க அழைக்க முடியாதென தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள அரசியல் தேக்க நிலை குறித்து அரசியல் கட்சிகள் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றன. தமிழகத்தில் +2 தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்படுகின்றன. மாநிலத்தில் 19 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி பெங்களூரு அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். பெரும்பான்மையை உறுதி செய்யாமல் யாரையும் ஆட்சியமைக்க அழைக்க முடியாதென தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். இது தொடர்பாக ஊடக நிறுவனம் ஒன்றுக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில், தாவேக்க தலைவர் திரு விஜய் முதலமைச்சராக பதவியேற்பதை தாம் எந்த வகையிலும் தடுக்கவில்லை என்று கூறியுள்ளார். பெரும்பான்மை இல்லாத கட்சியை எப்படி ஆட்சியமைக்க அழைக்க முடியும் என்று அவர் கேள்வி எழுப்பினார். பெரும்பான்மைக்கு தேவையான உறுப்பினர்களின் எண்ணிக்கையுடன் உரிமை கூறினால் தாம் உடனடியாக ஆட்சியமைக்க அழைப்பு விடுப்பதற்கு தயாராக இருப்பதாகவும் அவர் விளக்கம் அளித்தார். பெரும்பான்மை இல்லாதது திரு விஜய்க்கு மட்டும் பிரச்சினை அல்ல எனவும், ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் அது பிரச்சினையை உருவாக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். போதுமான உறுப்பினர்களின் ஆதரவு இல்லாமல் சிறுபான்மை அரசு அமைப்பது குதிரை பெறத்திற்கு வழிவகுக்கும் எனவும், அதை அனுமதிக்க முடியாதென்றும் அவர் தெரிவித்தார். பெரும்பான்மை பலத்துடன் எந்த கட்சி ஆட்சியமைக்க உரிமை கோரினாலும் அதை ஏற்க தயாராக இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். அஇஅதிமுக, திமுக ஆகிய கட்சிகள் இணைந்து 118 உறுப்பினர்களின் பட்டியலை வழங்கினால் அதையும் ஏற்க தயாராக இருப்பதாக அவர் கூறினார். போதுமான எண்ணிக்கை மட்டுமே ஆட்சியமைக்க முக்கியமானது என்று அவர் தெரிவித்தார். யாரும் ஆட்சியமைக்க முடியாமல் இதேநிலை அடுத்த சில நாட்களுக்கு நீடித்தால் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்தார். தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள அரசியல் தேக்க நிலை குறித்து அரசியல் கட்சிகள் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றன. திமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் சென்னையில் அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் நேற்று நடைபெற்றது. இதில் மற்றொரு தேர்தலுக்கு தமிழகம் உடனடியாக தயாராக இல்லை என்றும், மாநிலத்தில் நிலையான ஆட்சி அமைய வேண்டும் என்பதே திமுகவின் முதன்மையான நோக்கம் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இத்தகைய சூழலில் முடிவுகளை எடுக்கும் அதிகாரம் கட்சித் தலைவருக்கு வழங்கப்படுவதாக இக்கூட்டத்தில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கட்சியின் செய்தித் தொடர்பாளர் திரு டி கே எஸ் இளங்கோவன், அஇஅதிமுகவிற்கு ஆதரவளிப்பது குறித்து எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று கூறினார். கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் எடுக்கும் முடிவுக்கு கட்சி முழு ஒத்துழைப்பு வழங்கும் என்றும்

அவர் தெரிவித்தார். இந்நிலையில் தமிழக சட்டப்பேரவைக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள அஇஅதிமுக உறுப்பினர்களுடன் புதுச்சேரியில் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி நேற்று ஆலோசனை மேற்கொண்டார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய புதுச்சேரி யூனியன் பிரதேச அஇஅதிமுக செயலாளர் திரு அன்பழகன், தமிழக அரசியல் சூழல் குறித்தும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்தும் கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி உரிய முடிவை மேற்கொள்வார் என்றும் எதிர்பாராத திருப்பங்கள் நிகழ வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவித்தார். இதனிடையே தாவேகாவுக்கு ஆதரவளிப்பது குறித்து விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகள் இன்று ஆலோசனை மேற்கொள்ள உள்ளன. தமிழகத்தில் பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்படுகின்றன. காலை 9:30 மணிக்கு தேர்வு முடிவுகள் இணையதளத்தில் வெளியிடப்படும் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் கூறியுள்ளது. tnresults.nic.in, dge.tn.gov.in உள்ளிட்ட இணையதள முகவரிகளில் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படுகின்றது. தேர்வர்கள் இந்த இணையதளங்களில் தங்களது பதிவு எண் மற்றும் பிறந்த தேதியை பதிவு செய்து

0: தேர்வு முடிவுகள் இணையதளத்தில் வெளியிடப்படும் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் கூறியுள்ளது. tnresults.nic.in, dge.tn.gov.in உள்ளிட்ட இணையதள முகவரிகளில் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படுகின்றது. தேர்வர்கள் இந்த இணையதளங்களில் தங்களது பதிவு எண் மற்றும் பிறந்த தேதியை பதிவு செய்து தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளி மாணவர்கள் தாங்கள் பயின்ற பள்ளிகளிலும் தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம். மாணவர்கள் தங்களது உறுதிமொழி படிவத்தில் குறிப்பிட்டுள்ள கைபேசி எண்ணுக்கும் குறுஞ்செய்தி வாயிலாக தேர்வு முடிவுகள் அனுப்பப்பட உள்ளன. வாட்ஸ்அப் செயலியில் 7845252525 என்ற எண் மூலமாகவும் தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏதேனும் ஐயம் இருப்பின் தேர்வர்கள் 144417 என்ற உதவி எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மாணவர்கள் மற்றும் பெற்றோர் 144416144417 என்ற உதவி எண்கள் மூலமாக வழிகாட்டுதல்களை பெறலாம் என்றும் அரசு தேர்வுகள் இயக்ககம் கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வந்தே மாதரம் பாடல் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: திருவாரூர் அருள்மிகு தியாகராஜர் சுவாமி திருக்கோவில் தெப்ப வெள்ளோட்டம் நேற்று நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். கமலாலய திருக்குளத்தில் தெப்பத் திருவிழா இன்று முதல் 3 நாட்கள் நடைபெறவுள்ளதாகவும் இதற்கென விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: சைவ சமயத்தின் தலைமை பீடமாக வணங்கப்படும் திருவாரூர் தியாகராஜ சுவாமி திருக்கோவிலின் தெப்பத் திருவிழா 3 தினங்கள் நடைபெற உள்ளது. இதற்காக கோவிலின் எதிரில் உள்ள கமலாலயம் தெப்பக்குளத்தில் பிரம்மாண்டமான 50 அடி நீளம், 50 அடி அகலம் என 2500 சதுர அடி பரப்பளவில் தெப்பம் அமைக்கப்பட்டுள்ளது. 432 பேரல்களில் காற்று நிரப்பி 2 அடுக்குகளாக கட்டப்பட்டு அதன் மீது தெப்பம் அமைக்கப்பட்டுள்ளது. 18 அடி உயரத்தில் உள்ள இந்த தெப்பத்தில் மின் விளக்கு அலங்காரமும் செய்யப்பட்டுள்ளது. 500 பேர்கள் அமரும் வகையில் தெப்பம் கட்டப்பட்டுள்ளது. 7 மணிக்கு துவங்கி 3 தினங்கள் தெப்பத் திருவிழா நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. திருவாரூரிலிருந்து ஆர் விஜயகுமார்.
0: தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி உள்ளிட்ட 19 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸாகவும் அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் பதிவாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நகரின் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் அம்மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்கோ ரூபியோ வாட்டிகனில் போப்பாண்டவரை சந்தித்து பேச்சு நடத்தினார். இத்தாலியில் நடைபெறும் சர்வதேச கலை கண்காட்சியில் இந்திய அரங்கத்தை மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் திறந்து வைத்தார். திருவனந்தபுரத்தில் 2 நாட்கள் நடைபெற்ற பிரிக்ஸ் நாடுகளின் வேலைவாய்ப்பு பணிக்குழு கூட்டம் நேற்று நிறைவடைந்தது. 7 அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளின் மூலம் 101 கனிமச் சுரங்கங்கள் செயல்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டு சாதனை எட்டப்பட்டுள்ளதாக மத்திய சுரங்க அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேம்படுத்தப்பட்ட பயணிகள் முன்பதிவு நடைமுறைகளை ஆகஸ்ட் மாதத்திலிருந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வருவது தொடர்பாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தலைமையில் புதுதில்லியில் நேற்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. கேரள மாநிலம் கழக்கோட்டாவில் நடைபெற்ற அகில இந்திய சைனிக் பள்ளி முதல்வர்கள் மாநாட்டில் பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சயத் பங்கேற்றார். சென்னையில் 21 புறநகர் ரயில் நிலையங்களில் மின்சார வாகனங்களுக்கான பேட்டரி மாற்று மையங்கள் மற்றும் சார்ஜிங் மையங்கள் அமைப்பதற்கான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வேயின் சென்னை கோட்டம் தெரிவித்துள்ளது. இந்திய தர நிர்ணய அமைப்பின் அதிகாரிகள் குழுவினர் சென்னை சவுக்கார்பேட்டை பகுதியில் மேற்கொண்ட சோதனையில் 3 கடைகளில் தரமற்ற பொம்மைகள் கண்டறியப்பட்டு அவை பறிமுதல் செய்யப்பட்டன. 108 திருத்தலங்களில் ஒன்றான காஞ்சிபுரம் புஷ்பவல்லி தாயார் சமேத ஸ்ரீ அஷ்டபுஜ பெருமாள் திருக்கோயில் சித்திரை மாத பிரம்மோற்சவத்தில் 7ஆம் நாள் தேர் உற்சவம் நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி 9 ரன் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது. லக்னோவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் மழை குறுக்கிட்டதால் போட்டி 19 ஓவராக குறைக்கப்பட்டது. முதலில் பேட் செய்த லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட 19 ஓவர் முடிவில் 3 விக்கெட் இழப்பிற்கு 209 ரன் எடுத்தது. டக்வொர்த் லூயிஸ் முறைப்படி வெற்றி இலக்கு 200

0: 13 நிர்ணயிக்கப்பட்டது. இதையடுத்து பின்னர் விளையாடிய பெங்களூரு அணி 19 ஓவர் முடிவில் 6 விக்கெட் இழப்பிற்கு 203 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் தில்லி அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. தில்லியில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் தில்லி அணி ஒடிஷா அணியை எதிர்கொள்கிறது. ஹைதராபாத்தில் இப்போட்டி 5:00 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பெரும்பான்மையை உறுதி செய்யாமல் யாரையும் ஆட்சி அமைக்க அழைக்க முடியாதென தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள அரசியல் தேக்க நிலை குறித்து அரசியல் கட்சிகள் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றன. தமிழகத்தில் +2 தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்படுகின்றன. மாநிலத்தில் 19 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி பெங்களூரு அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: நேரம் 6:55. 5 நொடி.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். மைக்ரோ பிளாஸ்டிக் கண்ணுக்கு தெரியாத ஒரு பெரும் அச்சுறுத்தல். வாசிப்பவர் என் காயத்ரி ஸ்ரீகாந்த் அவர்கள்.
3: மைக்ரோ பிளாஸ்டிக்குகள், இது கண்ணுக்கு தெரியாத ஒரு பெரும் அச்சுறுத்தல். இன்றைய நவீன உலகில் பிளாஸ்டிக் பயன்பாடு தவிர்க்கவே முடியாத ஒன்றாக மாறிவிட்டது. ஆனால் நாம் தூக்கி எறியும் பிளாஸ்டிக் பொருட்கள் சிதைந்து உருமாறி வெயில் காரணமாகவும் மழை காரணமாகவும் நம் கண்ணுக்கே தெரியாத வகையில் பூமியை ஆக்கிரமித்து வருகின்றன. அவைதான் மைக்ரோ பிளாஸ்டிக் என்று சொல்லப்படுகிறது. 5 மில்லிமீட்டருக்கும் குறைவான அளவுடைய மிகச்சிறிய பிளாஸ்டிக் துகள்களும் துண்டுகளும் தான் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ். இவை 2 வகைகளாக பிரிக்கப்படுகின்றன. முதன்மை மைக்ரோ பிளாஸ்டிக், 2 நிலை மைக்ரோ பிளாஸ்டிக். அழகு சாதன பொருட்கள், பற்பசை மற்றும் துப்புரவு பொருட்களிலிருந்து நேரடியாக சேர்க்கப்படுபவை. 2 பெரிய பிளாஸ்டிக் பொருட்கள், அதாவது பாட்டில்கள், பைகள், சூரிய ஒளி மற்றும் கடல் அலையினால் சிதைவடைந்து உருவாகும் துகள்கள். நாம் குடிக்கும் நீர், உண்ணும் உணவு, குறிப்பாக கடல் உணவுகள் மற்றும் சுவாசிக்கும் காற்று ஆகியவற்றின் வழியாக மைக்ரோ பிளாஸ்டிக் நம் உடலுக்குள் நுழைகிறது. இவை இரத்த நாளங்களில் கலந்து கல்லீரல், சிறுநீரகம் மற்றும் நுரையீரலில் தங்கி வீக்கத்தை ஏற்படுத்துகிறது. பிளாஸ்டிக்கில் உள்ள வேதிப்பொருட்கள் மனித உடலின் ஹார்மோன் சமநிலையை சீர்குலைக்கின்றன. நீண்ட கால அளவில் இவை செல்களில் மாற்றத்தை ஏற்படுத்தி புற்றுநோய் உருவாகும் வாய்ப்பை அதிகரிக்கின்றன. இவைதான் சுட சுட பிளாஸ்டிக் கப்புகளில் டீ அருந்துவதும் காபி அருந்துவதும். இதன் மூலமாக இந்த மைக்ரோ துகள்கள் நமக்கே தெரியாமல் நம் உடலில் கலந்து விடுகின்றன. ஒரு ஆய்வு தகவலில் ஒரு பாலூட்டும் தாயிடம் இருந்து வரக்கூடிய தாய்ப்பாலில் இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்கள் கலந்திருப்பதாக தெரிவிக்கின்றன. அது மட்டுமன்றி மனித மூளையிலும் மனிதனுடைய இரத்த நாணங்களிலும் மைக்ரோ பிளாஸ்டிக் இருப்பதாக ஆய்வு தகவல்களில் கண்டறியப்பட்டுள்ளது. நிலத்திலும் நீரிலும் வாழும் விலங்குகள் மைக்ரோ பிளாஸ்டிக்குகளால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. மீன்கள் மற்றும் ஆமைகள் மைக்ரோ பிளாஸ்டிக்கை உணவு என நினைத்து உட்கொண்டு விடுகின்றன. இது இவற்றின் செரிமான மண்டலத்தை அடைத்து பசியின்மையை உண்டாக்கி மரணத்தை ஏற்படுத்துகிறது. சிறிய மீன்களை பெரிய மீன்கள் உண்ணும்போது இந்த நச்சுத்தன்மை முழு கடல் உணவுச் சங்கிலியையுமே பாதிக்கிறது. கடலோரப் பகுதிகளில் வாழும் பறவைகள் பிளாஸ்டிக் துகள்களால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளன. பறவைகள் மிதக்கும் பிளாஸ்டிக் துகள்களை இறை என்று கருதி தங்கள் குஞ்சுகளுக்கு ஊட்டுகின்றன. இதனால் குஞ்சுகள் போதிய ஊட்டச்சத்தின்றி உயிரிழக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறது. பிளாஸ்டிக் துகள்கள் பறவைகளின் வயிற்றில் தங்கி அவை உண்மையான உணவை உட்கொள்ள முடியாமல் தவிக்கின்றன. மைக்ரோ பிளாஸ்டிக்கை பரவலாக தடுக்க நாம் அன்றாட வாழ்வில் சில மாற்றங்களை செய்ய வேண்டும். பிளாஸ்டிக் பைகள், ஸ்ட்ராக்கள் மற்றும் தண்ணீர் பாட்டில்களை பயன்படுத்துவதை நிறுத்திவிட்டு துணிப்பைகள் மற்றும் சில்வர் பாட்டில்களை பயன்படுத்த வேண்டும். மைக்ரோ பீட்ஸ் உள்ள ஃபேஸ் வாஷ் மற்றும் ஸ்க்ரப் போன்ற பொருட்களை தவிர்க்க வேண்டும். பிளாஸ்டிக் கழிவுகளை முறையாக வகைப்படுத்தி மறுசுழற்சிக்கு அனுப்ப வேண்டும். பாலிஸ்டர் போன்ற செயற்கை இழை ஆடைகளை துவைக்கும் போது மைக்ரோ பிளாஸ்டிக் நார் பொருட்கள் வெளியேறுகின்றன. முடிந்தவரை பருத்தி ஆடைகளையும் கதர் ஆடைகளையும் உடுத்துவோம்.

0: மைக்ரோ பிளாஸ்டிக் என்பது வெறும் சுற்றுச்சூழல் பிரச்சனை மட்டுமல்ல. நாம் தினம்தோறும் அணுகின்ற செருப்பு முதல் நாம் பயன்படுத்தும் பிளாஸ்டிக் வளையல்கள், பிளாஸ்டிக் பேனாக்கள், பிளாஸ்டிக் தட்டுகள், பிளாஸ்டிக் குப்பைகள் என அனைத்திலிருந்தும் உடைந்து சுக்கு நூறாக பல மில்லியன் துகள்களாக மாறப்பட்டுள்ளதே இந்த மைக்ரோ பிளாஸ்டிக். அதனால் மனித குலத்தின் ஆரோக்கியத்திற்கான சவாலாக உள்ள இந்த பிளாஸ்டிக் இல்லா உலகம் என்பது கடினமாக தோன்றினாலும் ஒவ்வொரு தனி மனிதனும் எடுக்கக்கூடிய சிறு சிறு முயற்சி மட்டுமே எதிர்கால தலைமுறைக்கு ஒரு தூய்மையான பூமியை விட்டு செல்ல ஏதுவாக அது அமையும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். மைக்ரோ பிளாஸ்டிக் கண்ணுக்கு தெரியாத ஒரு பெரும் அச்சுறுத்தல். வாசித்தவர் என் காயத்ரி ஸ்ரீகாந்த் அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். நேரம் 7 மணி. சிந்தனை மலர்.

குறைகளை சுட்டிக்காட்டுவது நன்மை செய்வதாக இருக்கலாம். அதனினும் உயர்வானது நிறைகளை பாராட்டுவது. குறைகளை சுட்டிக்காட்டுவது நன்மை செய்வதாக இருக்கலாம். அதனினும் உயர்வானது நிறைகளை பாராட்டுவது. யங் ஃபெலோ என்ற அறிஞரின் சிந்தனை இது.

நேயர்களே, நிலையத்தில் இன்று காலை 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 இலக்கியம் பேசுவோம். எழுத்தாளர் சிவக்குமார் முத்தையா அவர்களுடன் நேர்முகம். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி.

0: நேரம் 7:02. புதுவை புதுமை.
1: வாழ்விக்க வந்த காந்தி.

0: அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி.
1: ஆப்பிரிக்காவில் அடிக்கவிருந்த தீவிரமான போராட்ட புயலை குறித்து எங்களுக்கு எச்சரிக்கை செய்வதை போல் நேட்டாளுக்கு இன்னும் 4 நாள் பிரயாணமே பாக்கியிருந்த சமயத்தில் கடலில் கடுமையான புயல் காற்று வீசியது. அது டிசம்பர் மாதம் பூமத்திய ரேகைக்கு தெற்கில் உள்ள பகுதிக்கு, அதுவே கோடைக்காலம். ஆகையால் அப்பருவத்தில் தென் சமுத்திரத்தில் பெரியதும் சிறியதுமாக புயல் காற்றுகள் அடிப்பதும் சகஜம். ஆனால் எங்களை தாக்கிய புயலோ மிக கடுமையானது, நீண்ட நேரம் அடித்தது. எனவே பிரயாணிகள் திகில் அடைந்து விட்டனர். அது பயபக்தி நிறைந்த காட்சியாக இருந்தது. எல்லோருக்கும் பொதுவாக ஏற்பட்ட அபாயத்தில் சகலரும் ஒன்றாகிவிட்டனர். முஸ்லிம்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள் முதலிய எல்லோரும் தங்களுடைய வேற்றுமைகளையெல்லாம் மறந்துவிட்டு ஒன்றை, ஒரே கடவுளை நினைத்தார்கள். சிலர் அநேக வேண்டுதல்களை செய்து கொண்டனர். பிரயாணிகளின் பிரார்த்தனைகளில் கப்பல் கேப்டனும் கலந்து கொண்டார். புயல் ஆபத்துக்கு இடமானதுதான் என்றாலும் அதையும் விட மோசமான புயல்களை தாம் அனுபவித்திருப்பதாக கேப்டன் பிரயாணிகளுக்கு உறுதி கூறினார். சரியான வகையில் கட்டப்பட்ட கப்பல் எந்த புயலையும் சமாளித்து தாங்கிவிடும் என்றும் விளக்கினார். ஆனால் பிரயாணிகளை தேற்ற முடியவில்லை. கிரிச் என்ற சப்தமும் முறியும் சப்தமும் கப்பலின் பல பாகங்களிலும் ஒவ்வொரு நிமிடமும் கேட்டுக்கொண்டே இருந்தன. கப்பலில் பிளவு கண்டு எந்த நேரத்திலும் தண்ணீர் உள்ளே புகுந்துவிடக்கூடும் என்பதை அந்த சப்தங்கள் நினைவுபடுத்தி வந்தன. கப்பல் அதிகமாக அப்படியும் இப்படியும் ஆடியது. எந்த கணத்திலும் கவிழ்ந்துவிடக்கூடும் என்று தோன்றியது. மேல் தளத்தில் இருக்க முடியும் என்ற பேச்சிற்கே இடமில்லை. எல்லாம் அவன் சித்தம் போல் நடக்கும் என்று சொல்லாதவர் இல்லை. 24 மணி நேரம் இவ்விதம் அல்லல் பட்டிருப்போம் என்பது என் ஞாபகம். கடைசியாக வானம் நிர்மலமாயிற்று. சூரியனும் காட்சியளித்தான். புயல் போய்விட்டது என்று கேப்டன் அறிவித்தார். கப்பலில் இருந்தவர்களின் முகங்களில் ஆனந்தம் பொங்கியது. ஆபத்து மறைந்ததோடு அவர்களின் நாவிலிருந்து கடவுள் நாமமும் மறைந்தது. திரும்பவும் தின்பது, குடிப்பது, ஆடுவது, பாடுவது என்பவற்றில் அவர்கள் இறங்கிவிட்டார்கள். மரணபயம் போய்விட்டது. ஒரு கணம் மெய்மறந்து ஆண்டவனை துதித்த பக்தி போய் அவ்விடத்தை மாயை மூடிக்கொண்டு விட்டது. வழக்கமான நமாஸ்களும் பிரார்த்தனைகளும் பின்னாலும் நடந்து வந்தன என்பது உண்மையே. ஆனாலும் அந்த பயங்கர நேரத்தில் இருந்த பயபக்தி அவற்றில் இல்லை. அப்புயல் மற்ற பிரயாணிகளுடன் என்னை ஒன்றாக பிணைத்து விட்டது. இதுபோன்ற புயல்களின் அனுபவம் எனக்கு இருந்ததால் புயலை பற்றிய பயம் எனக்கு சிறிதும் இல்லை. கடல் பிரயாணம் எனக்கு பழக்கப்பட்டு போனபடியால் எனக்கு மயக்கம் வருவதே இல்லை. ஆகையால் பயமின்றி பிரயாணிகளிடையே நான் அங்கும் இங்கும் போக முடிந்தது. அவர்களுக்கு ஆறுதல் கூறி உற்சாகப்படுத்தி வந்தேன். புயல் நிலைமையை குறித்து கேப்டன் கூறிய தகவலை புயல் அடித்தபோது மணிக்கு மணி அவர்களுக்கு கூறுவேன். இவ்விதம் ஏற்பட்ட நட்பு எவ்வளவு தூரம் எனக்கு உதவியாக இருந்தது என்பதை சொல்லுகிறேன். December 18 or 19 1896 கப்பல் டர்பன் துறைமுகத்தில் நங்கூரம் பாய்ச்சியது. நாதேரி என்ற கப்பலும் அன்றே வந்து சேர்ந்தது. ஆனால் உண்மையான புயல் இனிமேல்தான் அடிக்கவிருந்தது. December 18 இரு கப்பல்களும் டர்பன் துறைமுகம் வந்து சேர்ந்தன என்பதை கவனித்தோம். தென்னாப்பிரிக்க துறைமுகங்களில் நன்றாக வைத்து

0: மத்திய பரிசோதனை செய்யப்படுவதற்கு முன் பிரயாணிகள் இறங்க அனுமதிக்கப்படுவதில்லை. தொத்து நோயால் பீடிக்கப்பட்டவர் எவராவது கப்பலில் இருந்தால் அந்த கப்பலிலிருந்து யாரையும் இறங்க விடாமல் குறிப்பிட்ட காலத்திற்கு வைத்திய கண்காணிப்பில் தூரத்தில் நிறுத்தி வைத்து விடுவார்கள். நாங்கள் கப்பல் ஏறிய சமயத்தில் பம்பாயில் பிளேக் நோய் பரவியிருந்ததால் கொஞ்ச காலத்திற்கு இந்த விதமான சுத்திகரணத்திற்கு நாங்கள் ஆளாக நேரலாம் என்று பயந்தோம். வைத்திய பரிசோதனைக்கு முன்னால் ஒவ்வொரு கப்பலிலும் ஒரு மஞ்சள் நிற கொடி பறக்க வேண்டும். யாருக்கும் நோய் இல்லை என்று டாக்டர் அத்தாட்சி கொடுத்த பிறகே அக்கொடி இறக்கப்படும். அந்த மஞ்சள் கொடியை இறக்கிய பின்னரே பிரயாணிகளின் உற்றார் உறவினர்கள் கப்பலுக்குள் வர அனுமதிக்கப்படுவார்கள். அதன்படி எங்கள் கப்பலிலும் மஞ்சள் கொடி பறந்தது. டாக்டர் வந்து எங்களை பரிசோதித்து பார்த்தார். 5 நாட்களுக்கு இக்கப்பலிலிருந்து யாரையும் இறங்க அனுமதிக்கக்கூடாது என்று டாக்டர் உத்தரவிட்டார். ஏனெனில் பிளேக் கிருமிகள் வளருவதற்கு அதிகபட்சம் 23 நாட்கள் ஆகும் என்பது அவர் கருத்து. ஆகையால் எங்கள் கப்பல் பம்பாயிலிருந்து புறப்பட்டு 23ஆம் நாள் முடியும் வரையில் அதிலிருந்து பிரயாணிகளை இறக்காமல் தனித்து வைக்குமாறு உத்தரவிட்டார். இந்த உத்தரவுக்கு காரணம் சுகாதாரத்தை பற்றிய கவலை மட்டுமல்ல, அதைவிட முக்கியமான வேறு காரணங்களும் உண்டு. டர்பனில் இருந்த வெள்ளைக்காரர்கள் எங்களை திருப்பி அனுப்பிவிட வேண்டும் என்று கிளர்ச்சி செய்து கொண்டிருந்தார்கள். அந்த உத்தரவுக்கு இக்கிளர்ச்சி ஒரு காரணம். டர்பனில் அன்றாடம் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தாதா அப்துல்லா கம்பெனியார் தவறாமல் எங்களுக்கு அறிவித்து கொண்டிருந்தனர். வெள்ளைக்காரர்கள் தினந்தோறும் பெரிய பொதுக்கூட்டங்களை நடத்தி வந்தனர். தாதா அப்துல்லா கம்பெனியை எல்லா விதங்களிலும் மிரட்டி கொண்டிருந்தார்கள். சில சமயங்களில் அக்கம்பெனிக்கு ஆசை வார்த்தைகளையும் கூறி வந்தனர். இரு கப்பல்களும் திருப்பி அனுப்பப்பட்டு விட்டால் கம்பெனிக்கு தக்க நஷ்டஈடு கொடுத்து விடுவதாகவும் சொன்னார்கள். ஆனால் இந்த மிரட்டல்களுக்கெல்லாம் பயந்துவிடக்கூடியவர்கள் அல்ல தாதா அப்துல்லா கம்பெனியார். சேத் அப்துல் கரீம் ஹாஜி ஆதம் அச்சமயம் அந்த கம்பெனியின் நிர்வாக பங்குதாரராக இருந்தார். எப்படியும் கப்பல்களை கரைக்கு கொண்டு வந்து பிரயாணிகளை இறக்கியே தீருவது என்று அவர் உறுதி கொண்டிருந்தார். அவர் தினந்தோறும் விவரமாக கடிதங்களை எழுதி எங்களுக்கு அனுப்பி கொண்டிருந்தார். என்னை பார்ப்பதற்காக டர்பனுக்கு வந்த காலஞ்சென்ற மன்சுக்லால் நாசர் அச்சமயம் அதிர்ஷ்டவசமாக அங்கே இருந்தார். அவர் திறமை வாய்ந்தவர், அஞ்சாதவர், இந்திய சமூகத்திற்கு வழிகாட்டி வந்தார். அக்கம்பெனியின் வக்கீலான லேப்டனும் அஞ்சா நெஞ்சம் படைத்தவர். வெள்ளைக்காரர்களின் போக்கை அவர் கண்டித்தார். இந்திய சமூகத்தினிடம் கட்டணம் வாங்கும் வக்கீல் என்ற முறையில் மட்டுமன்றி அச்சமூகத்தின் உண்மையான நண்பர் என்ற முறையிலும் அவர்களுக்கு அவர் ஆலோசனை கூறி வந்தார்.
1: அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதியினை கேட்டீர்கள். வாசித்தவர் ஸ்ரீனிவாச முருகன். தொடர்வது ஒரு காந்திய பாடல்.

நேயர்களே, நிலையத்தில் இன்று காலை 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் மாம்பலம் எஸ் சிவகுமார் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். சின்னராஜகுப்பம் ஆர் எஸ் மகாலிங்கம் அவர்கள் தவில். நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

வணக்க ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். சோம்நாத் ஆலயம் காலத்தால் அழியாத ஆன்மீக உணர்வை எடுத்துக்காட்டுவதாக அமைந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் உணவு தானிய கையிருப்பு 604 லட்சம் டன்களை எட்டியுள்ளதாக மத்திய உணவு அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். விண்வெளி மற்றும் பிற வளர்ந்து வரும் தொழில்நுட்ப துறைகளில் பிரான்ஸுடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கம், அஸ்ஸாம் மற்றும் கேரள மாநிலங்களில் புதிய அரசு அமைப்பதற்கான நடைமுறைகள் தீவிரமடைந்துள்ளன. ஆசிய ஜூனியர் குத்துச்சண்டை போட்டியின் 17 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் இந்திய மகளிர் அணி 12 பதக்கங்களை உறுதி செய்துள்ளது. இனி விரிவான செய்திகள். சோம்நாத் ஆலயம் காலத்தால் அழியாத ஆன்மீக உணர்வை எடுத்துக்காட்டுவதாக அமைந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் எழுதியுள்ள சிறப்பு கட்டுரையில், புனரமைக்கப்பட்ட சோம்நாத் ஆலயத்தின் 75 ஆண்டுகள் நிறைவை குறிக்கும் வகையில் வரும் 11ஆம் தேதி சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதில் பங்கேற்பிருப்பது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சோம்நாத் ஆலயம் கலாச்சாரம் மற்றும் நாகரீகம் சார்ந்த செய்தியை நமக்கு வழங்குவதாக அவர் கூறியுள்ளார். பல தாக்குதல்கள் மற்றும் பேரிடர்களுக்கு பின்னரும் இந்த ஆலயம் வலிமையுடன் மீண்டும் எழுந்து நிற்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சர்தார் வல்லபாய் பட்டேலின் முயற்சிகளால் இந்த ஆலயம் 1947ஆம் ஆண்டு மீண்டும் புனரமைக்கப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சோம்நாத், அயோத்தி, உஜ்ஜைன், காசி என நாட்டின் பல்வேறு ஆன்மீக தலங்களை பாரம்பரியம் மாறாமல் நவீன முறையில் இந்த அரசு புதுப்பித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பாரம்பரியத்துடன் இணைந்த வளர்ச்சியை முக்கிய கொள்கையாக கொண்டு கடந்த 12 ஆண்டுகளாக மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். ஆன்மீக தலங்களுக்கான சுற்றுலாவை அதிகரிப்பதன் மூலம் உள்ளூர் பொருளாதாரம் மேம்படுவதுடன் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற உணர்வை வலுப்படுத்தும் என்றும் அவர் கூறியுள்ளார். சோம்நாத் ஆலயம் பக்தியுடன் உத்வேகத்தை வழங்கி நாகரீக சிறப்புகளை பாதுகாத்து வருவதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் உணவு தானிய கையிருப்பு 604 லட்சம் டன்களை எட்டியுள்ளதாக மத்திய உணவு அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தேவையான கையிருப்பை விட இது 3 மடங்கு அதிகம் என்று குறிப்பிட்டுள்ளார். கோதுமை மற்றும் அரிசி கையிருப்பு அதிக அளவில் இருப்பதாகவும் தடையற்ற பொது விநியோகம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். உணவு தானியங்கள் உற்பத்தி அதிகரித்திருப்பதுடன் சிறந்த கொள்முதல் நடைமுறைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் நாட்டின் உணவு பாதுகாப்பு கட்டமைப்பு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் நலன் மற்றும் அவர்களது சிறந்த எதிர்காலம் ஆகியவற்றில் மத்திய அரசு அதிக அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாகவும் திரு பிரகலாத் ஜோஷி குறிப்பிட்டுள்ளார். விண்வெளி மற்றும் பிற வளர்ந்து வரும் தொழில்நுட்ப துறைகளில் பிரான்ஸுடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். பிரான்ஸ் விண்வெளித்துறை அமைச்சர் திரு பிலிப் பாப்டிஸ்டுடன் நேற்று அவர் காணொலி மூலம் பேச்சு நடத்தினார். அப்போது அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் விண்வெளித்துறையில் இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. இஸ்ரோவும் பிரான்ஸ் விண்வெளி அமைப்பான CNES இணைந்து பல்வேறு விண்வெளி திட்டங்களை செயல்படுத்துவது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்தார்.

0: இந்தியாவில் விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்படும் சீர்திருத்தங்கள் காரணமாக இத்துறை கடந்த சில ஆண்டுகளில் விரைவான வளர்ச்சியை எட்டி வருவதாக அவர் குறிப்பிட்டார். தற்போது இத்துறையில் 400க்கும் மேற்பட்ட புத்தொழில் நிறுவனங்கள் செயல்படுவதாக அவர் தெரிவித்தார். நாட்டில் விண்வெளி பொருளாதாரம் வரும் ஆண்டுகளில் மேலும் உயரும் என்றும் இதனால் வாய்ப்புகள் அதிகரிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த சூழலில் இத்துறையில் இந்தியாவுக்கும் பிரான்சுக்கும் இடையே ஒத்துழைப்பை அதிகரிப்பது இரு நாடுகளுக்கும் பயனளிக்கும் என்றும் திரு ஜிதேந்திர சிங் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வந்தே மாதரம் பாடல் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: மேற்குவங்கம், அஸ்ஸாம் மற்றும் கேரள மாநிலங்களில் புதிய அரசுகள் அமைப்பதற்கான நடைமுறைகள் தீவிரமடைந்துள்ளன. மேற்குவங்கத்தில் பிஜேபி சார்பில் தேர்வு செய்யப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் அக்கட்சியின் மூத்த தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான திரு அமித்ஷா தலைமையில் இன்று கொல்கத்தாவில் நடைபெறவுள்ளது. இதில் பிஜேபியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவர் தேர்வு செய்யப்பட உள்ளார். இந்நிலையில் அம்மாநில சட்டப்பேரவையை கலைத்து ஆளுநர் திரு ஆர் என் ரவி உத்தரவிட்டுள்ளார். புதிய அமைச்சரவை பதவியேற்பு விழா நாளை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பதவியேற்பு விழாவுக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, பிஜேபியின் மூத்த தலைவர்கள் மற்றும் பிஜேபி ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அஸ்ஸாமில் பிஜேபி அரசு 3வது முறையாக வரும் 12ஆம் தேதி பதவியேற்க உள்ளதாக அக்கட்சியின் மாநில தலைவர் திரு திலீப் சைக்கியா கூறியுள்ளார். குவஹாட்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கனபாரா கால்நடை மருத்துவக் கல்லூரி மைதானத்தில் பதவியேற்பு விழா நடைபெறும் என்று தெரிவித்தார். இந்த பதவியேற்பு விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் மற்றும் மத்திய அமைச்சர்கள் பங்கேற்பார்கள் என அவர் குறிப்பிட்டார். இதற்கு முன்பாக வரும் ஞாயிற்றுக்கிழமை பிஜேபி சார்பில் தேர்வு செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் நடைபெறும் என்று அவர் கூறினார். இதில் மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா, ஹரியானா முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி ஆகியோர் மத்திய பார்வையாளர்களாக கலந்து கொள்வார்கள் என்றும் திரு திலீப் சைக்கியா தெரிவித்தார். கேரளத்தில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி புதிய ஆட்சி அமைக்கும் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளது. இதுகுறித்து கட்சியின் மேலிட பார்வையாளர்கள் பங்கேற்ற கூட்டம் திருவனந்தபுரத்தில் நேற்று நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் மேலிட பார்வையாளர் திரு அஜய் மகான், புதிதாக தேர்வு செய்யப்பட்டுள்ள காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கருத்துகள் பெறப்பட்டுள்ளதாகவும், தில்லியில் கட்சி மேலிடத்திடம் இவை தெரிவிக்கப்பட்டு புதிய முதலமைச்சர் குறித்து விரைவில் உரிய முடிவு எடுக்கப்படும் என்றும் கூறினார். பீகாரில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள அமைச்சர்களுக்கான இலாக்கா பொறுப்புகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு நேற்று விரிவுபடுத்தப்பட்ட நிலையில் திரு நிஷாந்த் குமாருக்கு சுகாதாரத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. திரு விஜயகுமார் சின்ஹாவுக்கு வேளாண் துறையும், திரு ராம் திருபால் யாதவுக்கு கூட்டுறவுத்துறையும், திரு நிதிஷ் மிஸ்ராவுக்கு நகர்ப்புற வளர்ச்சித்துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளன. திரு திலீப்குமார் ஜெய்ஸ்வால் வருவாய்த்துறையை கவனிப்பார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி உள்துறை, பொது நிர்வாகம் ஆகிய துறைகளை கவனிப்பார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆந்திராவில் உள்கட்டமைப்பு வசதிகள் விரைந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். அமராவதியில் நேற்று நடைபெற்ற மாவட்ட ஆட்சியர்கள் மாநாட்டில் பேசிய அவர், மாநிலத்தில் 1,00,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 64 தேசிய நெடுஞ்சாலை திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். 64,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 600 ரயில்வே திட்டங்களும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அப்போது அவர் குறிப்பிட்டார். உள்ளூர் அளவில் விரைவான வளர்ச்சியை உறுதி செய்ய மாநிலத்தில் உள்ளாட்சித் தேர்தல்கள் விரைவில் நடத்தப்படும் என்றும் திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்தார். மத்திய பிரதேசத்தில் கடந்த 2.5 ஆண்டுகளில் முதலமைச்சரின் மகளிருக்கான திருமண உதவி திட்டத்தின் கீழ் 1,70,000 திருமணங்கள் நடைபெற்றுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் கூறியுள்ளார். போபாலில் நேற்று நடைபெற்ற கூட்டு திருமண நிகழ்வில் காணொலி மூலம் பங்கேற்று பேசிய அவர், இத்திட்டத்தின் கீழ் இதுவரை 1,000 கோடி ரூபாய் மதிப்பில் உதவிகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். விளையாட்டு வீரர்களின் நலன்களில் அதிக அக்கறையுடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். புதுதில்லியில் தேசிய விளையாட்டு கூட்டமைப்புகளின் பிரதிநிதிகள் பங்கேற்ற மாநாட்டில் நேற்று பேசிய அவர், விளையாட்டுத் துறையை மேலும் வலுப்படுத்த மத்திய மாநில அரசுகள், விளையாட்டு கூட்டமைப்புகள் மற்றும் விளையாட்டு வீரர்களுக்கிடையே வலுவான ஒருங்கிணைப்பு தேவை.

0: என்று கூறினார். பல்வேறு போட்டிகளுக்கு வீரர்களை தேர்வு செய்ய வெளிப்படையான மற்றும் நியாயமான நடைமுறைகள் பின்பற்றப்படுவதை அரசு உறுதி செய்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். வரும் காலங்களில் சர்வதேச போட்டிகளை அதிக அளவில் நடத்த இந்தியா தயாராகி வருவதாகவும் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். ஆசிய ஜூனியர் குத்துச்சண்டை போட்டியின் 17 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் இந்திய மகளிர் அணி 12 பதக்கங்களை உறுதி செய்துள்ளது. உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ராக்கி, குஷி, மம்தா, லக்ஷ்மி, நவ்யா உள்ளிட்ட வீராங்கனைகள் அரையிறுதிக்கு முன்னேறி பதக்கங்களை உறுதி செய்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சோம்நாத் ஆலயம் காலத்தால் அழியாத ஆன்மீக உணர்வை எடுத்துக் காட்டுவதாக அமைந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் உணவு தானிய கையிருப்பு 604 லட்சம் டன்களை எட்டியுள்ளதாக மத்திய உணவு அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். விண்வெளி மற்றும் பிற வளர்ந்து வரும் தொழில்நுட்பத் துறைகளில் பிரான்ஸுடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். மேற்குவங்கம், அஸ்ஸாம் மற்றும் கேரள மாநிலங்களில் புதிய அரசமைப்பதற்கான நடைமுறைகள் தீவிரமடைந்துள்ளன. ஆசிய ஜூனியர் குத்துச்சண்டை போட்டியின் 17 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் இந்திய மகளிர் அணி 12 பதக்கங்களை உறுதி செய்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். நேரம் 7:25.
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் இன்ஹேலர் சிகிச்சை முறை குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுவாச மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் மற்றும் நுரையீரல் மருத்துவர் டாக்டர் பி லோக்நாத் அவர்கள்.
4: எல்லாருக்கும் வணக்கம். இப்போ முக்கியமான விஷயத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். இன்ஹேலர் தெரப்பி, இது முக்கியமான சிகிச்சை முறை. ஆஸ்மா பொறுத்த வரைக்கும் பல பேருக்கு பல விதமான கருத்துக்கள் இருக்கு, தவறான கருத்துக்களா இருக்கு. ஆரம்பிச்சா நீண்ட காலம் எடுக்கிற மாதிரி இருக்குமா, இதே அடிக்ட் ஆயிருமா, பழக்கம் ஆயிருமா, சைட் எஃபெக்ட்ன்றது அதிகமாக இருக்குமான்னு சொல்லிட்டு தவறான கருத்துக்கள் இருக்கு. ஸோ அதை பத்தி நம்ம என்னன்னு பார்ப்போம். இன்ஹேலர்ன்றது ஆராய்ச்சியில் என்ன சொல்ல வராங்கன்னா, இது முக்கியமான மருந்து, இது மூலியமா தான் நம்ம ஆஸ்மா கண்ட்ரோல் பண்ண முடியும்னு ஆராய்ச்சி சொல்லியிருக்காங்க. இது ஏன் நம்ம தப்பான கருத்துக்கள் பரவுது, நம்ம இதை எடுக்கிறதுக்கு தயங்குறோம், அதான் முக்கியமான காரணம். எடுக்கிறதுக்கு கூச்சப்படுறோம், எல்லாரும் எடுக்கும் போது இது ஏன் எடுக்கிறீங்க, ஆஸ்மா இருக்கான்னு சொல்லிட்டு மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு நினைச்சிட்டு, சரி அதை எடுக்காம இருக்க வேற ஏதாவது காரணங்கள் இருக்கான்னு சொல்லிட்டு தேடும் போது இந்த மாதிரி வதந்திங்களை நம்ம நம்புற மாதிரி இருக்கு. அதுதான் ஃபர்ஸ்ட் காரணமா இருக்கும். ஸோ நம்ம கூச்சப்படுறோம், நம்ம மத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னு தயங்குறோம், இதான் முக்கியமான காரணங்கள். மீதி காரணங்கள் அதுதான் வதந்தி தான், அதை நம்ம எடுக்க எடுக்க தான் நம்ம அதுக்கு குறையும். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பல பேர் என்ன நினைச்சிட்டாங்க, சரி மாத்திரை மருந்து ஊசினாலே நம்ம குணப்படுத்திடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது குணப்படுத்த முடியாது. அப்போதைக்கு கட்டுப்படுத்த தான் மாத்திரை மருந்து, புகை, அந்த ஊசி எல்லாமே. இன்னும் ஒன்று தான் நம்ம திருப்பியும் வராமல் நம்ம அதை பாதுகாத்துக்கும். காம்பினேஷன் டைப் ஆஃப் மருந்துகள்லாம் நம்ம இப்போ பயன்படுத்தி வரும், அது ரெண்டுமே குணப்படுத்தும், அது மீண்டும் வராமல் பார்த்துக்கும். ரிசர்ச்சில் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ இந்தியாவில் 13% ஆஸ்மா பேஷண்ட் இருக்காங்கன்னா அதில் முக்காவாசி பேர் மருந்து எடுக்கல, இன்னிலரே எடுக்க மாட்டாங்க. இதனாலேயே நம்மளுக்கு பாதி பேருக்கு இந்த ஆஸ்மா கண்ட்ரோல் ஆகுறது இல்லை, போக போக பிரச்சனைகள் அதிகமாக ஆகிட்டு மோசமான ஸ்டேஜ் தான் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. இது இன்ஹேலர்ல நிறைய டைப் இருக்கு, டைப் ஆஃப் இன்ஹேலர்ஸ் இருக்கு. சின்ன பசங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாமே எடுக்கிற மாதிரி இன்ஹேலர்ஸ் இருக்கு. அது ரெண்டு வகைப்படும். ஒன்று வந்து மருந்து மாத்திரை போட்டு உடச்சி உரிகிற வகை இருக்கு, இன்னொன்று வந்து சென்ட் பஃப் அடிக்கிற மாதிரி ஒரு இன்ஹேலர் இருக்கு. இப்போ குழந்தைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்குலாம் அது வந்து எடுக்க முடியாது. அதனால அந்த பஃப் கூடையே ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம், ஒரு குழல் மாதிரி இருக்கும், அது மருந்து கூட சேர்த்து நம்ம எடுக்கும் போது அவங்களுக்கு ஈஸியாக அவங்களால சுவாசிக்க முடியும். அந்த மருந்து நம்மளுக்கு சுவாச குழாய்க்கு அனுப்பணும். அதே பெரியவங்களுக்கு 20-40 வயசுக்குள்ள இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு விவரம் நல்லா இருக்கும், எப்படி எடுக்கணும்னு தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு மாத்திரை போட்டு உடச்சி கொடுக்குற மாதிரி நம்ம டிவைஸ் கொடுக்கலாம். ஸோ இது மாதிரி பல வகையான இன்னிலர் டிவைஸ் இருக்கு, அதை நம்ம எடுக்க எடுக்க தான் நம்மளுக்கு அது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இப்போ இன்னிலர் எடுக்கனால நம்ம கூட அட்வான்டேஜ் என்னன்னா, உங்களுக்கு வந்து மருந்து நேரடியாக உங்களுக்கு நுரையீரலுக்கு போகும். மற்ற நீங்க ஊசி மருந்து மாத்திரைலாம் எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குடலுக்கு போகும், அப்புறம் ரத்தத்தில் கலக்கும், ரத்தத்திலிருந்து போய் நுரையீரலுக்கு போவோம், அப்போதான் நுரையீரலுக்கு போய் வேலை செய்யும். ஆனால் இந்த இன்ஹேலர்ன்றது உங்களுக்கு கம்மியான டோஸே போதும், டோஸ் வந்து நேரடியாக நுரையீரலுக்கு போகிறதுனால உங்களுக்கு நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். எடுக்கிற மருந்து உடனே வேலை செய்யும், உங்களுக்கு இந்த காம்ப்ளிகேஷன்ன்றது சைட் எஃபெக்ட்ன்றது ரொம்ப கம்மி தான். ஆஸ்மான்றது மருந்து மாத்திரை தொடர்ந்து எடுக்க வேண்டும். வேண்டிய நிலைமை. தொடர்ந்து மாத்திரம் போட்டீங்கன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு வயிறு புண்ணு வர வாய்ப்பு இருக்கு, உங்களுக்கு படபடப்பு வரும், மாத்தினால பாதிப்பு ரொம்ப அதிகம். அதே இன்னைல நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து எடுக்க எடுக்க உங்களுக்கு டோஸ் கம்மியாகும், சைடு எஃபெக்ட் ரொம்ப ரொம்ப கம்மி. மற்றபடி அந்த அளவு பெரிய பாதிப்பு சைடு எஃபெக்ட்ன்றது ஒண்ணுமே கிடையாது. நன்றி, வணக்கம்.

0: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
1: இன்றைய நிகழ்ச்சியில் இன்ஹேலர் சிகிச்சை முறை குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுவாச மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் மற்றும் நுரையீரல் மருத்துவர் டாக்டர் பி லோக்நாத் அவர்கள்.
2: நேயர்களே, நிலையத்தில் இன்று பகல் 12 மணிக்கு எந்த குழந்தையும் நல்ல குழந்தையாம் நாடகம் எழுதியவர் தெள்ளாரு ந பானு அவர்கள், அமைப்பு ஏபி எலிசபெத், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 1 மணிக்கு மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் எழுத்தாளர் திருமதி வாசுகி ராஜாராம் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஆர் ஜே பவானி. ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். நேரம் 7:30.
3: இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: இந்த உலகத்தில் மனுஷன் எவ்வளவோ தவறுகள் செய்கிறான், அதுக்கெல்லாம் என்ன காரணம்? அதை பற்றின ஆராய்ச்சி தான் இன்னைக்கு. இதுக்கு ஆராய்ச்சி என்னத்துக்கு? அது தெரிஞ்ச விஷயம்தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அப்படி அலட்சியமாக இந்த விஷயத்தை விட்டுறக்கூடாது. பொதுவாக எல்லோரும் நினைக்கலாம் எது சரி எது தவறு அப்படின்னு. தெரியாததுனால தான் மனுஷன் தப்பு பண்ணுறான் அப்படின்னு. ஆனால் அப்படி சொல்லிட முடியாது. மனுஷன் வந்து தெரிஞ்சே தான் தவறுகள் பண்ணுறான். இப்போ உதாரணத்துக்கு, ஒரு சாலையில் இடது பக்கம் போக வேண்டிய ஒருத்தர் நடுக்கோட்டை தாண்டி வலது பக்கமாக வண்டியை ஓட்டிகிட்டு போகிறாருன்னு வச்சுங்க. என்னப்பா இது தப்பு இல்லையா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டால், அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படிம்பார். வலது பக்கமாக போகிறது தப்புன்னு தெரிஞ்சே தான் அவர் அப்படி செய்கிறார், அப்படி போகிறார். பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூட லஞ்சம் வாங்குகிறாங்க, அவங்களுக்கெல்லாம் லஞ்சம் வாங்குறது தப்புன்னு தெரியலன்னு அர்த்தம். திருடுறது தப்புன்னு தெரியாமலாம் மனுஷன் திருடுறான்? நல்லாவே தெரியும். நீங்கள் வேணும்னா கேட்டு பாருங்கள், வேறு வழி இல்லை அதனால தான் திருடுறேன்பா. திருடுறது ஒரு புண்ணியமான காரியம்னு திருடனே கூட சொல்ல மாட்டான். திருடுறது தவறுங்கிறது திருடனுக்கு தெரியும் அப்படிங்கிறத விளக்கிறதுக்காக ஒரு பெரியவர் ஒரு கதை சொன்னார். அதாவது, 2 திருடர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வீட்டுக்கு போய் 1,000 ரூபாயை திருடிட்டு வந்துடுறாங்க. ஒரு காட்டு வழியாக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் விடியல, ரெண்டு பேருக்கும் தூக்கம் கண்ணை சுற்றுது. சரி, இப்படியே ஒரு மரத்தடியில் படுத்து தூங்குவோம், காலையில் விடிஞ்சதும் இந்த பணத்தை ரெண்டு பேரும் பங்கு போட்டுக்குவோம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அதே மாதிரி படுத்து தூங்குறாங்க. நடு ராத்திரியில் ஒரு திருடம் முழிச்சுக்கிறான். விடிகிற வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தால் 5,000 ரூபா தான் கிடைக்கும், இப்போவே கம்பெனிட்டுனா 10,000 ரூபா கிடைக்கும் அப்படின்னு யோசித்து பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வந்தான். மெதுவாக அந்த 10,000த்தையும் சுருட்டிக்கிட்டு அடுத்தவனுக்கு தெரியாமல் ஓடி போயிட்டான். விடியுது, அடுத்தவன் எழுந்திரிச்சு பார்க்குறான், பணத்தையும் காணலை பாகஸ்தனையும் காணலை. இந்த திருடன் அந்த திருடனை திட்டுறான், திருட்டு பய அயோக்கிய பய, இப்படி அநியாயமாக கிளப்பிட்டு போட்டானே அப்படிங்கிறான். இதிலேருந்து என்ன தெரியுது? தெரியாமல் எடுத்துக்கிட்டு போகிறது திருட்டு, அயோக்கியத்தனம், அநியாயம் அப்படிங்கிறது இவனுக்கு தெரிஞ்சிருக்குது. அதனால தான் அடுத்தவனை பார்த்து இப்படி திட்டுறான். அதனால் தெரியாததுனால மனுஷன் தவறு பண்ணுறான்னு சொல்கிறது சரியில்லை. அப்படின்னா மனுஷன் பண்ணுற தவறுகளுக்கு உண்மையான காரணம் தான் என்ன? இதே சந்தேகம் அர்ஜுனனுக்கும் வந்து தான். அதனால தான் அவன் வந்து பகவானை பார்த்து கேட்குறான், மனுஷன் வந்து தன் விருப்பத்துக்கு விரோதமாக ஏதோ ஒரு சக்தியினால் பலாத்காரமாக இழுக்கப்பட்டது மாதிரி பாவம் பண்ணுறானே, அந்த சக்தி என்ன அப்படின்னு கேட்குறான். இதுக்கு பகவான் பதில் சொல்கிறார், காமமும் குரோதமும் தான் அந்த சக்திகள், அதாவது ஆசையும் சினமும், இது ரெண்டும் உன்னுடைய எதிரிகள் அப்படிங்கிறத புரிஞ்சிக்கோ அப்படிங்கிறார். இன்னமும் நுணுக்கமாக பார்த்தா காமத்தினுடைய மறு உருவங்கள் தான் குரோதமும் லோபமும். ஆசை நிறைவேறலைன்னா குரோதம், அதாவது கோபம். ஆசை நிறைவேறிட்டதுன்னா லோபம், அதாவது பேராசை. பாவத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னா அதுக்கு மெயின் சுவிட்சு எது அப்படிங்கிறது இப்போ தான் தெரியுது. அதுக்கு மனுஷன் தெரிஞ்சே தான் தவறு பண்ணுறான் அப்படின்னு பேசிக்கிட்டோமே, அதுக்கு ஒரு உதாரணம். ஒரு ஆள் ஹோட்டலில் சாப்பிட போனான், சாப்பிட்டு முடித்தான். எழுந்திரிச்சு வந்து முதலாளிகிட்ட பில்லை கொடுத்தான், காசை கொடுக்கல. முதலாளி பணம் கொடுன்னு கேட்டார். இவன் என்கிட்ட பணம் இல்லைன்னா, முதலாளி கொஞ்சம் கூட அலட்டிக்கல, உள்ளேருந்து ஒரு ஆளை கூப்பிட்டார். இவனை கூப்பிட்டுட்டு போய் இட்லி மாவாட்ட சொல்லுன்னார். இவனும் கவலைப்படாமல் உள்ளே போயிட்டான். அப்போது அழைச்சிட்டு போகிற ஆள் கேட்குறான், ஏன் சார் சாப்பிட்றதுக்கு முன்னாடி காசு இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறான். தெரியும், காசு இல்லைங்கிறதும் தெரியும், காசு இல்லாமல் சாப்பிட்டா

0: காட்டணுங்கிறதும் தெரியும் அப்படின்னு அந்த ஆள். அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்லேயே சாப்பிட்ருக்கலாமே அப்படின்னு கேட்குறான் அவன். அதுக்கு இவர் சொல்கிறாரு, அது எப்படி, அங்கே சாப்பிட்டாலும் நான் இதே வேலையை தானே செய்ய வேண்டியிருக்கும் அப்படின்னாராம்.
1: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். நகர் உலா

வணக்கம் நேயர்களே, இன்றைய நகருலா நிகழ்ச்சியில் இடம்பெறுவது கன்னியாகுமரி மாவட்டம் அகஸ்தீஸ்வரம் வட்டம் மயிலாடி பகுதியில் அமைந்துள்ள கணபதிபுரம் மற்றும் அதை சுற்றியுள்ள சுற்றுலா தலங்கள்.

கேட்ட பாடல் இடம்பெற்ற படம் மெய்யழகன். நேரம் 7:38:40. இந்திய அணுசக்தி துறையின் கீழ் செயல்படும் டாடா ஆர்ஐ

பயிற்சி மையத்தில் காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு. இன்ஜினியர் 2, டிரேட்ஸ்மேன் 3, சயின்டிஃபிக் ஆஃபீஸர் 1, லைப்ரரி ட்ரெய்னர் 3, ஒர்க் அசிஸ்டன்ட் 2 என மொத்தம் 11 இடங்கள் நிரப்பப்பட உள்ளன. கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு அல்லது ஐடிஐ டிப்ளமோ அல்லது பிஇ தேர்ச்சி. வயது வரம்பு 16/5/26 அன்று உள்ளபடி 18 முதல் 28 வரை. தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 16ஆம் தேதியாகும். மேலும் விவரங்களுக்கு tifr.res.in என்ற இணையதள முகவரியை பார்க்கவும்.

இன்றைய நகருலா நிகழ்ச்சியில் கணபதிபுரம் மற்றும் அதை சுற்றியுள்ள சுற்றுலா தலங்களை பற்றி தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். லெமூர் கடற்கரை, கணபதிபுரம் கடற்கரை அப்படின்னு இந்த கடற்கரை அழைக்கப்படுமா? இந்த லெமூர் கடற்கரையில் தென்னை மரங்கள் மற்றும் அமைதியான சூழல் காரணமாக குட்டி மாலத்தீவு என்றும் அழைக்கப்படும் இந்த லெமூர் கடற்கரை. ஒரு அழகான குறைந்த மக்களே செல்லக்கூடிய கடற்கரையாகும். 2023 சிறந்த கடற்கரை விருதை வென்ற இந்த லெமூர் கடற்கரை நாகர்கோவிலிருந்து 12 கிலோமீட்டர் மற்றும் கன்னியாகுமரியிலிருந்து 32 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. நீண்ட சுத்தமான மணற்பரப்பு மற்றும் ஆழம் குறைந்த தெளிவான நீர் மாலத்தீவு போன்ற உணர்வை நமக்கு தரக்கூடியது இந்த லெமூர் கடற்கரை.

திப்பு குழுவினர் பாடியது திருமாணிக்கம் படத்திற்காக. நேரம் 7:44.

0: நைனோ உரங்களின் மகிமை ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: நேரம் 7:45. 20 நொடி. இந்திய ராணுவத்தில் காலி இடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. சிவிலியன் ஸ்விட்ச் போர்டு ஆபரேட்டர் பிரிவில் மொத்தம் 190 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி. வயது வரம்பு 31/5/2026 அன்று உள்ளபடி 18 முதல் 25 வரை. தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை: இணையதளத்தில் உள்ள விண்ணப்பத்தை பதிவிறக்கி பூர்த்தி செய்து த கமாண்டன்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ், 2 சிக்னல் ட்ரைனிங் சென்டர், பனாஜி, கோவா, 403001 என்ற முகவரிக்கு இம்மாதம் 31ஆம் தேதிக்குள் அனுப்ப வேண்டும். மேலும் விவரங்களுக்கு indianarmy.nic.in என்ற இணையதள முகவரியை சரிபார்க்கவும்.

இன்றைய நகருலா நிகழ்ச்சியில் கணபதிபுரம் மற்றும் அதை சுற்றியுள்ள சுற்றுலா தலங்களை பற்றி தான் நாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவில் கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகே அமைஞ்சுள்ள மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவில் பெண்களின் சபரிமலை அப்படின்னு போற்றப்படும் மிக பிரபலமான சக்தி வாய்ந்த தலமாகும். 15 அடி உயரமுள்ள புற்றே அம்மனாக, அதாவது சுயம்பாக கேரள பாணியில் ஓடுவேய்ந்த மேற்கூரையுடன் காட்சி தருகிறது. மாசி மாதம் நடைபெறும் 10 நாட்கள் உள்ள திருவிழா மற்றும் தேரோட்டம் இந்த மண்டைக்காடு பகவதியம்மன் கோவிலில் மிகவும் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லப்படுது.

பைசன் படத்திற்காக சின்மயி விஜய் யேசுதாஸ் பாடிய பாடலை கேட்டோம். நேரம் 7:53:30. இராணுவ வாகன நிறுவனத்தில் ஒப்பந்த பணிக்கான அறிவிப்பு. சீனியர் மேனேஜர் 3, ஃபார்மசிஸ்ட் 3, நர்சிங் அசிஸ்டன்ட் 3. கல்வி தகுதி MBBS அல்லது BPharm அல்லது BSc தேர்ச்சி. வயது வரம்பு 18 முதல் 30 வரை. இம்மாதம் 17 அன்று உள்ளபடி. தேர்ச்சி முறை, சான்றிதழ் சரிபார்ப்பு, நேர்முக தேர்வு, விண்ணப்பிக்கும் முறை இணையதளத்தில் உள்ள விண்ணப்பத்தை பதிவிறக்கி பூர்த்தி செய்து த ஜெனரல் மேனேஜர் HRCO ஆர்மர்ட் வெஹிக்கிள்ஸ் நிகாம் லிமிடெட், HVF ரோடு, ஆவடி, சென்னை 600054 விண்ணப்பிக்க இம்மாதம் 12 கடைசி நாளாகும். மேலும் விவரங்களுக்கு avni.co.in என்ற இணையதளத்தை சரிபார்க்கவும். நேரம் 7:54:20.

இன்றைய நகருலா நிகழ்ச்சியில் கணபதிபுரம் மற்றும் அதை சுற்றியுள்ள சுற்றுலா பகுதிகளை பற்றி தான் நாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். சங்கத்துறை கடற்கரை கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சங்கத்துறை கடற்கரை சுத்தமான தங்க மணல் மற்றும் பனைமரங்கள் நிறைந்த அமைதியான மற்றும் அழகான கடற்கரை. இது விவேகானந்தர் பாறை, திருவள்ளுவர் சிலை ஆகியவற்றின் காட்சியை நமக்கு வந்து வழங்குது. குழந்தைகளுக்கான பூங்கா, நீச்சல், பாராசெயிலிங் மற்றும் சூரிய அஸ்தமனத்தை பார்க்க சிறந்த இடம் இந்த சங்கத்துறை கடற்கரை. வட்டக்கோட்டை. கன்னியாகுமரிக்கு அருகில் அமைந்துள்ள வட்டக்கோட்டை 18ஆம் நூற்றாண்டில் திருவிதாங்கூர் மன்னர் மார்த்தாண்டவர்மன் ஆட்சியில் டச்சு தளபதி கேப்டன் டி லெனாய் மேற்பார்வையில் கட்டப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க கடலோர கோட்டை தான் இந்த வட்டக்கோட்டை. 3.5 ஏக்கர் பரப்பளவில் கிரானைட் கற்களால் ஆன இந்த கோட்டை மன்னரின் கடற்படை பாதுகாப்பிற்காக பயன்படுத்தப்பட்டது. வட்டக்கோட்டை என்ற பெயர் இருந்தாலும் இது ஒரு செவ்வக வடிவிலான கோட்டை என்று சொல்லப்படுகிறது.

0: மாமன்னன் படத்திற்காக சக்திஸ்ரீ கோபாலன் விஜய் யேசுதாஸ் பாடிய இந்த பாடலோடு நிறைவு பெற்றது நகர் உலா.
1: தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் நளினி. ஹைதராபாத் பரேட் மைதானத்தில் வரும் 10ஆம் தேதி நடைபெறவுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி நேரில் ஆய்வு செய்தார். தெலங்கானா மக்களின் விருப்பங்களை நிறைவேற்றும் வகையில் பாஜக செயல்படுத்தி வரும் ஆட்சி முறை மற்றும் வளர்ச்சி திட்டங்களுக்கு இப்பொதுக்கூட்டம் மிகப்பெரிய மக்கள் ஆதரவை வெளிப்படுத்தும் என அமைச்சர் நம்பிக்கை தெரிவித்தார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று கொல்கத்தா வருகிறார். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிஜேபி சட்டமன்ற குழு கூட்டத்தில் அவர் பங்கேற்கிறார். இக்கூட்டத்தில் சட்டமன்ற தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார். ஆபரேஷன் சிந்தூரின் 1ஆம் ஆண்டு நிறைவை முன்னிட்டு இன்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள செய்தியில், ஒரு வருடத்திற்கு முன்பு ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மூலம் பாகிஸ்தானிலிருந்து எல்லை தாண்டிய பயங்கரவாதத்திற்கு எதிராக தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கான தேசத்தின் உறுதியை நிரூபித்தது என்று கூறினார். வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா உருவாக விவசாயிகளின் மேம்பாடு மிக அவசியம் என்று மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் கனிகள் வள மாநாட்டின் துவக்க விழாவில் உரையாற்றிய அவர், இந்தியா தற்போது சராசரியாக 1129 லட்சம் மெட்ரிக் டன் கனிகளை உற்பத்தி செய்வதாக கூறினார். வங்காளதேசத்தில் தட்டம்மை நோய் பாதிப்பு தொடர்ந்து மோசமடைந்து வரும் நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் தட்டம்மை மற்றும் அது தொடர்பான அறிகுறிகளால் மேலும் 12 குழந்தைகள் உயிரிழந்துள்ளனர். நிலைமையை கட்டுப்படுத்த வங்கதேச சுகாதாரத்துறை தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. சவுதி அரேபியா தனது ராணுவ தளங்கள் மற்றும் வான்வெளியை பயன்படுத்த அமெரிக்காவிற்கு வழங்கியிருந்த அனுமதியை திடீரென நிறுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து ஹார்முஸ் நீர்ச்சந்தி வழியாக கப்பல்களுக்கு பாதுகாப்பு வழங்கும் திட்டத்தை அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உடனடியாக கைவிட்டுள்ளார். கேரளம், மாஹே, கர்நாடகா, தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் இன்று கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 9 மணிக்கு.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். நேரம் 8:02. தகவல் தளம்.

சுட்டரிக்கக்கூடிய வெயில் காலத்தில் சாலைகளில் வாகனங்கள்லையோ இல்லை நடந்தோ போகும்போது கொஞ்சம் ஒதுங்கி நின்று நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நிழல் மிகுந்த மரத்தடியை தேடாதவங்க இந்த டயத்தில் யாருமே இல்லைன்னு தான் சொல்லலாம். சாலையோர புளிய மரங்கள் நடப்படுறதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, அதனோட அடர்ந்த நிழல், நீண்ட ஆயுள் வறட்சியை தாங்கக்கூடிய திறன் மற்றும் மின்னலை ஈர்த்து தரைக்கு கடத்தக்கூடிய அதன் தனித்துவமான திறன் போன்றவையே முக்கிய காரணங்களாகும். இன்றைய நிகழ்ச்சியில் புளிய மரங்கள் குறித்த தகவல்கள் இடம்பெறுகின்றன.

0: நேரம் 8:06.
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: விரும்பியதை தேர்ந்தெடுங்கள்.
5: சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு கூடுதலாக 100 ரூபாயும், வைரம் மற்றும் அன்கட் வைரங்களின் மதிப்பின் மீது 12.5% குறைவு என எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும்.
4: அனைவரும் வருக. GRT ஜுவல்லர்ஸ், இம்பீரியல் ரோட் ஆப்போசிட் டு பாரத் பெட்ரோல் பங்க், திருப்பாப்புலியூர், கடலூர்.

0: இன்றைய தகவல் தளத்தில் புளிய மரங்கள் குறித்த தகவல்களை தான் நாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். மானாவாரி பகுதிகளில் வறட்சியை தாங்கி பலன் கொடுக்கக்கூடிய பழ மரங்களில் புளிய மரம் மிகவும் முக்கியமானது. குறைவான நீரை கொண்டு வறண்ட காலங்களிலும் புளிய மரம் செழித்து வளரும். புளி மருந்து, உணவு, உடை தயாரிக்கும் தொழிற்சாலைகளில் மூலப்பொருளாகவும் இரசாயன பொருட்களை தயாரிக்கவும் பயன்படுகிறது. பழுத்த புளியம்பழத்தில் 55% கூழ், 30% விதை மற்றும் 12% நார்பொருட்கள் உள்ளன. நேரம் 8:08.
1: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸை தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
2: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: நேரம் 8:13:55.
1: நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் கடலூரில் இன்னும் பெரிதாய் புதிய முகவரியில்.
2: ஆம், April 30 முதல் இம்பீரியல் ரோட் கடலூரில் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் பிரம்மாண்டமாய் ஆரம்பம். ஜிஆர்டியின் எண்ணற்ற கலெக்ஷன்களிலிருந்து விரும்பியதை தேர்ந்தெடுங்கள்.
1: சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு கூடுதலாக 100 ரூபாயும், வைரம் மற்றும் அன்கட் வைரங்களின் மதிப்பின் மீது 12.5% குறைவு என எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும்.
2: அனைவரும் வருக ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், இம்பீரியல் ரோட் ஆப்போசிட் டு பாரத் பெட்ரோல் பங்க், திருப்பாப்புலியூர், கடலூர்.

இன்றைய தகவல் தளத்தில் புளிய மரம் குறித்த தகவல்களை தான் நாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதோட நிலத்தடி நீர்மட்டம் பற்றி சொல்லணும்னா, புளிய மரத்தின் வேர்கள் மிகவும் வலுவானவை, மிக ஆழமாக செல்லும் தன்மை கொண்டவை. இவை பூமியில் உள்ள ஈரப்பதத்தை உறிஞ்சி நிலத்தடி நீர்மட்டத்தை பராமரிக்க உதவுது. வறட்சியை தாங்கி மரத்தை உறுதியாக நிலைநிறுத்துறதோட மட்டுமில்லாமல் மழை காலங்களில் மண் அரிப்பை தடுத்து மண்ணின் நிலைத்தன்மையை மேம்படுத்துது. புளிய மரம் வேர் மற்றும் தண்டு பகுதிகளில் இருந்து மீண்டும் முளைக்கும் அபார திறன் கொண்டது புளிய மரம். இதோட நிழல் மற்றும் குளுமையை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், அடர்ந்த இலைகளை கொண்ட புளிய மரம் கோடை காலத்தில் பயணிகளுக்கு வெயிலின் தாக்கத்தை குறைத்து குளுமையான நிழலை தருது. கோடையில் நீண்ட தூரம் பயணிக்கும் போது இதோட இலை மற்றும் பிஞ்சுகளை மென்று நீர் தாகத்தையும் பயணக்களைப்பையும் முற்காலத்தில் போக்கிக் கொண்டனர் அப்படின்னு சொல்லப்படுது. புயல் வீசும்பொழுது கிளைகள் வந்து எளிதில் முறியறதில்லை. சில பாரம்பரிய மருத்துவ முறைகளில் புளிய மரத்தின் வேர் பட்டை ஒரு மருந்தாக பயன்படுத்தப்படுது.

0: நேரம் 8:35 45
1: விரும்பியதை தேர்ந்தெடுங்கள்.
2: சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு கூடுதலாக 100 ரூபாயும், வைரம் மற்றும் அன்கட் வைரங்களின் மதிப்பின் மீது 12.5% குறைவு என எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும்.
1: அனைவரும் வருக. GRT Jewelers, Imperial Road, opposite to Bharat Petrol Bank, திருப்பாப்புலியூர், கடலூர்.

இன்றைய தகவல் தளத்தில் புளிய மரம் குறித்த தகவல்களை தான் நாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். புளிய மரங்களுக்கு இயற்கையாகவே மின்சாரத்தை கடத்தக்கூடிய திறன் வந்து ரொம்ப அதிகம்னு சொல்கிறாங்க. மழைக்காலங்களில் இடி மின்னல் தாக்கும் பொழுது அது சாலையோரம் உள்ள புளிய மரங்கள் வழியாக பூமிக்குள் சென்றுவிடும் சொல்லப்படுது. இதனால் அருகில் இருக்கக்கூடிய வீடுகளும் மக்களும் பாதுகாக்கப்படுகின்றனர்.

0: நேரம் 8:40.
1: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸை தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
2: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

இன்றைய தகவல் தளத்தில் புளிய மரங்கள் குறித்த தகவல்களை தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். முற்காலத்தில் சாலையோர புளிய மரங்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய புளியம் பழங்களை ஏலம் விடுறது மூலமாக அரசுக்கு வருமானம் கிடைத்தது. முதிர்ந்த புளிய மரம் ஆண்டுக்கு 100 கிலோவிற்கும் அதிகமான காய்களை தருமா. புளியங்கொட்டையிலிருந்து நம்ம வந்து பசை தயாரிக்க பயன்படுது இந்த புளியங்கொட்டை.

0: நேரம் 8:43:50.
1: நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் கடலூரில் இன்னும் பெரிதாய் புதிய முகவரியில்.
2: ஆம், April 30 முதல் இம்பீரியல் ரோட் கடலூரில் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் பிரம்மாண்டமாய் ஆரம்பம். ஜிஆர்டியின் எண்ணற்ற கலெக்ஷன்களிலிருந்து விரும்பியதை தேர்ந்தெடுங்கள்.
1: சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு கூடுதலாக 100 ரூபாயும், வைரம் மற்றும் அன்கட் வைரங்களின் மதிப்பின் மீது 12.5% குறைவு என எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும்.
2: அனைவரும் வருக. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், இம்பீரியல் ரோட் ஆப்போசிட் டு பாரத் பெட்ரோல் பங்க், திருப்பாப்புலியூர், கடலூர்.
0: இத்துடன் நிறைவு பெற்றது இன்றைய தகவல் தளம்.

0: வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. அறிவியல் வளர்ச்சியின் பயனுள்ள பல கண்டுபிடிப்புகளில் வானொலியும் ஒன்று. பொழுதுபோக்கு சாதனமாக மட்டுமின்றி ஆரம்ப காலகட்டத்தில் மக்களிடம் செய்திகளை விரைந்து கொண்டு சேர்த்தது வானொலி மட்டுமே. தகவல் தொடர்பு சாதனங்கள் பெருகிவிட்ட இந்த நவீன யுகத்தில் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப புதுமைகளை புகுத்தி 90 ஆண்டு காலமாக மக்கள் சேவையை தொடர்கிறது ஆகாஷ்வாணி. வானொலி தன் வாழ்வில் ஏற்படுத்திய தாக்கம் குறித்து சோனல்தாஸ் அவர்கள்.
1: வானொலி வாழ்வின் வசந்தத்தை வருவித்த ஒரு ஊடகம். இசையில் என்னை மறக்க, செய்திகளால் உலகம் அழக்க, இளைய பாரதம் இளமைக்கான இனிய வரமாக, இலக்கிய நிகழ்வுகள் மரபு பேணவும் அறிவை வளர்க்கவும் உதவியாக, வானொலியின் ஒவ்வொரு நிகழ்வும் வாழ்வியலில் இணைந்த பிரிக்க முடியாத நிகழ்வுகளாக என் வாழ்க்கையில் அமைந்துள்ளது. வானொலியை நாங்கள் எங்கள் காலங்களில் கேட்கும்போது கேட்கும் திறனை நாங்கள் வளர்த்து கொண்டோம். வானொலி என்பது கிராமத்தில் வளர்ந்த ஒவ்வொரு பெண்ணிற்கும் ஆணிற்கும் எங்களுக்கு வசந்தமான ஒரு நிகழ்வை தரக்கூடிய ஒரு ஊடகமாக அன்று இருந்தது. வானொலியின் நினைவுகளை நாங்கள் மீண்டும் மீண்டும் எண்ணும்போது எங்களுடைய இளமை காலம்தான் இங்கு நினைவுக்கு வருகின்றது. அலை வழியாக அந்த அலைவரிசையில் வரக்கூடிய இனிய குரல்களும், அவற்றின் வழியாக எங்கள் வாழ்வில் ஓடிய நாதஸ்வரங்களும், அதன் வழியாக நாங்கள் கற்றுக்கொண்ட ஒவ்வொரு பாடமும் இன்று எமை மிகச்சிறந்த ஒரு ஆசிரியராக, இல்லை ஆசிரியரிடமிருந்து கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக, கேட்கும் திறன் மிக்கவர்களாக, நிறைய சிந்தனையை தூண்டக்கூடியவர்களாக, எங்களுடைய வாழ்வியலுக்கு வழிகாட்டலாக, மிகச்சிறந்த ஒரு இடத்தை அடைவதற்கு உதவியாக இருந்தது. இன்றும் வானொலியில் நாங்கள் பேசுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் போதெல்லாம் அந்த வானொலி நிலையத்தை நோக்கி ஓடோடி வருவதற்கான காரணம் அதுதான். காட்சி ஊடகங்கள் தராத பல கனவுகளை எங்களுக்கு இந்த வானொலி தந்தது. வானொலியில் இசைத்த அந்த பாடல்கள் ஓடும் போதெல்லாம் எங்களுக்குள்ளே விளைந்த அந்த கற்பனைகளும், நாங்கள் கண்ட கனவுகளும், ஒவ்வொருவர் பேசும்போது அந்த வானொலியில் அவர்களுடைய குரலை கேட்பதற்காக நாங்கள் ஏங்கிய ஏக்கங்களும் எல்லாம் இன்றும் எங்களுக்கு அந்த நினைவுகளை தந்துதான் நாங்கள் திரும்ப திரும்ப இங்கே ஓடி வந்து திரும்பவும் வானொலியில் பேசுவதற்கான வாய்ப்புகளை கிடைக்கும்போது இதே அனுபவத்தை இன்னொருத்தருக்கு கொடுக்கணுங்கிற அந்த எண்ணம் தான் இன்று வரை எங்களிடம் தொடர்கிறது. ஆகவே வானொலி என்பது மிகப்பெரிய ஒரு ஊடகம். நாம் அதை தற்போது ரசிக்கக்கூடிய நேரத்தை குறைத்து கொண்டுள்ளோம் என்பதுதான் என்னுடைய வருத்தம். மீண்டும் வானொலியின் பக்கம் திரும்புவோம், நிறைய நம்முடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்வோம் என்பது என்னுடைய வேண்டுகோள்.
0: இல்லத்தரசிகளின் உள்ளங்களில் வானொலிக்கு தனி இடம் உண்டு. அவர்களின் தனிமையை போக்கி வேலை பழுவின்றி தங்கள் பணியை தொடர வானொலி முக்கிய பங்காற்றுகிறது.
2: நான் ரத்னபௌர்ணா பேசுறேன். சின்ன வயசுல இருந்தே எனக்கு வந்து வானொலி கேட்கறது அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். எங்க வீட்டுல வந்து தொலைக்காட்சி பெட்டி இருக்கும், வானொலி பெட்டி இருக்காது. நான் வந்து பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பும் போது பக்கத்து வீட்டில் அவங்க வீட்டில் வந்து வானொலி பெட்டியில் பாடல்கள் காலையில் நாங்கள் கிளம்பி ஸ்கூலுக்கு கிளம்பி வெளியே போகிற வரைக்கும் கேட்டுட்ருக்கோம். எனக்கு என்னமோ வந்து சின்ன பிள்ளைலேருந்தே பாட்டு கேட்குனா தான் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமா எங்கள் அம்மா வானொலி பெட்டி வாங்கி அவங்களோட கண்ட்ரோலில் அதை வச்சுருந்தாங்க.

நம்மளை வந்து டியூன் பண்ண கூட விட மாட்டாங்க. எனக்கு வந்து அந்த டியூன் பண்ணி முள்ளு நகர்றதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கும். அப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு போற வழியல்ல இருக்கிற சின்ன பெட்டி கடைகள்ல, டீ கடைகள்ல இங்கெல்லாம் வந்து வானொலி பெட்டி ஓட விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறமா எங்க அம்மா அடுப்படியில ஃப்ரிட்ஜ் மேல வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் முடிச்சு வந்த வீட்டுல எங்க மாமியார் கண்ட்ரோல்ல இருந்துச்சு. என்னடா அது ஒரு வானொலி பெட்டி இவ்வளவு பெரிய பங்கு வகிக்குதே, அதுவும் பெண்கள் மத்தியில. ஏன்னா அவங்களுக்கு வேற பொழுதுபோக்குங்கிறது கிடையாது தானே, அதனால இந்த வானொலி பெட்டிக்கு அவங்க வந்து நிறைய முக்கியத்துவம்.

0: வானொலி பெட்டி இவ்வளவு பெரிய பங்கு வகிக்குதே, அதுவும் பெண்கள் மத்தியில. ஏன்னா அவங்களுக்கு வேற பொழுதுபோக்குங்கிறது கிடையாது தானே, அதனால இந்த வானொலி பெட்டிக்கு அவங்க வந்து நிறைய முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நான் வந்து பேருந்துகளில் பயணம் பண்ணும்போது வானொலி பெட்டியில பாடல்கள் கேட்டிருக்கேன். பாடல்கள் கேட்கறது, நிறைய நிகழ்ச்சிகள்லாம் கூட ரொம்ப நல்லா இருக்கும். சின்ன குழந்தைகள்கிட்ட கேள்வி கேட்கறது, இந்த மாதிரியானதெல்லாம் கேட்டிருக்கேன் நான். அதுக்கப்புறம் என்னோட கணவர் வந்து எனக்கு தனியாக ஒரு வானொலி பெட்டி வாங்கி கொடுத்தாரு. அதை நான் மாடியில் வச்சுட்டு எனக்கு பிடிச்ச பாடல்கள் கேட்பேன். எனக்கு டியூன் பண்ணுற ஒரு உரிமை கிடச்சிது. கணவர் வந்து தொழில் தான் பார்க்குறாரு. கடையில் வந்து வியாபாரம் பார்க்கும் பொழுதுமே வந்து வியாபாரம் ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கும், வானொலி ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கும். என்னோட கணவருக்கு வந்து நம்மளா செலக்ட் பண்ணி பாடல்கள் போடுறதை விட வானொலியில் பாடல் கேட்கறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம என்னைக்கோ மறந்து போன பாடல்கள்லாம் கூட திடீர்னு வரும். பழைய பாடல்கள் ஆகட்டும், எதுவா வேணாலும் இருக்கட்டுமே, இந்த பாடல்கள் கேட்கறதுங்கிறது நம்ம பயணங்கள்ல வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பங்கு. இந்த வானொலின்றது வந்து எவ்வளவுதான் விஞ்ஞானம் வளர்ந்தாலும், எவ்வளவுதான் விஷயங்கள் இப்ப நம்ம வந்து டெவலப் ஆகிட்டா கூட, இந்த வானொலி அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இன்னும் நிறைய கடைகள்ல நிறைய பேரு, எங்க ஊர்ல வந்து பாட்டிங்கெல்லாம் இப்படி கால் நீட்டி உட்கார்ந்து அதை பக்கத்துல வச்சுக்கிட்டு பாட்டு கேட்கறதாகட்டும் இல்லை செய்திகள் கேட்கறதாகட்டும், அந்த இதெல்லாம் வந்து இப்பயும் எங்கள் ஊரில் பார்க்க முடியும். நான் கிராமத்தில் இருக்கேன், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போவும் நம்மளால் பார்க்க முடியும். எவ்வளவுதான் வந்து சயின்ஸ் டெவலப் ஆயிருச்சு, அது இதுன்னு என்னென்னவோ இருந்தால் கூட, இந்த வானொலிங்கிறது வந்து இன்னைக்கு வரைக்கும் மக்கள் மத்தியில் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல செல்வாக்கோட பயணம் பண்ணிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் எனக்கும் வானொலிக்கும் இருக்க ஒரு தொடர்பை உங்க கூட பகிர்ந்துக்கிட்டதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
1: ஆகாஷ்வாணி ஒலிபரப்பு சேவை பார்த்தீங்கன்னா, அதோட சேவை தொடங்கி 90வது வருஷத்தோட கொண்டாட்டத்தில் நாம் இருந்துட்டு இருக்கோம். ஆகாஷ்வாணி ஒலிபரப்பு சேவை இன்னும் பல ஆண்டுகளை கடந்து, 100 ஆண்டுகளையும் கடந்து அவங்களோட சேவை சிறப்பாக இருக்கிறதுக்கு என்னோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன்.

0: எளிமையான சக்தி வாய்ந்த ஊடகம், கண்களுக்கு ஓய்வளித்து மனதை அமைதிப்படுத்தும் ஒலி ஓவியம் வானொலி.
1: என் பெயர் லக்ஷ்மி நாராயணி. நம்ம வாழ்க்கையில் மிகவும் எளிமையானதும் ஆனால் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஊடகம் வானொலி தான். இது ஒரு சின்ன கருவி தான், ஆனால் உலகம் முழுக்க நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம காதுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு சக்தி அதுக்கு இருக்குது. வானொலியினுடைய மிகப்பெரிய சிறப்பு என்னென்னா, அது எல்லாரையுமே சென்றடையக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. நகரம், கிராமம், மலைப்பகுதி என்ற வேறுபாடு இல்லாமல் எல்லா இடத்துலையும் அவங்க எங்கே இருந்தாலும் சிக்னலை கொண்டு போய் சேர்க்குது. இணையம் இல்லாமலும் பெரிய செலவு இல்லாமலும் எளிதாக தகவல்கள் கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல சாதனம் இந்த வானொலி. தகவல் மட்டும் கொடுக்குதான்னா இல்லை, பல வேலைகளில் நமக்கு ஒரு நண்பனை போல துணையாக இருக்குது. வேலை செய்யும் பொழுது பாடல்களை கேட்கலாம், செய்திகளை தெரிஞ்சுக்கலாம், கல்வி நிகழ்ச்சிகளை கேட்டு அறிவு வளர்த்துக்கலாம். கண்ணுக்கு சோர்வு இல்லாமலும் மனதுக்கு ஓய்வு தரக்கூடிய ஒரு நல்ல நண்பன் மாதிரி வானொலி இருக்குன்னா அது மிகையல்ல. அகில இந்திய வானொலி நிலையத்தை பற்றி சொல்லணும்னா, இது இந்தியாவினுடைய மிகப்பெரிய பழமையான ஒரு நம்பிக்கைக்குரிய ஒலிபரப்பு நிறுவனம். பல மக்கள் மனதில் இது இடம் பிடித்திருக்கின்றது. ஆல் இந்தியா ரேடியோ ஸ்டேஷன் 90வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்றது. இது ஒரு பெருமைக்குரிய விஷயம்னு நான் சொல்லுவேன். 9 தசாப்தங்களாக மக்கள் மனதில் இடம் பிடித்து தகவல்கள், கல்வி, மகிழ்ச்சி ஆகியவற்றை தொடர்ந்து வழங்கி வருகிறது. காலம் எவ்வளோ மாறினாலும், தொழில்நுட்பம் எவ்வளோ வளர்ந்தாலும் வானொலியினுடைய மதிப்பு குறையலை என்பதற்கு ஆல் இண்டியா ரேடியோ ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. ஆல் இண்டியா ரேடியோ மூலமாக நமக்கு பல மொழிகளுடைய நிகழ்ச்சி கிடைக்கின்றது. செய்திகள், விவசாய தகவல்கள், கல்வி நிகழ்ச்சிகள், இசை, கலாச்சாரம் என்று எல்லாவற்றையும் எல்லா மக்களுக்கும் சமமாக கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு பெரிய சேவையை இது செய்து வருகின்றது. குறிப்பாக கிராமப்புற மக்களுக்கு இது ஒரு அறிவு களஞ்சிய மாதிரி இருக்கிறது. அதிலும் முக்கியமானது நேரடி அலை ஒலிபரப்பு, லைவ் ப்ராட்காஸ்ட். எந்த ஒரு முக்கிய நிகழ்ச்சி நடக்கும் பொழுதும் உடனே நம்ம காதுக்கு வரும். தேர்தல் முடிவுகளாக இருந்தாலும் சரி, அவசர அறிவிப்புகளாக இருந்தாலும் சரி, விழாக்களின் போதும் என்று எல்லாத்தையுமே நேரடியாக இதன் மூலமாக நம்மளால் அறிய முடியுது. இதுதான் வானொலியினுடைய வேகம், இதுதான் அதனுடைய வலிமை. நான் நம்ம வானொலி நிலையத்தின் வாயிலாக இலக்கியங்களை பற்றி பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு ஒரு சில முறை கிடைத்திருக்கின்றது. எனக்கு அதில் ரொம்ப மகிழ்ச்சியும் கூட. ஆல் இண்டியா ரேடியோ போன்ற ஒரு பெரிய நிறுவனத்தில் இலக்கியத்தினுடைய அழகையும் ஆழத்தையும் பகிர்ந்து கொள்ள முடிந்தது எனக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவத்தை கொடுத்தது. இலக்கியம் மனிதனுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கக்கூடிய கண்ணாடி. நமக்கு சிந்திக்க கற்றுக் கொடுக்கிறது, உணர்வுகளை புரிந்து கொள்ள உதவுகிறது. இத்தகைய இலக்கியங்களை பொதுமக்களுக்கு எளிமையாக கொண்டு சேர்க்கக்கூடிய பணியை வானொலி சிறப்பாக செய்து வருகிறது. வானொலி என்பது ஒரு சாதாரண கருவி மட்டும் இல்லை, அது தகவல், கல்வி, மகிழ்ச்சி இந்த மூன்றையும் இணைக்கக்கூடிய ஒரு பெரிய பாலம். காலம் எவ்வளோ மாறினாலும் வானொலியினுடைய மதிப்பு என்றுமே குறையாது. 90வது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கக்கூடிய ஆல் இண்டியா ரேடியோ நிறுவனத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பணியாளர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: வானொலியின் வர்ணஜாலமாய் மக்கள் மனதில் என்றும் வானொலி. வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள். அமைப்பு ஆர். தியாகராஜன். அமைப்பில் உதவி கிருஷ்ணவேணி. படைப்பு தூத்துக்குடி வானொலி நிலையம்.
2: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி என்றும் உங்கள் நலனில்.
3: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் மாம்பலம் எஸ் சிவகுமார் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். சின்னராஜகுப்பம் ஆர் எஸ் மகாலிங்கம் அவர்கள் தவில். முதலில் சாரங்கா ராகத்தில் கணநாதனே பெரியசாமி தூரன் பாடல் ஆதிதாளம்.

நேரம் இப்போது 9:46:45. அரங்கிசை நிகழ்ச்சியில் மாம்பலம் எஸ் சிவகுமார் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சின்னராஜகுப்பம் ஆர் எஸ் மகாலிங்கம் அவர்கள் தவில். அடுத்து ஆனந்த நடமாடுவார், பூர்வி கல்யாணி ராகத்தில் அமைந்த நீலகண்ட சிவன் பாடல், ரூபகதாளம்.

0: இன்னும் சில காண செய்தி சுருக்கம்.
1: தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் நளினி. ஹைதராபாத் பரேட் மைதானத்தில் வரும் 10ஆம் தேதி நடைபெறவுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி நேரில் ஆய்வு செய்தார். ஆகாஷ்வாணியின் 90வது ஆண்டு நிறைவை கொண்டாடும் வகையில் தேசிய தலைநகர் டெல்லியில் இன்று மாரத்தான் ஓட்டம் நடைபெறுகிறது. சுமார் 3.5 கிலோமீட்டர் தூரம் கொண்ட இந்த மாரத்தான் ஓட்டம் ஆகாஷ்வாணி பவனில் தொடங்கி கிருஷி பவன், ரயில் பவன் மற்றும் இந்திய ரிசர்வ் வங்கி வழியாக சென்று மீண்டும் ஆகாஷ்வாணி பவனில் முடிவடைகிறது. புதுச்சேரியில் கம்பன் விழா கம்பன் கலையரங்கில் இன்று காலை தொடங்கியது. இவ்விழா

0: அவை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி ஆகியோர் துவக்கி வைத்தனர். இன்று முதல் வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை 3 நாள் நடைபெறும் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி கம்பன் கழகம் செய்துள்ளது. 2ம் உலகப்போர் நிறைவு பெற்றதன் 81ம் ஆண்டு நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதனையொட்டி புதுச்சேரி அரசு சார்பில் மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்துங்கன் மற்றும் புதுச்சேரிக்கான பிரான்ஸ் நாட்டு துணைத் தூதர் திரு எட்டியன் ரோலன் பீக் ஆகியோர் கடற்கரை சாலையில் உள்ள போர் வீரர் நினைவு தூணில் 2ம் உலகப் போரில் உயிர்நீத்த போர் வீரர்களின் நினைவாக மலர்வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். இந்திய அரசின் உயரிய விருதான பத்ம விருதுகள் 2027க்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குநர் திரு சுரேஷ்ராஜ் செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். இதுகுறித்த விண்ணப்பங்கள் மற்றும் இதர விவரங்களுக்கு py.gov.in என்ற இணையதளத்தை அணுகலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் +2 தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்படுகிறது. தேர்வு முடிவுகளை tnresults.nic.in மற்றும் dge.tn.gov.in ஆகிய இணையதள முகவரியில் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படுகிறது. மேலும் வாட்ஸ்அப் செயலியில் 7845252525 என்ற எண் மூலமாகவும் தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். நேரம் 10:02. கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம்.

வணக்கம் நேயர்களே, கேட்டாலே இணைக்கும் நிகழ்ச்சிக்கு உங்களை எல்லாம் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல் இடம்பெறணும் அப்படின்னு சொன்னாக்க ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஆகாஷ்வாணி புதுச்சேரி ஐடியில் கேட்டாலே இணைக்கும் போஸ்டர் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய விருப்ப பாடல் இடம்பெற்றுள்ள படம் பாடலின் முதல் வரி இதை டைப் பண்ணிவிட்டு பாடலை யார் விரும்பி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிட்டீங்கன்னா இந்த உங்களுடைய விருப்ப பாடல் இந்த நிகழ்ச்சியில் ஒளிபரப்பப்படும். நிகழ்ச்சியின் முதல் பாடல் ரகசிய போலீஸ் படத்திலிருந்து ஒலிக்கிறது. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் கோவை மாவட்டம் புதூர் சிவசுப்பிரமணியம்.

நேரம் 10:07:15. காரைக்குடி கனகவல்லி, நாச்சியார்புரம் நாகவல்லி, நன்னிலம் நாராயணன் இவர்கள் விரும்பி கேட்டுள்ள பாடலின் படம் சபாஷ்.

நேரம் 10:11. கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் அடுத்து வரும் பாடல் முல்லைக்காடு பாபு நடராஜன், சரோஜா இவர்களுக்காக வருகிறது. படம் கரகாட்டக்காரன்.

நேரம் 10:16. கடலூர் துறைமுகம், சுரேஷ். இவர் விரும்பி கேட்டுள்ள பாடலின் படம் பந்தம்.

நேரம் 10:21 20:00. கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் அடுத்து வரும் பாடல் பம்மல் ராஜன் விரும்பி கேட்டிருப்பது படம் சின்ன கண்ணம்மா.

நேரம் 10:26:30. நேயர்களே, நிலையத்தில் இன்று காலை 11:02 இலக்கியம் பேசுவோம். எழுத்தாளர் சிவகுமார் முத்தையா அவர்களுடன் நேர்முகம். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. இன்று பகல் 12 மணிக்கு எந்த குழந்தையும் நல்ல குழந்தையாம் நாடகம். எழுதியவர் தெல்லாரோன பானு அவர்கள். அமைப்பு ஏபி எலிசபெத், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:50 புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள். புதின தொடர் வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம். எழுத்தாளர் வாசுகி ராஜாராம் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஆர்ஜே பவானி. நிகழ்ச்சியில் அடுத்து அந்த 7 நாட்கள் படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் சரஸ்வதி பத்மநாபன்.

ராஜபாளையம் பிரபு வீரா விரும்பி கேட்டுள்ள பாடலின் படம் ஷங்கர் குரு. நேரம் 10:32:35.

நேரம் 10:37. கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் அடுத்து வரும் பாடல் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி செந்தில்குமரன் கேட்டிருப்பது. படம் பொக்கிஷம்.

நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உழைக்கும் கரங்கள் படத்திலிருந்து ஒலிக்கிறது. நாகர்கோயில் மந்திரமூர்த்தியின் விருப்பமாக வருகிறது இந்த பாடல்.

நேரம் 10:53. கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் காட்டூர் சிவகுமார், சுஜாதா குமார், சஞ்சய்குமார், சரண்குமார், தீப்தி இவர்களுக்காக ஒரு பாடல் சத்ரியன் படத்திலிருந்து வருகிறது.

சேலம் எடப்பாடி தங்கவேல், முள்ளக்காடு பாபு, பொன்னியம்மன்மேடு வண்ணை கணேசன் இவர்களுக்காகவும் ஒலித்தது அந்த பாடல். கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம் கேட்டீர்கள்.

0: தொடர்வது 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் நளினி. குஜராத் மாநிலத்தில் உள்ள புகழ்பெற்ற சோம்நாத் ஆலயத்தின் புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்ததை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி இம்மாதம் 11ஆம் தேதி அங்கு செல்ல உள்ளார். மேலும் இந்த ஆலயம் இந்தியாவின் நாகரிக வலிமை என்றும் இந்த ஆலயத்தை மீண்டும் கட்டி எழுப்புவதில் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆற்றிய முக்கிய பங்கையும் பிரதமர் தமது கட்டுரையில் நினைவு கூர்ந்துள்ளார். இத்தாலியில் நடைபெறும் சர்வதேச கலை கண்காட்சியில் இந்திய அரங்கத்தை மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் நேற்று திறந்து வைத்தார். ஒழுக்கமான, பொறுப்புள்ள மற்றும் தேசபக்தி கொண்ட இளைஞர்களை உருவாக்குவதில் சைனிக் பள்ளிகள் முக்கிய பங்காற்றி வருவதாக பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் கூறியுள்ளார். திருவனந்தபுரம் அருகேயுள்ள சைனிக் பள்ளியில் நேற்று தொடங்கிய 52வது அகில இந்திய சைனிக் பள்ளி முதல்வர்கள் மாநாட்டை தொடக்கி வைத்து பேசிய அவர், ஆயுதப்படைகளுக்கான எதிர்கால அதிகாரிகளை உருவாக்குவதில் கல்வியின் சிறப்பு, தலைமைத்துவம் ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி கூறினார். 7 அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளின் மூலம் 101 கனிம சுரங்கங்கள் செயல்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டு மைல்கல் சாதனை எட்டப்பட்டுள்ளது.

0: மத்திய சுரங்க அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்படுகிறது. தேர்வு முடிவுகளை tnresults.nic.in மற்றும் dge.tn.gov.in ஆகிய இணையதள முகவரிகளில் அறிந்து கொள்ளலாம். மேலும் வாட்ஸ்அப் செயலியில் 7845252525 என்ற எண் மூலமாகவும் தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் இன்றிரவு 7:30 லக்னோவில் நடைபெறும் ஆட்டத்தில் டெல்லி அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டி இன்று மாலை 5 ஹைதராபாத்தில் தொடங்குகிறது. இப்போட்டியில் டெல்லி அணி ஒடிஷா அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல்
1: நேரம் 11:00.

0: அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில்.
1: ஆகாஷ்வாணி இலக்கியம் பேசுவோம்.
2: வணக்கம் நேயர்களே. புண்ணு இன்னும் ஆறல, ஓ எச்சில கொடு என்றார். விழாமலங்களை இவரிடம் கொடுத்து விட்டு, நீதான் என் உயிரை எடுத்துக்கிட்டு போயிட்டிய, போ நாளைக்கு பார்க்கலாம் என்று போய்விட்டாள். இந்த வரிகள் வந்து ஓடம் போக்கி ஆற்றங்கரை அப்படிங்கிற கதையிலிருந்து ஒரு இரண்டு வரிகள் படித்தேன். கதையினுடைய தொடக்கத்திலிருந்து இந்த இடம் வரையும் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா, இந்த வார்த்தைக்கான கணங்கள் இருக்குல்ல, அது வந்து உங்களை என்னமோ செய்யும். இப்படி காதலை, டெல்டா மக்களினுடைய சந்தோஷங்களை, திருவிழாக்களை, அங்கே இருக்கக்கூடிய உயிரினங்களை, அந்த மண்ணோடைய, அது முக்கியமாக கீழ்த்தஞ்சை மண்ணோடைய கதைகளை எழுதியிருக்கக்கூடிய சிவகுமார் முத்தையா அவர்களை தான் இன்று இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் சந்திக்க போகிறோம். ஐயா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிளி வரும்போது, செரவிகளின் வருகை, டெல்டா கதைகள், இளையராஜாவின் காதலிகள், அழகிகள் மண்டபம் என பல சிறுகதைகள் தொகுப்பையும், தூண்டில் முள் வளைவுகள் அப்படிங்கிற குறுநாவல்கள் தொகுப்பையும், ஒதம்பல் குறவை அப்படிங்கிற இரண்டு நாவலும் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு கட்டுரை தொகுப்பும் கொண்டு வந்திருக்காங்க, யாபக குறிப்புகள் அப்படின்னு. அதனால் ஐயாவுடைய எழுத்து அனுபவத்தையும் இலக்கிய பயணத்தை பற்றியும் அவரோட இன்றைக்கி உரையாட இருக்கோம். நேர்களாகிய உங்களது சார்பாகவும் வானொலி சார்பாகவும் ஐயாவுக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஐயா வணக்கம்.
3: வணக்கம்
2: ஐயா. இப்போ என்ன அப்படின்னா, உங்களுடைய கதைகள் கொஞ்சம் தான் வாசிச்சுருக்கோம், எல்லாத்தையும் வாசிச்சோன்னு சொல்ல முடியலை. இருந்தாலும் அதில் முக்கியமாக உங்களுக்கு வெயில் காலம் ரொம்ப பிடிக்குமோ அப்படின்னு நினைக்க தோணுது. ஏங்க அது என்ன குறியீடா, அது என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள்.
3: வெயில் என்பது குறியீடு தான், ஏன்னா வெளிச்சம் ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமானது. அது வந்து இயல்பான வாழ்க்கைக்கும், உடல் ஆரோக்கியத்துக்கும், அனைத்து விஷயங்களுக்கும் அந்த வெளிச்சம் தான் நமக்கெல்லாம் தேவை. அப்போ மனிதர்கள் வந்து வெளிச்சம் அப்படின்னு சொல்கிறது உழைப்பின் குறியீடு. விவசாயிகளுக்கு மழை எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு வெயிலும் முக்கியம். அப்போ தான் வந்து அந்த பயிர் செழித்து வளரும். அதனால தான் மெயின் மிக முக்கியமானது வெளிச்சம் அப்படிங்கிறத நம்ம எல்லா கதைகளையும் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம்.
2: ஐயா அந்த வெயில் காலத்தில் தான் வந்து முக்கியமாக கொண்டாட்டங்களும் கூடவே வருது. ஏன்னா உங்களுடைய கதைகளில் கொண்டாட்டங்கள் இல்லாத கதைகளே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா திருவிழாக்கள், அதை சார்ந்து நடக்கக்கூடிய கரகாட்டமாக இருக்கட்டும், கிராமப்புற இசை நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், இது எல்லாமே கூடவே வைக்கிறீங்க, அது எப்படிங்க?
3: பொதுவாக வந்து விவசாயம் சார்ந்த வாழ்கின்ற மக்களுக்கு வந்து வாழ்க்கையை வந்து தையிலேருந்து தொடங்குறாங்க. அது வந்து ஒரு அறுவடையிலேருந்து தொடங்குறாங்க. அதுக்கு பிறகு 11 மாதங்கள் கிட்டத்தட்ட உழைப்பிலே தான் இருப்பாங்க. அதாவது குறுவை சாகுபடி, சம்பா சாகுபடி, அதுக்கப்புறம் தாளடி, அதுக்கு பிறகு வந்து புஞ்சை பயிர்கள், உளுந்து பயிர் சாகுபடி. அது முடிகிறது இந்த சித்திரை மாதம், வைகாசி மாதம், இந்த காலகட்டங்கள். அதாவது ஏழாம் கடைசின்னு சொல்லுவாங்க. அதாவது வேளாண் பணிகள்லாம் முடிச்சுட்டு அன்னைக்கு ஒரு விழா ஒன்று கொண்டாடுவாங்க. அதாவது விவசாயம் சார்ந்த பணிகள்லாம் முடிஞ்சிருச்சு, இனிமேல் நம்மளுடைய நாட்டுப்புற தெய்வங்கள், குடும்ப விழாக்கள், இதுக்கெல்லாம் வந்து அந்த கோடை காலத்தை தான். ஏன்னா மழை இருக்காது. அந்த காலங்களில் போக்குவரத்து வசதிங்கிறது நடைப்பயணம் இது தான். இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு நவீன வளர்ச்சி இல்லாத ஒரு காலங்கிறப்போ கோடை காலம் தான் அவங்களுடைய கொண்டாட்டங்களின் காலம், திருவிழாக்களின் காலம், குடும்ப விழாக்களின் காலம். இதில் தான் அவங்களுடைய சந்தோஷம் இருந்துச்சு. உறவினர்களை பார்க்க போகிறது அந்த காலங்கள்லாம் போவாங்க. அதுக்கப்புறம் திருமணங்களை நிச்சயிக்கப்படுறது, காதணி விழாக்கள் அமைக்கிறது,

0: இன்னொன்று முக்கியமான விஷயம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, வெயில் வந்து துயரமான விஷயம் அப்படின்னு நினச்சதில்லை. அதுக்கான குளிர்பானங்களை, அதற்கான உணவுகளை அவங்க அப்போ வந்து எடுத்துக்கிட்டாங்க. அதனால தான் தொடர்ந்து நான் வெயில்னா பயம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து நம்ம அதை உடைக்கணுங்கிறதுக்காக தான்.
1: உங்களுடைய கதைகளில் வெயில் வந்து கொண்டாட்டமாக தான் இருக்குது.
0: இருக்குது.

0: நீங்கள் சொன்ன மாதிரி அந்த காலகட்டத்தில் தான் ஹரிச்சந்திரா நாடகம், மயான காண்ட நாடகம் எல்லாமே உங்கள் ஊர்களில் நடத்துகிறாங்கன்னு சொன்னீங்க. உங்களுடைய குறவை நாவல் முழுக்கவே பார்த்தீங்க அப்படின்னா கிராமப்புற கலை நிகழ்ச்சியில் நடத்தக்கூடியவர்களுடைய கதையை தான் பாடுகளை எழுதியிருக்கீங்க. இந்த காலத்தில் நீங்கள் போய் அந்த நாடகமெல்லாம் பார்த்துருக்கீங்களா?
1: இல்லை, நான் வந்து ஒரு அடிப்படையில் நான் ஒரு பத்திரிகையாளர். சிறு வயதில் எங்கள் அப்பா சில கதைகள்லாம் பேசுவாங்க வீட்டில் உட்காந்து, லவகுசா நாடகங்கள், வள்ளி திருமண நாடகம், அதுக்கப்புறம் ஹரிச்சந்திரா மயானகண்டம், அது பார்த்தது அதுதான் அவங்களுடைய பொழுதுபோக்கு. லவகுசா நாடகம்லாம் எனக்கு தெரிஞ்ச திருவாரூருக்கு பக்கத்தில் தியானபுரம்னு ஒரு ஊர் இருக்குது, அதில் ஒரு பெத்தரநாத சுவாமி கோயில்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலில் எனக்கு தெரிஞ்ச 7 நாட்கள் நடக்கும். பள்ளியோடம் படிக்க போகிறப்ப அதெல்லாம் பார்ப்பேன். அந்த பகுதிக்கும் எங்கள் பகுதிக்கும் அதிகபட்சமாக ஒரு 7 கிலோமீட்டர் தான் இருக்கும். இரவுகளில் நல்லா கேட்கும் எங்களுக்கு அந்த ஹரிச்சந்திரா பாட்டு பாடுறது எல்லாமே கேட்கும். அப்படியான ஒரு விஷயங்கள்லாம் நம்ம நேரடியாக பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் நான் பத்திரிகையாளராக இருக்கப்போ களத்துக்கு போய் பார்த்து நேரடியான அனுபவங்கள் இருந்தால் மட்டும்தான் எழுத முடியும். கற்பனையால்னா இதை மாதிரி ஆவணங்களை நம்ம எழுத முடியாது.
0: அப்படியாப்பட்ட ஆவணம் தான் குறவை நாவல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஐயா, இப்போ குறவை நாவலில் நீங்கள் அவங்களுடைய பாடல்கள் எழுதும்போது முன்னாடியெல்லாம் இது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி 3-4 நாட்கள்லாம் நடந்துச்சு, அப்புறம் அதனுடைய கால அளவு குறுகி கொண்டே வந்தது. அன்னைக்கு அதை கலாபூர்வமாக நிகழ்த்திட்டு இருந்தவங்க இன்னைக்கு ஒரு நாள் நிகழ்ச்சியாகவோ அது வருமானம் ஈட்டக்கூடிய தொழிலாகவோ மாறுற மாதிரி நீங்கள் எழுதுறீங்க. அது ஏங்க, அது காலத்துக்கேற்ற மாதிரி அது மாறிச்சா? அது ஏன் அந்த மாதிரியான ஒரு மாற்றம் வந்தது? அது சரியான பாதையில் தான் போகுது?
1: இல்லை, அது வரைக்கும் வந்து ஊர்களில் இருந்த மனிதர்கள் வந்து அந்த திருவிழாக்கள் தான் வந்து அவங்களுக்கு பொழுதுபோக்கு அம்சமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அரங்குகளை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. அப்போது அந்த சினிமாக்கள் வந்து அந்த புராண இதிகாச அந்த கதைகளை பேசுகிற படமாக தான் முதல்ல எடுக்கிறாங்க. சமூகம் சார்ந்த படங்கள் எடுக்கலை. இவங்க 3 நாள் சொன்ன கதையை இவங்க ஒரு 4 மணி நேரம், 5 மணி நேரம், 6 மணி நேரம் அந்த படத்தை அவங்க பார்க்குறாங்க. அந்த நாடகத்தில் பின்னணி இசை யார் அது எல்லாமே தெரியும். ஆனால் இதில் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. எல்லாம் வெறும் வரி வடிவத்தில் வரும். அதை தான் பார்த்துட்டு அவங்க அதை புரிஞ்சுக்க முடியும். அப்போது இது மாதிரியான நிகழ்ச்சிகளில் இருந்த தாக்கம் இருக்குல்ல, அது வந்து ஒளி வடிவத்தின் மீது அவங்களுக்கு ஒரு ஈர்ப்பாக மாறுது. அப்போ எல்லாருமே சினிமா அதுக்கப்புறம் திரையரங்குகளை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து அறிவியலினுடைய வளர்ச்சி தான். அதான் நாடக கலைஞர்கள்ங்கிறது இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 110 பேர் தான் இருக்காங்க. தஞ்சை, திருவாரூர், நாகை மாவட்டங்களில் நாடகங்களே நான் வந்து அது மாதிரியான ஒரு போஸ்டர்களையோ அப்படியான ஒரு விஷயங்களையோ ஒரு 5-6 வருஷமாக நான் பார்க்கல. அது பார்க்குறது என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த நாட்டுப்புற கலை வடிவமாக இருக்க குறவன் குரத்தி ஆட்டம், அந்த காவடி ஆட்டம், இதுதான் பார்க்குறாங்க. அது வந்து அதனுடைய பூர்வீகத்தன்மை மாறி அது வந்து இப்போ ஒரு பொழுதுபோக்கு அம்சமாக மாறிட்டு அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். நாடக கலைங்கிறது டோட்டலாக வந்து அழிஞ்சு போச்சுன்னு தான் சொல்லணும். அது வந்து சில நாடகத்துறையினால் சில நாடக பிரதிகளாக பதிவு பண்ணிகிட்ருக்காங்க. சில வந்து பல்கலைக்கழகங்களில் பாடமாக தான் இருக்குது.
0: ஐயா, இப்போ இந்த குறவை நாவலில் நீங்கள் சொல்கிறீங்க கீழே தஞ்சைக்குன்னு அங்கே இருக்கக்கூடிய கருவிகள் வேற மாதிரி இயங்கும், அதுவும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி. வெயில் காலத்துக்குன்னா ஒரு மாதிரி சத்தத்தை தானே மாற்றிக்கும், குளிர்காலம்னா அது ஒரு மாதிரி சத்தம் வரும் அப்படின்னு உங்களுடைய குறவை நாவலில் போகிற போக்கில் சொல்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் வந்து பறையவே தயார் பண்ணுறாரு, ஒரு வித்தியாசமான முறையில் தயார் பண்ணுறாருன்னு உங்களோட குறவை நாவலில் சொல்லியிருக்கீங்க. அது எப்படிங்க அந்த கீழே தஞ்சை இந்த கலையை எடுத்துக்கிச்சு?
1: எப்போதுமே வந்து நீங்கள் ஆதி சமூகங்களில் வந்து ஒரு இசைக்கருவியை உருவாக்கியிருப்பாங்க. அந்த கருவியை வந்து அவங்க அடுத்தடுத்த நிலைக்கு உருமாற்றம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து அந்த பறை கருவிங்கிற ஒரு கருவியை அவங்க வந்து முதல்ல ஆரம்ப கட்டத்தில் ஏதோ ஒரு வடிவமாக உருவாக்கியிருப்பாங்க. அது உருவாக்கி அடுத்த கட்டம்னு போகிறப்போ அதனுடைய பரிணாம வளர்ச்சி, அப்போ அது வடிவமைப்பிலேயே அது இசை மாறுதுன்னு சொல்கிறாங்க. அந்த நுட்பம் மாறுதுங்கிறாங்க. பறையை பட்டமாக இருக்கும், அதில் வந்து சந்திரப்பறை, சூரிய பறைன்னு 2 பறை வகை இருக்குது. சந்திரப்பறைனா சின்னதாக இருக்கும், சூரிய பறைனா பெருசாக இருக்கும். அது ஒட்டி அடிக்கிறது இருக்குது, கட்டி அடிக்கிறது இருக்குது. ஒட்டி அடிக்கிறதுங்கிறது ஒரு வகையான இசை. அது ஒவ்வொரு வெப்பத்துக்கும் தகுந்த மாதிரி அதோடைய ஒளி மாறிட்டே போகும்.
0: அதனால தான் சூடுபடுத்திக்கிறாங்க.
1: ஆமாம், நல்ல சூடு ஏற்றி அதை அடிக்கிறப்போ வெண்கல மணி ஓசைக்கு இணையான ஒரு மொழி அது தரும். அதே வந்து ஒரு சுபகாரியம் இல்லாத வேறு ஒரு விஷயத்துக்காக பயன்படுத்துகிறப்போ சுதியை மாற்றுவாங்க. அதே வந்து ஒரு துள்ளல் வர்றப்போ அதோட இன்னும் மீடியம் பண்ணுவாங்க. அந்த காய்ச்சிறதுல அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், நமக்கு தெரியாது.

0: அகில இந்திய வானொலியின் அலைவரிசைகளில் இணைந்திருங்கள் நேயர்களே. தொடர்ந்து நாம் ஒதம்பல் குறவை என்ற நாவல்களின் ஆசிரியர் சிவகுமார் முத்தையா அவர்களுடன் இலக்கியம் பேசுவோம்.
1: கீழத்தஞ்சைக்குன்னு உரிய அடின்னு சொல்ல வரீங்க, அதாவது நாதஸ்வரமா இருக்கட்டும் இல்ல தவிலா இருக்கட்டும், அது என்ன இங்க கீழத்தஞ்சைக்குன்னு அது எப்படி மாறுது?
2: கீழத்தஞ்சைங்கிறது வந்து விவசாயிகள் விவசாய கூலிகள் செறிந்த பகுதி, இயற்கை பேரிடர்கள் அதிகமாக நடக்கிற பகுதி. ஆனால் மேலத்தஞ்சை பொறுத்தவரையும் அங்கே இருக்கிறதுக்கு வந்து ஒரு சாஸ்திரிய மரபு கொண்ட ஒரு பகுதி, திருவையாறு உள்ளிட்ட பகுதிகளில் அங்கே வந்து எல்லாத்துக்குமே ஒரு இலக்கண மரபு உண்டு, அதாவது இசை மரபு கூறுகள் உண்டு. அந்த இசை மரபு அந்த இசை கூறுகளின் அடிப்படையில் தான் அவங்க வந்து ஒவ்வொரு வாத்தியத்தையும் வாசிப்பாங்க. அது இசையாக இருந்தாலும் நடனமாக இருந்தாலும் அதுக்கான அடவுகள்னு ஒன்று வகைப்பாடு, அதுக்கான ஒரு இலக்கணத்துக்குள்ளே தான் அவங்க வந்து அதை வாசிப்பாங்க, அதை வந்து வெளிப்படுத்துவாங்க
1: கொண்டு வரும்.
2: ஆனால் அங்கே வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா கீழத்தஞ்சையில் ஒவ்வொரு கலைஞரும் தனக்கான ஒரு இசை மரபை உருவாக்கிக்கிட்டான், தனக்கான ஒரு வடிவத்தை உருவாக்கிக்கிட்டான். அந்த தனித்த வடிவம் வந்து வேறு பகுதிகளுக்கு இல்லாத ஒரு தனித்த வடிவம்னு தான் நான் அதில் சொல்லியிருக்கேன். ஒரு நாட்டுப்புற நடனம் ஆடுறவங்கனால அவனோட ஆட்ட அடவுகளில் வந்து வேறு ஆட்டக்காரன் ஆட மாட்டான், அவருக்குன்னு உடல் மொழி, அவருக்குன்னு சில நாட்டுப்புற பாடல்களை பாடி தான் அவர் வந்து அந்த கலையை வெளிப்படுத்துவார். ஆனால் அதே வேற ஒருத்தர் வேற மாதிரி வெளிப்படுத்துவார்.
1: இந்த நாட்டுப்புற பாடல்லாம் இன்னைக்கு இருக்கா ஓரளவு அதை

0: தக்க வச்சிருக்காங்களா இல்லை விட்டாங்களா, இவங்களுக்குன்னு புதுபாணி வந்துருச்சா?
1: இப்போ அவங்க பாடினதெல்லாம் காற்றில் கலந்த பேரோசை தான். அது பதிவு பண்ணுறதுக்கான போதிய அவகாசமோ சூழலோ
0: சிசியர்கள் எடுத்து
1: சிசியர்கள் கூட இப்போ நான் வந்து தேடி போகிறப்போ வந்து இப்போ இன்னைக்கு அவங்கெல்லாம் யாருமே இல்லை. அவங்க வாரிசுகள்லாம் வந்து தங்களுடைய மூதாதையர்கள் இப்படியான ஒரு நாடக கலைஞர்கிட்ட சொல்கிறதுக்கு பெரும்பாலான விரும்பலை. அவங்க குடும்பங்கள்லாம் சிதைவடைஞ்சிருச்சு, இல்லை இடம்பெயர்ந்துட்டாங்க, அவங்களெல்லாம் பார்க்க முடியல. கலைப்படுத்துவதுன்னு ஒன்று, கலையை வெளிப்படுத்துவது ஒன்று, அதிலே பிழைப்பும் இருக்குது. அப்போது பிழைப்பும் கலைப்படுத்துவதையும் ஒன்றா வைக்கிறப்போ ஆடிட்டு காசு வாங்கிட்டு போயிடுறான் அவ்வளோதான், அதோடு அவனோட ரோல் முடியுது. அதை வந்து அவனால் ஆவணப்படுத்த முடியல. இப்போ இருக்க அவங்கெல்லாம் அதை வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறாங்க. இப்போ வந்து அவங்க சினிமா போகிறப்போ அவங்க காலப்போக்கில் எல்லாத்தையும் அதை மறக்கணும்னு நினைக்கிறாங்க. பேச விரும்பலை சில பேர், அவங்களுக்கு கசப்பான நினைவுகளாக இருக்குது, அதை வந்து நம்ம அதை வந்து ரீகால் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறாங்க.
0: அப்புறம் என்னங்க இந்த பார்ட்டியில் ரவண வாசிப்புனா, அது என்ன? நாம் வந்து தமிழ் கேள்விப்பட்டிருக்கோம், நாகஸ்வரம் கேள்வி, அது என்ன ரவண சட்டி வாசி?
1: ரவணங்கிறது வந்து வட்டமாக இருக்கும், கூம்பு வடிவத்தில் இருக்கும், மல்லா சட்டின்னு சொல்லுவாங்க, இப்படி இருக்கும், மரத்தாலான வடிவமைப்பில் இருக்கும், அது மேலே கட்டியிருப்பாங்க, அதுக்கு பேர் ரவண சட்டின்னு பேர். வயிற்றுல மாட்டிட்டு அப்படி
0: அந்த ஊரில் தண்டோரா போடுவாங்களா அந்த கருவியா?
1: அந்த கருவிக்கு பேர் தான் ரவண சட்டின்னு பேர். உண்மையில தண்டோரா வந்து பற இசையில் தான் போடுவாங்க. இப்போ வந்து கால மாற்றங்களில் இப்போ வந்து இப்போ ஒரு ஒருத்தருக்கும் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தில் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து ரவண சட்டின்னு பேர். தனியாக அது வந்து எந்த மியூசிக்கும் பண்ண முடியாது. நீங்கள் அதை எல்லா இசைக்கருவிகளோடும் கோப்பில் தான் நீங்கள் அதை கொண்டு கனெக்ட் பண்ண முடியும். அதை நீங்கள் வச்சு வெறுசாக விட்டு அப்படி அடிச்சிங்கன்னா எந்த விஷயம் வராது. அது ஒரு பற இசையோடும் தமிழோடும் நீங்கள் சேர்த்து அதை கனெக்ட் பண்ணுறப்போ தான் அது ஒரு மியூசிக்கல் கேலரி உங்களுக்கு கிடைக்கும்.
0: ஆமாம், நீங்கள் சொல்கிற மாதிரி அது கூட சேரும்போது தான் அதனுடைய ஒரு தூக்கல் கிடைக்கும், சிறப்புங்க. ஆனால் தண்டோராவை நம்ம தமிழ்நாடு அரசு வந்து போட வேண்டாம்.
1: அது சமூக ரீதியான, அது சமூக ரீதியான ஒடுக்குமுறையினுடைய ஒரு வடிவமாக இருக்குது, அதனால தடை பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த காலகட்டங்களில் காடுகளுக்கு வேட்டைக்கு போனவங்க பெருந்திரல் கூட்டத்தை ஒரு குழுவிலேருந்து ஒரு குழுக்கு அழைச்சிட்டு போகிறாங்கன்னா அப்போ வந்து அவங்களுக்கு வந்து தண்டோரவும் பறையீசையும் தேவைப்பட்டது. காட்டு விலங்குகள்லேருந்து தப்பிக்கிறதுக்காக எழுப்பிட்டு தான் போனாங்க. தடை பண்ணுறதுங்கிறது காலத்தினுடைய வளர்ச்சி இதான ஒழிய அது வந்து தேவையும் கூட தான்.
0: நீங்கள் வந்து உங்களுடைய சிறுகதை தொகுப்பில் இளையராஜாவின் காதலிகள் அப்படின்னே ஒரு சிறுகதை தொகுப்பு கொண்டாந்துருக்கீங்க. நீங்கள் மிகப்பெரிய ரசிகராகவும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சினிமா பாட்டுக்கு. இளையராஜாவின் காதலிகளில் இப்போ ஒரு இடத்துல எழுதியிருக்கீங்க, தர்பாரி கானடா ராகத்தில் பல்லவியை போட்டு அப்படியே கரகர பிரியாவில் கொண்டு வந்து சரணத்துக்கு வரும்போதே கஜலை மிக்ஸ் பண்ணுறேன் பார்க்குறியா அப்படின்னு ஒரு வரி போட்டிருந்தீங்க. உண்மையிலுமே இது இப்படிலாம் மிக்ஸ் பண்ணி கொண்டு வர முடியுமா? இசையை பற்றி இவ்வளோ புரிதல் இல்லாமல் எழுதியிருக்க மாட்டேங்க.
1: இல்லை, கண்டிப்பாக கொண்டு வரலாம். அது வந்து அந்த இசை விருப்பினனுடைய ஆளுமை திறன் தான். ராகங்களில் இருக்கக்கூடிய நுட்பத்தை புரிஞ்சுக்கிட்டவங்க கண்டிப்பாக செய்ய முடியும். இளையராஜா நிறைய பாடல்கள்லாம் செஞ்சுருக்காரு.

0: ஐயா, அப்புறமேல உங்களுடைய கதை நெடுக தாவரங்கள் வருது, நிறைய தாவரங்கள் பேர்லாம் சொல்றீங்க. அதுல எனக்கு தெரியாத தாவரங்கள் பேர் தான் கேட்கறேன், அது என்னன்னு சொல்லுங்க. எலிப்பயிர், நம்ம வந்து தட்டப்பயிர்கள் இப்படி, அது என்னங்க எலிப்பயிர்னா? அது என்ன
1: தட்டப்பயிரனுடைய இன்னொரு வகை, அது வந்து தான் எலிப்பயிர். சைஸில் ரொம்ப சின்னதாக இருக்கும். நீங்கள் என்றைக்கும் பார்க்கலாம், நீங்கள் வயல் வரப்புகளை போனீங்கன்னா பறித்து சாப்பிடலாம், நான் சாப்பிடுவேன், அந்த வரப்புகளில் இருக்கும். ஆனால் இன்றைக்கி அடிக்கிற களைக்கொல்லி போன்ற நவீன மருந்துகள் வந்து அதெல்லாம் இன்றைக்கி சாவடிச்சிக்கிட்டு இருக்குது. அது வந்து பெருசாக நம்ம சாகுபடி பண்ணுறது கிடையாது. அது வந்து இயல்பாக
0: பாட்டுக்கு வளரும்.
1: பைத்தம் பயிர் இருக்குல்ல, அதை விட சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்கும். நான் வேலை பார்க்குற சென்னை கலைவாணர் அரங்க தோட்டத்தில் இருக்குது, இப்போவும் இருக்குது. நான் காலையில் டைமில் வர்றப்போ ரெண்டு பறித்து சாப்பிட்டு வரேன். என்ன சார் சாப்பிட்றீங்கன்னு கேட்பாங்க அங்கே இருக்கவங்க. அதுதான் பயிர்னு அவங்க அதிர்ச்சியாக பார்ப்பாங்க. சார் ஏதாச்சும்
0: நீ பாட்டுக்கு ஏதாவது சாப்பிட்டுருக்கீங்களே. அப்புறம் பூனை வணங்கி செடினா
1: என்னங்க? அது வந்து ஒரு மூலிகை. நீங்கள் அந்த செடியை வேரோடு புடிங்கிட்டு போயிட்டு அந்த பூனைக்கு முன்னாடி அதை போட்டிங்கன்னா பூனை வந்து அதை சுற்றி சுற்றி வரும்.
0: அப்படியா?
1: நடைமுறை வேணிங்கன்னா பாருங்க, பூனை வணங்கி செடின்னு.
0: அப்புறம் தாண்டுவேலி.
1: தாண்டுவேலிங்கிறது விவசாய நிலங்கள் இருக்குல்ல, அந்த விவசாய நிலங்களுக்கு வந்து நாலு பக்கமே வேலி கட்டியிருப்பாங்க. மக்கள் போயிட்டு வரணும்ல,
0: அதுக்கு படல்
1: படல் போடுவாங்க கட்டுவாங்கங்கிறது இருக்குது. ஆடு மாடுகள் தாண்டி போகாத அளவுக்கு தாண்டி வெளியணும்னு வச்சுருப்பாங்க. அதில் வந்து ஒரு இடையில வந்து ஒரு சின்ன கல் மாதிரி வச்சுட்டு அந்த கல்லில் ஏறி நீங்கள் தாண்டி குதிக்கணும். அதுக்கு தாண்டி வெளியின் பேர். அது அந்த அமைப்பே ஒரு மாதிரியாக இருக்கும். அது வந்து விவசாய பயிர்களை பாதுகாக்கிறதுக்காக போடுற ஒரு
0: அமைப்பு
1: அமைப்பு.
0: அப்புறம் நாகடுவு செடியிலேருந்து தானியத்தை பிரிச்சுக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு உலவலகையில் வரும். அது என்ன நாகடுவு?
1: நாகடுங்கிறது நம்ம கடுகு இருக்குல்ல, அதே மாதிரி நம்மளோட நாட்டு கடுகு. அது இப்போ நம்ம மூலிகை கடையில் கிடைக்கணும். அருமையான துவையல், ரொம்ப மருத்துவம் நிறைந்த ஒரு பொருள். இப்போ எங்கள் தோட்டத்தில் கூட இருக்குது.
0: அது துவையல் அரைச்சி சாப்பிட்டா நல்லாயிருக்கும்,
1: ரொம்ப பிரமாதமாக இருக்கும்.
0: ஆனால் நீங்கள் பெரிய ரசிகைங்க சோத்தில். என்ன அப்படின்னா, இப்படி தான் எனக்கே எச்சி ஊறுது, இதெல்லாம் கேள்விப்படாத எனக்கே. சுரக்காய் நாட்டு மீன் குழம்பு, அப்புறம் சூந்து குழம்பு, பொய்க்கான் கருவாடு, இப்படி நீங்கள் வந்து பெண்கள் சமைக்கிறத கூட வாசனையை வச்சு என்ன சமைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் உங்களுடைய கதைகளில் இடம்பெறுது. பெரிய சாப்பாட்டு பிரியராங்க நீங்கள்.
1: நான் சாப்பாட்டு பிரியரே இல்லை. இப்போ எழுத்தாளர் அப்படிங்கிறவர் வந்து சமூகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கூறுகளையும் உன்னிப்பாக கவனிக்கிற ஒரு ஆள். அது இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எழுத முடியும். சில நேரங்களில் நம்ம பேசுகிறப்ப கூட சில விஷயங்கள் நம்மள்ட்டேருந்து இப்போ விலகி போயிடும். ஆனால் நம்ம வந்து எழுதுகிறப்போ நம்ம அதை சரியாக ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். எல்லா கூறுகளையும் நம்ம ஒவ்வொன்றா நம்ம தெரிஞ்சால் மட்டுமே தான் அந்த எழுத்துக்கள்லேயே கொண்டு வர முடியும். இது வரைக்கும் நமக்கு தெரியாத ஒரு விடயத்தை வந்து நமக்கு மக்களுக்கு தரணும். அதுதான் ஒரு எழுத்தாளனுடைய வேலை. ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒவ்வொரு சாப்பாடுங்கிறது, ஒவ்வொரு ரசனை இருக்குது. அந்த ரசனை ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கூட மாறுபடும். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தனிப்பட்ட சாப்பாட்டு ரசனை உண்டு,
0: கட்டாயமாக.
1: இப்போ நம்ம மங்கோலியாவில் நம்ம மீனை வந்து வெறுமனை அவங்க வந்து அவிச்சு சும்மா ஒரு காய்கறியை போட்டு சாப்பிட்றாங்க. நம்ம அது மாதிரி சாப்பிட்றதில்ல. நம்ம அதுக்கு தேவையான
0: மசால் சேர்த்தா,
1: ஆமாம், ஒரு வாசனை விட்டு மசாலாக்களை சேர்த்து அதுக்கான நுட்பங்களோடு அதை சமைச்சு சாப்பிட்றப்போ நாலு நாள் கூட நம்ம கெட்டு போகாமல் இருக்கும்.
0: அதில் ஒரு இடத்துல சொல்லுவீங்க என்னென்னா, சாவித்திரி வந்து நத்தை கோலா உருண்டை செஞ்சு தர்றது தான் பெரிய டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி நிறைய இடங்களில் அந்த குழம்பு செய்கிற பக்குவம், அதில் என்ன குழம்பு செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நிறையா சொல்கிறீங்க. அது என்னங்க பொய்க்கான் கருவாடுன்னா? நம்ம
1: பொய்க்கான் மீன் ஒரு மீனே இருக்குது. அந்த மீன் வந்து குழம்புக்கும் நல்லாயிருக்கும், அதை விட கருவாடாக இருக்கும்போது ரொம்ப ருசியாக இருக்கும். அதில் வந்து கத்திரிக்காய், முருங்கைக்காய், கொத்தவரங்காய் போட்டு குழம்பு வச்சாங்கன்னா ருசியாகவும் மணமாகவும் இருக்கும்.
0: அந்த கலவைக்கு
1: அவ்வளோதுக்கு சத்து நிறைந்த மீன் தான் அந்த மீன்.

0: உங்களுடைய கதைகளில் இந்த பெண்மணிகள் இருக்காங்கல்ல, இந்த வாழ்க்கையில் வரக்கூடிய எந்த பாடுகளையும், வசவு சொல்லாக இருக்கட்டும், அவங்க சந்திக்கிற இந்த சமூக வாழ்க்கையாக இருக்கட்டும், பெரும் பாடுகளை சந்திக்கிறாங்க. ஆனால் அதை பற்றி எதுவுமே கவலைப்படாமல் அடுத்து அடுத்து அடுத்து அடுத்துன்னு போய்கிட்டே இருக்காங்க. முக்கியம் அந்த உளவழகி, காலையில் 5 மணிக்கு எழுந்திருக்கிற ஒரு பெண் இரவு 8 மணிக்கு அசந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி வரையும் அவ்வளோ வேலை செய்கிறாங்க. இவ்வளோ பாடுகளையும் இன்னும் டெல்டாக்களில் பெண்கள் சந்திச்சுட்டு தான் இருக்காங்களா?
1: 2000களுக்கு பிறகு மாறி இருக்கு. இப்பவும் சில கிராமங்களில் சில பெண்மணிகள் இருக்காங்க, அது மாதிரி இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கான குடும்ப அமைப்பு முறையை வந்து அவங்கள வந்து அப்படியான ஒரு போராட்டங்களை நிகழ்த்துறதுக்கான சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலையும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ அவங்க வந்து எதிர்த்து நிற்க வேண்டியிருக்கு, ஒரு தனிமனிச்சியாக இல்லை ஒரு சமூகத்தோடு, குடும்பத்தோடு, ஆண்களால் இல்லை சக

0: பெண்களால், பெண்களுக்கு பெண்களை எதிரியாக இருக்கக்கூடிய சூழல்களும் இருக்குது. அண்ணன் தம்பிகள் இல்லை வந்து சமூக கட்டமைப்பு, அதில் இருக்கக்கூடிய சில மரபான சிந்தனைகளுக்கு எதிராகவும் அவங்க வந்து களமாட வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. இதை வந்து நான் நீண்ட காலமாக என்னை சுற்றி இருக்கிற சமூகத்திலேருந்து நான் பார்க்குறேன். அதை தான் நான் கதைகளாக வந்து நான் எழுதுகிறேன். 10ஆம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருக்கப்போ நான் சைக்கிளில் போயிட்டுருக்கேன். எங்கள் மாமா வீட்டுக்கு ஒரு பெண் வந்து ஏர் ஓட்டிகிட்டு இருக்காங்க. அது ஒரு பெரிய விஷயம், நான் பார்க்குறேன், கண்ணு முன்னாடி பார்க்குறேன். அந்த விஷயத்தை நான் வந்து ஒரு காலங்கடந்து அதை ஒரு கதையாக நான் மாற்றுறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆளுமை திறன் இருக்குது. சில பேர் பேசுனாங்கன்னா அவங்களெல்லாம் நீங்கள் வெள்ளைய முடியாது. ஊரில் ஒருத்தவங்க வெள்ளச்சின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க கணக்கு போட்டாங்கன்னா யாருமே பதில் சொல்ல முடியாது. கால்குலேட்டர் கிடையாது, எதுவும் கிடையாது, மனக்கணக்கு. ஆனால் அவங்க படிக்காதவங்க. இதெல்லாம் வந்து இயற்கையாக இல்லை வந்து அவங்களுடைய சுயாற்றலாக எப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. இதெல்லாம் நம்ம வந்து வெளியில் கொண்டு வரணும்ல. பெண்கள் வந்து ஆண்களை விட திறமையானவர்கள்ங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து. ஒவ்வொரு காரியத்திலையும் அவங்க சுயமாக சிந்தித்து தெளிவான முடிவு எடுப்பாங்க, ஆண்கள் குழம்பிக்கிட்டே இருப்பாங்க.
1: அந்த உளவழகி கதையிலே அவங்க அப்பாவால் முடிவெடுக்க முடியாததுனால தான் அந்த நிலைமைக்கு உளவழகி வந்து நிற்பாங்க.
0: உலக இலக்கியங்களை நான் வாசிக்கிறப்போ பெண் எழுத்தாளர்கள் படைப்புகளை நிறைய வாசிச்சிருக்கேன். அவங்க பேசாத பல விஷயங்களில் நிறைய கதைகள் எழுதியிருக்கேன். இந்த டெல்டா கதைகளே 9 கதைகள் பெண் சார்ந்த கதைகள் தான்.
1: இளையராஜாவின் காதலிகள்னு ஒரு சிறுகதை தொகுப்பு கொண்டு வந்திருக்கீங்களா, அதில் இருக்கிறது எல்லாமே பெண் சார்ந்த கதைகள். ஆண் வந்து பிரதானப்படுத்துற மாதிரி எனக்கு தெரியல.
0: உண்மை அதுதான், அவங்க இல்லாமல் அது ஆண் இல்லைங்கிறத எல்லாருமே புரிஞ்சுக்கணும்.
1: அதே போல உங்களுடைய அந்த கதைகளில் சொல்றீங்க, பெரும்பாலான பெண்களுக்கு சதுரமான வடிவமைப்பு கொண்ட முகங்கள் கொண்ட பெண்களை அழகிகளாகவே சொல்கிறீங்க. அது என்னங்க சதுரம் வந்து ஒரு அழகான வடிவமைப்பாக சொல்கிறீங்க, அது எப்படி?
0: ஒவ்வொரு முகத்துக்கும் ஒரு அழகு உண்டு.
1: எல்லா முகமும் அழகு தான்,
0: எல்லா முகமும் அழகு தான். அந்த அழகுங்கிறது அகத்தின் அழகு, அவங்களுடைய செயல்களின் அழகு. புற அழகு ஒன்று, அக அழகு ஒன்று. புற அழகுங்கிறது இப்போ பார்த்தோன்னே வியக்கிறது. அக அழகு தான் நம்மளை முதல்ல வசீகரிக்கும், அதாவது இயல்பான அழகு. அதுதான் நான் அதை சொல்லியிருப்பேன். ஒழிய
1: நீங்கள் வந்து ஒரு பெண்ணை வர்ணிக்கும் போது சதுரமான முகம் கொண்ட,
0: அது எதுக்கு அந்த மாதிரியான நான் வர்ணனை ஒரு முகம் சொல்கிறேன்னா, பொதுவாக வந்து கதையோட நம்பகத்தன்மை இருக்குது. வடிவமைப்பை வந்து நம்ம விஷுவல் படுத்தணும், அதை காட்சிப்படுத்துகிறப்போ தான் அந்த கதாபாத்திரம் வாசகனுக்கு மன இதில் போய் உட்காருங்கிறதுக்காக அப்படியான ஒரு படைப்புகளை நம்ம எழுதுகிறோம்.
1: உங்களுடைய கதைகளில் எப்படி நீங்கள் குழம்ப வாசனம் பிடிச்சி எழுதுனீங்களோ, அதே போல் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு வாசனை சொல்கிறீங்க. ஒருத்தவங்களுக்கு தயிர் வாசனை வந்துச்சுன்றீங்க, ஒருத்தவங்களுக்கு புளிச்ச கீரை வாசனை வருதுன்றீங்க, பால் மனம் இருக்குன்றீங்க, நாவல் வாசனை இருக்குன்றீங்க. இப்படி விதவிதமாக மனிதர்கள்ட இருந்து அந்த வாசனை, அது எப்படி? ஏன்னா நம்மளுக்கு இந்த அடிக்கிற வெயிலில் வேறுதான் வருது, அது என்ன குறியீடா? அது ஏன் அப்படி வைக்கிறீங்க? இல்லை உண்மையிலுமே ஒரு வாசனை வருதா? ஏன்னா அண்மையில் ஒரு சிறுகதை படித்தேன், அதை சொல்லணும். ஒரு அம்மாவோட மகன் இராணுவத்தில் போர்க்களத்தில் அடிபட்டு முகமெல்லாம் மாறிடுது, அவருக்கு அவரேனே தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் காலம் கழித்து வர்றாரு அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு. ஆனால் அம்மா நம்மளுடைய மகன் கஷ்டப்படுறானேன்னு துன்புறுத்தக்கூடாதுன்னு அந்த அம்மாட்ட அந்த மாதிரி நான் அவரோட மகனோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி அறிமுகப்படுத்திட்டு பேசிக்கிறாரு. ஆனால் அந்த அம்மா திரும்பி போகிறேன்னு அந்த மகன் சொல்லிட்டு கிளம்பும்போது, ஏண்டா மகன் என்னை விட்டு போகிறேன் அப்படின்னு எப்படிம்மா கண்டுபிடிச்சேன்னு கேட்பான். உன் வாசனையை வச்சு தாண்டா கண்டுபிடிப்பேன். அது மாதிரி நீங்கள் அந்த வாசனைகளை எழுதுறீங்களே, அது என்ன?
0: அது வந்து ஒரு இயல்பாக நடந்தது தான், அதை திட்டமிட்டு செய்யலை. பொதுவாக மனிதர்களுக்கெல்லாம் வாசனை உண்டு. எங்கள் அப்பா மேலே வந்து நான் அந்த சேற்று வாசனையை நான் உணர்ந்திருக்கேன். ஏன்னா பொழுதுக்கும் வயலில் வேலை பார்க்குறவங்க, வயலை விட்டால் வீடு, அதிகபட்சமாக கடைத்தூரில் போய் இந்த பொருட்கள் வாங்கி வருவாங்க. அதை விட வேறு ஒன்றும் அவங்களுக்கு தெரியாது. அப்போ சாதாரணமாக அப்பானு ஒரு சின்ன வயசில் இருக்க போய் நம்ம நெருங்கி பழகிறப்ப அவங்க சட்டெல்லாம் எடுத்தோம்னா சேத்து வாசனை அடிக்கும். எங்கள் அத்தை மேலே வந்து நான் அந்த தயிர் வாசனை அடிக்கும். ஏன்னா அவங்க அந்த தயிர் கிடைக்கிறது, பால், அதில் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. அப்போ வந்து அதை அவங்க அதிகமாக பயன்படுத்துகிறாங்கல்ல, அதுதானே ஒழியா அது வந்து ஒரு மனித உடம்புலேருந்து வருங்கன்னு தப்பான ஒரு விஷயத்துக்கு நம்ம வரக்கூடாது. அது வந்து அந்த தொழில் சார்ந்து இயங்குறவங்களுக்கு அது இருக்கிற வாய்ப்பு உண்டு.

0: ஆற்றோர கிராமம், டெல்டா கதைகள் போன்ற சிறுகதை தொகுப்புகளை தந்த எழுத்தாளர் சிவகுமார் முத்தையா அவர்கள் தனது அனுபவங்களை தொடர்ந்து பகிர்ந்து கொள்வார். அகில இந்திய வானொலியின் அலைவரிசைகளில் இது இலக்கியம் பேசுவோம்.
1: அப்புறம் உங்களுடைய அந்த கதைகள்ல மீன் நண்டை பிடிக்கிறதுக்கெல்லாம் நிறைய தொழில்நுட்பம் எல்லாம் வச்சிருக்கீங்க. ஊத்தா போட்டு மீன் பிடிக்கலாம்ன்றீங்க. நம்ம வலையை போட்டு மீன் பிடிக்கிறோம்னு கேள்வி, அது என்ன ஊத்தா? அதே போல கிளிக்கிய வச்சு நண்டு பிடிக்கிறோம் அப்படின்னு அந்த தொழில்நுட்பத்தையும் சொல்றது இல்லாமல் அந்த நண்டுடைய வாழ்க்கையை கூட சொல்றீங்க. ஆச்சரியமா இருக்கு. அது எந்த நேரத்தில் பருவம் உடையும், அது எப்போ குட்டி போடும், அது குட்டி போடுறதுக்கு அதுக்கு என்ன வேலை செய்யும், என்ன மாதிரியான உயிர் ஆற்றலோட இயங்குது அப்படின்லாம் சொல்றீங்க. எப்படி இதெல்லாம் நீங்க பார்த்தீங்களா?
2: தாத்தாக்கள் விசாரிக்கிறது, அப்பாக்கள் சொன்னது, இது தாண்டி நம்ம களத்தில் போய் பார்க்கறது. கல்லூரியில் படிக்கிற காலத்தில் ஒரு 60 வயசு தாத்தா ஒருத்தர் கிளிக்கி ஆட்டிக்கிட்டு பார்த்தேன். கதையாக நான் அதை கன்வெர்ட் பண்ணுறப்போ அது அந்த காட்சி எனக்கு வருது. கிளிக்கிங்கிறது சின்ன மூங்கில் குச்சி, அந்த மூங்கில் குச்சியில் ஒரு சின்ன வளையம் கட்டி அதில் வந்து நத்தையிலே சின்ன நத்தை இருக்குல்ல, அந்த நத்தையை சேகரித்து அதில் நைஸாக ஓட்டப்போட்டு அது இலை நத்தை கொஞ்சம் முத்திட்டுனா உடஞ்சிரும். ஒரு 20 நத்தையை கட்டுவாங்க அதில், சின்ன கம்பியில் இல்லை வந்து நல்ல அழுத்தமான நூலில் கட்டி அந்த நுண்ணில் கட்டியிருப்பாங்க. அதுக்கு பிறகு தான் அந்த கிளிக்கி சித்திரை மாதத்துலேயோ வைகாசி மாதத்துலேயோ லைட்டாக போய் மூவ் பண்ணுறப்போ உள்ளே இருக்கிற நண்டுக்கு வந்து மழை பெய்கிற மாதிரியான ஒரு ஓசை கிடைக்கும்.
1: எப்படியெல்லாம் ஏமாத்துறீங்க?
2: அது வேட்டையினுடைய நுட்பம். கடும் வெயிலில் வெடிச்சிருக்கோம், நீங்கள் வெட்டி பிடிக்க முடியாது நண்டை. தண்ணி வந்தால் தான் வெளில வரும். தண்ணியை நீங்கள் இறக்கிட்டீங்கன்னா வெளில வந்துடும். லைட்டாக அதில் தண்ணி ஊற்றி அப்படியே அதுக்குன்னு ஒரு சில இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுருக்காங்க. சூரிய கத்தினி போயிருது, அது மேலே வர்றப்போ அப்படியே கீழே சுருவி விடுவாங்க, அது லாக் ஆகிடும். அதுக்கப்புறம் பிடிச்சிடுவாங்க.
1: அடுத்த மழை வர வரைக்கும் அந்த ஈரத்தை தக்க வச்சுக்கிறதுக்கான தொழில்நுட்பத்தையும் அந்த நண்டு வச்சு கண்டிப்பாக வச்சுருக்கு.
2: அதுக்கான உடல் வடிவமைப்பு அதுக்கு உண்டு. கடல் நண்டை விட இதுதான் பெஸ்ட்னு சொல்கிறாங்க. அதிக சத்து இருக்குது. அதில் வந்து பால் நண்டுங்கிற ஒரு நண்டு ஒன்று இருக்குது, அதெல்லாம் அழிஞ்சு போச்சு. ரசாயனம் கலந்த உரங்களை நம்ம பயன்படுத்தணுமோ நண்டுகளிலே பல நண்டு, அதில் கடு நண்டுலாம் இருக்குது. சில நண்டெல்லாம் கையை கொடுத்துட்டிங்கன்னா விரல் தனியாக வந்துடும். கடல் நண்டு மாதிரிலாம் கிடையாது. அதனால தான் அந்த நண்டு சாப்பிட்டா அவ்வளோ உடல் வலிமை உண்டு, நோய் எதிர்ப்பு சக்தியாக அந்த அளவுக்கு தரும்.
1: ரசாயன உரங்கள் வந்த ஒருபாடு தான் அங்கே இருக்கிற பயிரை கூட எடுத்து பயிர் வைக்கிறதுக்கும் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் உங்களுடைய கதைகள்லேயே சொல்கிறீங்க, வெற்றிலைக்கு அந்த சாம்பல் நிறம் அடிச்சிருச்சுன்னா கோமியம் தான் தெளிச்சிட்டாங்க.
2: அந்த கொடிக்கால் கறி கதையிலையா?
1: அந்த காலத்தில் என்ன உரங்கள் பயன்படுத்துகிறாங்க?
2: இந்த காலம்னு சொல்ல முடியாது. 1970களிலே ரசாயன உரங்கள் வந்துருச்சு. பசுமை புரட்சியை உண்டாக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. நவீன ரக விதைகளை கொண்டாடுறாங்க, நவீன ரக மருந்துகளை கொண்டாடுறாங்க, உரங்களை கொண்டாடுறாங்க, பூச்சிக்கொல்லிகளை கொண்டாடுறாங்க. அந்த பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தி மகசூலை பெருக்கணும்னு நினைக்கிறாங்க. 1956 மிகப்பெரிய பஞ்சம் ஏற்படுது. விவசாயத்தின் மேலே பெருசாக ஆர்வம் இல்லாமல் போகுது மக்களுக்கு. அப்போ நவீன ரகம் எதுவுமே இல்லை, தொழில்நுட்பம் எதுவும் இல்லை விவசாயத்தில் அப்படிங்கிறப்போ 1960களிலேருந்தே தொடங்குதுன்னு வச்சுங்க. சுதந்திரத்துக்கு பிறகு ஒவ்வொரு 5 ஆண்டு திட்டங்களுக்கு பிறகு நிறைய மாற்றங்களை கொண்டாடுறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மிக சிறந்த தொழில்நுட்பம் இருந்திருக்கு. அது வந்து ஏக்கமாக இல்லை, ஒவ்வொரு தனி மனிதனாக அதை வந்து வச்சுருக்காங்க. இன்றைக்கி கிட்டத்தட்ட 156 பூர்வீக அரிசி இருக்குது. நீங்கள் அதை சாப்பிட்டீங்கன்னா சர்க்கரை வியாதியே வராதுங்கிறாங்க. இப்போ நம்ம சாப்பிட்ற இப்போ நவீன ரக அரிசி, இதில் நீங்கள் சாப்பிட்டு அடுத்த நிமிஷமே சர்க்கரை ஏறிடும், சர்க்கரை இல்லாதவங்களுக்கு.
1: மருத்துவர்கள் பல பேர் வந்து பாரம்பரிய அரிசிக்கு போங்க, ஏன்னா தானியங்களுக்கு போங்க அப்படின்னு தான் இன்றைக்கி பரிந்துரை செய்கிறாங்க. ஏன்னா அதில் அந்த கிளைசிமியா இண்டெக்ஸ் வந்து
2: ரொம்ப கம்மியாக
1: இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சிறப்புங்க.

0: முக்கியமாக எனக்கு ஒரே ஒரு ஊரை பற்றி மட்டும் கொஞ்சம் சொல்லுங்களேன். வாஞ்சியம். அந்த ஊர் நாலு வகையான மண் இருக்குது அப்படின்றீங்க. ஒரு பக்கட்டு வெத்தலை போடுவாங்க, ஒரு பக்கட்டு நெல், ஒரு பக்கட்டு மரவள்ளி கிழங்கு அந்த மாதிரி போகும், இன்னொரு பக்கட்டு வேறு பயிர். ஒரே ஊரில் நாலு வகையான மண். அந்த ஊருக்கு தஞ்சை மாவட்டத்துடைய பல பகுதியிலிருந்து வேலைக்கு வருவாங்கன்னு சொல்கிறீங்க. நல்லா செழித்து இருந்த பூமி அப்படின்றீங்க. அந்த வாஞ்சிய ஊரை படிக்கும்போது அவ்வளோ ஆசையாக இருக்குது, வாஞ்சியத்துக்கு போனால் கூட தேவையோன்னு தோணுது.
1: அது என்னென்னா வெட்டாற்று கரையில் இருக்குது அந்த ஊர். வெள்ளம் வர்ற காலங்களில் பெரிய உடைப்பு ஏற்பட்டு அந்த மண்ணை ஒவ்வொரு பக்கத்துலேயும் ஒரு மாதிரியாக மாறி இருக்குது. அது வந்து இயல்பாகவே, அது வந்து இயற்கை அளித்த வரம் தான், இது வந்து கற்பனை இல்லை, உண்மைதான். நம்ம ஒருங்கிணைந்த தஞ்சையே வந்து நான் சொன்ன மாதிரி தான் இருக்குது. கிழக்கேருந்து நம்ம வந்தோம்னா நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி, வேதாரண்யம், கோடிக்கரைங்கிறது நெய்தல் நிலம். அப்படியே நீட்டு வந்தோம்னா முத்துப்பேட்டை வரைக்கும், பட்டுக்கோட்டை வரைக்கும் நெய்தல் நிலம் இருக்குது. அப்படியே ஒரு அமைப்பு. அங்கே இருக்கிற வாழ்க்கை முறையே வேறு, அங்கே பேசுகிற வட்டார மொழியே வேறு, மாவட்ட நிர்வாக அமைப்பு ஒன்று, ஆனால் அவங்க பேசுகிற மொழி மாறுது. ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம சொல்கிற மாதிரி நம்ம இங்கேங்கிறத அங்கே இஞ்சேங்கிறாங்க. ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் அவங்கள்ட்ட இருக்குது. மேலத்தஞ்சை நீடாமங்கலம் வரைக்கும் செம்மண் வகையை சேர்ந்த மண். இந்த மண்ணில் வந்து நீங்கள் என்னன்னாலும் சாகுபடி பண்ணலாம். ஆனால் நீடாமங்கலத்துக்கு அந்த நீங்கள் போனீங்கன்னா நெல் மட்டும்தான் சாகுபடி பண்ண முடியும், ஏன்னா அது வண்டல். அப்படியே நேரம் இந்த பக்கம் போங்க, கும்பகோணம் அந்த சைடெலாம் வெற்றிலேருந்து ஆரம்பித்து எல்லா காய்கறியும் போயிடும். நெல்லும் பண்ணலாம், மேலே தஞ்சையில் வாழை பண்ணலாம். நீங்கள் கீழே தஞ்சையில் வாழை பண்ண முடியாது, அதுக்கான மகசூல் கிடைக்காது. இன்னொன்று இயற்கை ரீதியாகவும் கிடைக்காது, ஏன்னா புயல் அதிகமாக அடிக்கிறது கீழே தஞ்சையில், மேலே தஞ்சையில் குறைவு, அதோடய தாக்கம் கம்மி. கீழே தஞ்சை வேதாநிலத்தில் புகையில இருக்குல்ல, அது சாகுபடி பண்ணுவாங்க. ஆனால் மேலே தஞ்சையில் அது பண்ண முடியாது. மண் என்ன தன்மை இருக்கோ அந்த மண் தன்மையிலேருந்து
0: முடிவு பண்ணுது.
1: அந்த மனிதனுடைய பண்பு மாறுது, அவனுடைய மொழியும் மாறுது, அவனுடைய வாழ்க்கை முறையும் மாறுது, அந்த சுற்றுச்சூழல் தான் அவனை தகவமைக்குது. அது வந்து இயற்கை தான் நம்மளை வந்து வடிவமைக்கிறதுங்கிறது தான் இதோடைய அடிப்படை உண்மைன்னு நான் நினைக்கிறேன்.
0: அப்புறம் இந்த வீட்டில் ஆளோடின்னு சொல்கிறீங்களேங்க, ஆளோடினா என்னங்க? வீட்டில் எந்த ஏரியாவை சொல்ல வர்றீங்க? வீட்டில்
1: திண்ணை தான் ஆளோடின்னு சொல்லுவாங்க. பழைய தஞ்சாவூர் மாவட்டம் முழுக்க இருக்கக்கூடிய ஓட்டு வீடுகளில் திண்ணைங்கன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. திண்ணைங்கிறது காலப்போக்கில் மாறினது தான். ஆளோடி அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருசாக இருக்கும். சதுரடியில் சொல்லணும்னா ஒரு 1000 சதுரடி இருக்கும். இன்றைக்கி கணக்குப்படி சொல்லணும்னா வீடு வந்து கதவோடு முடிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம்

0: ஒரு நீண்ட ஒரு கனசதுரமா யார் வந்தாலும் அதில் தான் தங்கிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் இருக்கலாம். அதுக்கு பேர் தான் ஆளோடின்னு பேர். தஞ்சாவூரில் பழைய வீடுல கசாலைன்னு ஒரு வார்த்தை இருக்கு, அது சமையலறை. திண்ணைங்கிறதுக்கு ஆளோடி.
1: இப்போ அண்மையில் நீங்கள் வெளியிட்ட உதம்பல் நாவல் வந்து கீழவெண்மணி குறித்து நாவல் அப்படின்னு கேள்விப்படுறோம். அதுக்கு நீங்கள் எழுதுறதுக்கு முன்னாடி சோலை சுந்தரபெருமாள் சென்னல்னு நாவல் எழுதியிருக்காங்க, குருதி புனல்னு இந்திரா பார்த்த சார் எழுதியிருக்காங்க, அப்புறம் இன்னும் இருவர் எழுதியிருக்கிறதாக கேள்விப்படுறோங்க. மறுபடியும் கீழவெண்மணி குறித்தே பேசுகிறதுக்கு என்ன கட்டாயம், ஏன் உதம்பல் வந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா?
0: அந்த சமூக அமைப்பு எப்படி இருந்தது, நிலம் இருப்பவர்களுக்கும் நிலம் இல்லாதவர்களுக்குமான முரண்பாடு எப்படி இருந்துச்சு, பிரிவினை எப்படி இருந்துச்சு, இவங்க ரெண்டு பேருக்கும் இருந்த இணக்கம் உறவு முறை எப்படி இருந்துச்சு, ஊர் அமைப்பு முறை எப்படி இருந்துச்சு, இந்த சம்பவம் எப்படி உருக்கொள்ளுது, அந்த சம்பவம் வந்து எப்படி அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போகுது அப்படிங்கிறது தான் ஒரு அரசியல் பார்வையோடும் ப்ளஸ் சமூகவியல் சார்ந்தும் நான் எழுதியிருக்காங்க.
1: சிறப்புங்க ஐயா. இதுவரை எங்களோட இணைந்து கொண்டு உங்களுடைய இலக்கிய அனுபவங்கள், அது எப்படி வந்து டெல்டா மக்களுடைய கதையை எழுதுனீங்க அப்படிங்கிறத, அங்கே இருக்கக்கூடிய நில அமைப்பு, அங்கே

0: இருந்துச்சு. இந்த சம்பவம் எப்படி உருக்கொள்ளுது, அந்த சம்பவம் வந்து எப்படி அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போகுது அப்படிங்கிறது தான் ஒரு அரசியல் பார்வையோடும் ப்ளஸ் சமூகவியல் சார்ந்தும் நான் எழுதியிருக்கேன். இல்லை
1: சிறப்புங்க ஐயா, இதுவரை எங்களோட இணைந்து கொண்டு எங்களுடைய இலக்கிய அனுபவங்கள், அதாவது எப்படி வந்து டெல்டா மக்களுடைய கதையை எழுதுனீங்க அப்படிங்கிறத, அங்கே இருக்கக்கூடிய நில அமைப்பு, அங்கே புழங்கக்கூடிய உயிரினங்கள், தாவரங்கள், அப்புறம் அங்கே மக்களுடைய வாழ்க்கை முறை எப்படி அமையுது, அதை ஒட்டி எப்படி திருவிழாக்கள் வருது அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப அழகாக எங்களோட பயந்துக்கிட்டீங்க. நேயர்கள் சார்பாகவும் வானொலி சார்பாகவும் உங்களுடைய இலக்கிய பயணம் இன்னும் மனநிறைவோடு அமையணும்னு வாழ்த்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.
2: அகில இந்திய வானொலியின் அலைவரிசைகளில் இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் இதுவரை நம்முடன் பயணித்தவர் தூண்டில் முள் வளைவுகள் என்ற குறு நாவல்களின் தொகுப்பாசிரியரும் எழுத்தாளருமான சிவக்குமார் முத்தையா அவர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு தனலட்சுமி மயில்வாகனன். நிகழ்ச்சி அமைப்பு கு அடைக்கலராஜ். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

0: மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
0: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
1: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
0: 9499933239, 86.
2: நேரம் 12:08. ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை இது.

0: ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்க இருப்பது எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் நாடகம். எழுதியவர் தெள்ளாறு நபானு அவர்கள். இந்நாடகத்தில் பங்கேற்போர் லிங்கன்மணி, எஸ் அருள்மதி, கே ஜவஹர்லால் நேரு, ஆர் நளினி, கே அமுதன் மற்றும் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். அமைப்பு ஏ பி எலிசபெத், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் நாடகம்.
1: என்னங்க என்னங்க போன் அடிக்குது பாரு, எடுங்க.
2: இதோ பேசுறேன் கனகா. கனகா, நம்ம அம்மா தான் பேசுறாங்க. ஹலோ, ஆ சொல்லுங்கம்மா, எப்படி இருக்கீங்க? அப்பா நல்லா இருக்காங்களா? ஆ சரிங்கம்மா. கனகாவா? ஆ நல்லா இருக்காம்மா. சரிங்க சரிங்க, நல்லதும்மா. ஆ வச்சிடறம்மா வச்சிடறம்மா.
1: என்னங்க அத்தை என்ன சொல்றாங்க?
2: எல்லாம் உன்னை பற்றி தான் பேசுறாங்க. கனகா, நம்ம பையன் அமர்நாத்தை நேரில் பார்க்கணும் போல இருக்கான். உன் உடம்ப நல்லா பார்த்துக்க சொல்றாங்க. ஏன்னா நீ இப்போ 3 மாசம் விசேஷம் இல்லையா?
1: அத்தையும் இங்க வந்து எனக்கு உதவியா இருக்கணும் தாங்க நினைக்கிறாங்க. ஆனா மாமா 2 நாளைக்கு மேல இங்க தங்க மாட்டாரு. அவரை தனியா விட்டுட்டு வர அத்தைக்கு மனசு இல்ல. நாம என்னங்க செய்யறது?

0: அவரு கிராமத்திலேயே பிறந்து வளர்ந்து வாழ்ந்துகிட்டு வராரு. இந்த சென்னை வாழ்க்கை அவருக்கு ஒத்துக்காது கனகா.
1: ஆமாங்க, நாம இங்க பிளாட்ல வீடு வாங்கி வாழ்ந்துட்டு வரோம். டவுனை விட்டு கொஞ்சம் ஒதுக்குப்புறமா இருக்கிறதுனால தூசோ தும்போ பெரிய சத்தமும் இல்ல. நம்ம பையன் அமர்நாத்துக்கு பக்கத்திலேயே கான்வென்ட் இருக்கு. இப்ப 5th ஸ்டாண்டர்ட் வந்துட்டான். இப்பதான் எல்கேஜி சேர்த்த மாதிரி இருக்கு. ஆனா காலம் எவ்வளவு வேகமா போயிடுச்சு பாருங்க.
0: காலம் ஓடல கனகா, நம்ம கையில இருக்கிற பணம் தான் வேகமா ஓடிட்டு இருக்கு.
1: அதுக்கு நாம என்னங்க பண்றது? ஓடினே இருக்கிறது தானங்க வாழ்க்கையா போச்சு. ஆனா அத்தை மாமா வாழ்க்கை அப்படி இல்லைங்க. இந்த வயசுலயும் அவங்க ஆரோக்கியமா இருக்காங்கன்னா அவங்களோட அமைதியான எளிமையான கிராம வாழ்க்கை தானங்க காரணம்.
0: நல்லா சொன்ன கனகா. இப்ப பாரு, எனக்கு இந்த வயசுலயே முதுகு வலி வந்துருச்சு. கண்ணுக்கு கண்ணாடி வேற போட்டுக்கிட்டு இருக்கேன்.
1: அதுக்கு என்னங்க செய்யறது? நீங்க ஐடில வேலை பாக்குறீங்க, நல்ல சம்பளம் வருது. உன்னை இழந்தா தானங்க உன்னை பெற முடியும்.
0: கனகா, நாம ஏதோ நம்ம புத்திசாலித்தனத்தால தான் முன்னேறிக்கிட்டு இருக்கோம் நினைக்கிறோம். அப்படி இல்லை, இந்த மாதிரி பணம் பணம்னு பார்க்கும்போது நம்ம ஆரோக்கியம் அமைதி எல்லாத்தையும் இழந்துட்டு வரோம்.
1: ஆமாங்க, அதுக்கு என்னங்க செய்யறது? உரலுக்குள்ளைய தலையை விட்டுட்டு உலகிடிக்கு பயந்தா ஆகுமாங்க.
0: நல்ல பழமொழி சொன்ன கனகா. நீ டீச்சர் இல்லையா? அதான் பொருத்தமான பழமொழியை பொருத்தமான நேரத்தில் சொல்லியிருக்க. சரி சரி. ஆ கனகா, அமர்நாத் ரூமில் ஹோம்ஒர்க் செஞ்சுட்டு இருக்கான், அவனை நீ ரெடி பண்ணி வை. நான் பேங்க்ல கொஞ்சம் வேலையை முடிச்சு வந்துடுறேன். நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஊருக்கு போகிறோம். என்ன?
1: சரிங்க, நாங்கள் கிளம்பி ரெடியாக இருக்கோங்க.
2: சார், லெஃப்டில் போகணுமா ரைட்டில் போகணுமா சார்?
0: டிரைவர், நம்ம கிராமத்துக்கே வந்துட்டோம்.
2: ஓஹோ,
0: இப்படி தான் ரைட்டில் திரும்பி நேராக போங்க. அதோ பாருங்க, பிள்ளையார் கோயில் தெரிந்து பாருங்க. அங்க ஒரு வேப்ப மரம் பாருங்க, எதிரில.
2: அதோ இருக்கு சார்.
0: இங்கதான் அப்படியே நிறுத்துங்க வண்டியை. இந்த மரத்து நிலையில நிறுத்திட்டு வாங்க.
2: ஓகே சார், ஓகே.
1: என்னங்க என்னங்க அங்க பாருங்க, ஆரன் சத்த கேட்டதும் அத்தை அப்படியே வெளியில வந்து நிக்கிறாங்க பாருங்க.
3: வாமா கனகா, வா வா. டே அமர்நாத்தே, வாடா என் செல்லம், வாடா கண்ணு.
4: பாட்டி, எப்படி இருக்கீங்க?
3: நான் நல்லா இருக்கேன் கண்ணு. நீங்க எல்லாம் இருக்கும்போது எனக்கு என்ன குறை கண்ணு?
0: அம்மா, நான் ஒருத்தங்க நிக்கிறதையே மறந்துட்டீங்க. மருமகம் பேரனத்தான் உங்க கண்ணுக்கு தெரியுதா?
3: டேய், நீ பழைய மணிகண்டன்டா. இதோ இவன் தான் எனக்கு இப்ப புது மணிகண்டன். நீ இவன் வயசுல இருக்கிறப்ப எப்படி இருந்தியோ அதே மாதிரியே இருக்கிறான்டா. அதான் உன்னை கவனிக்க மறந்துட்டா.
1: என்ன அத்த, பழைய மணிகண்டனோ புது மணிகண்டனோ எல்லாமே உங்க ரத்தம் தானே? இவரு சும்மா உங்க வாயை கிளப்பி பாக்குற அத்த.
0: ஓ, எங்க அம்மா பக்கம் நீ சேர்ந்துட்டியா கனகா? இனிமே நான் வாய திறக்கவே கூடாது, அப்படித்தானே?
3: சரி சரி, எல்லாம் உள்ள வாங்க. கை கால் முகம் எல்லாம் கழுவிட்டு வந்துருங்க. கனகா, கொஞ்சம் அந்த பாயை எடுத்து போடுமா? அதோ கொடியில துண்டு இருக்கு பாருங்க, எடுத்து தொடச்சிட்டு வந்துருங்க. மா, கனகா, தட்டெல்லாம் எடுத்து வைமா, சிற்றுண்டி தயாரா இருக்குதுமா.
1: சரிங்க அத்த.
4: பாட்டி, சிற்றுண்டி, துண்டு, கொடி, தட்டு, என்ன பாட்டி சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே.
3: அப்படி கேளுடா என் பேராண்டி. சிற்றுண்டினா டிஃபன், துண்டுனா டவல், கொடினா துணியை காய வைக்கிறமே அந்த கயிறுப்பா, தட்டுனா பிளேட். இப்ப புரியுதாப்பா உனக்கு?
4: ஓகே ஓகே, நான் மம்மி கூட உட்காந்துக்கிறேன்.
3: இந்த ஓகே மம்மி டேடி எல்லாம் உங்க சென்னையில வச்சுக்கங்க கண்ணு. இங்க வந்தா அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, பெரியப்பா, பெரியம்மான்னு தான் சொல்லணும். என்ன கண்ணு?
4: அதுக்கு என்ன பாட்டி, நான் தமிழ் சப்ஜெக்ட்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு, அதுல 80க்கு மேல மார்க்ஸ் வாங்குவேன் தெரியுமா?
3: என்ன என்ன, இப்பதானே சொன்ன தமிழ் கிடையாது, தமிழ் சப்ஜெக்ட் இல்ல, பாடம். இன்ட்ரெஸ்ட்னு சொல்லக்கூடாது, விருப்பம்னு சொல்லணும். 80 மார்க்ஸ் இல்லப்பா, 80 மதிப்பெண்கள்னு சொல்லணும். என்ன புரிஞ்சுதா?
1: நல்லா சொன்னீங்க அத்த. அமர்நாத், பாட்டி கிட்ட நல்லா மாட்டிக்கினியா நீ?
4: இல்லம்மா, பாட்டி சரியாதுன்னு சொல்றாங்க. அவங்க சொன்னதெல்லாம் ரொம்ப கரெக்ட். ஓ சாரி சாரி, அவங்க சொன்னதெல்லாம் மிகவும் சாரி. நான் தான் சரியா புரிஞ்சுக்கல. மன்னிச்சிடுங்க பாட்டி, மன்னிச்சிடுங்க.
3: அப்படி சொல்லுடா என் ராசா, மொவ ராசன்டா நீனு.
0: அப்பா, அப்பா,

0: இங்க பாருங்க, இங்க பாருங்க, உங்களுக்கு சாப்பாடு கொண்டாந்து இருக்கேன். இங்க மரத்தடிக்கு வாங்கப்பா.
1: ஓ, மயில் என்னண்ணா? ஏய், அங்கே இரு, அங்கே இருப்பா, அங்கே இரு. ஆ, இதோ வந்துடுற, வந்துடுற.
2: அம்மா, அம்மா, அம்மா.
0: ஏம்பா, இப்ப மணி என்ன ஆகுது?
3: ஒன்று ஆகுது.
0: காலையில் கொஞ்சம் கூழ் குடிச்சிட்டு வந்தீங்களாம். வெயில் வேற நல்லா கொளுத்துது. இப்படி நிழல வந்து உக்காந்துக்கிட்டு ஆளுங்கிட்ட வேலை வாங்கலாம் இல்லையா? அதை விட்டுட்டு அப்பா, எதிர நம்ம முருகனை பார்த்தோம், நம்ம வீட்டுக்கு போனான். அம்மா வேலை செய்யற ஆளுங்களுக்கு உணவு தயார் பண்ணிட்டாங்களாம். அவன் கொண்டாந்துருவான்பா. நீங்க முதல்ல சாப்பிடுங்கப்பா.
2: நம்பி மணிகண்டா, இந்த வெயில்லாம் என்ன ஒன்றும் செய்யாது. வேலை செய்யறவங்களும் நம்ம போல மனுஷங்க தானே. அவங்க மட்டும் வெயில்ல ரொம்ப கடுமையா வேலை செய்யணும், நான் நிழல்ல உக்காந்துக்கிட்டு வேலை வாங்கறது, இதெல்லாம் நியாயமாப்பா? அவங்க கஷ்டத்தை நாமும் கூட இருந்து பார்த்தாலும் தெரியும். நானும் ஆரம்பத்தில் கூலி வேலை செஞ்சவன் தானே.
0: ஆமாம்.
2: கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து 6 ஏக்கர் நிலம் வாங்கினேன். எப்படி வந்தது இது? இந்த உழைப்பால் வந்தது தானே. என்ன மணிகண்டா, நான் சொல்லுறது
0: சரியாக சொன்னீங்கப்பா. நானும் பார்த்துக்கிட்டு தானேப்பா இருக்கேன்.
2: சரி சரி, ஆளுங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க, அவங்களுக்கு கூலி கொடுத்துட்டு வர்றேன். அப்புறமா நாம் பேசிக்கிட்டே நம்ம வாழை தோட்டத்தையும் சுற்றி பார்த்துட்டு போகலாம். என்ன?
0: சரிப்பா சரிப்பா, நீங்கள் சொன்னால் சரியாக தான் இருக்கும், போகலாம்பா.
2: என்ன அலமேலே, நம்ம பேரை அமர்நாத் என்ன சொல்கிறான்? உன் சமையல்லாம் அவனுக்கு பிடிச்சிருக்கா?
4: சாப்பாடு பிடிச்சிருக்குதோ இல்லையோங்க, அவனுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குங்க. பாட்டி பாட்டின்னு என்னையே சுத்தி சுத்தி வராங்க பாருங்க. தோ தோ அவனே வந்துட்டானே. பெறண்டி, இங்க வாடா கண்ணு.
5: பாட்டி.
2: அமர்நாத் கண்ணா, என் ராஜா, இங்க வாப்பா. ஆட, இங்க கிட்ட வாயா.
5: தோ வந்துட்டேன் தாத்தா. தாத்தா, எனக்கு நம்ம கிராமம் ரொம்ப பிடிச்சிருக்கு தாத்தா. இங்க தெருவுல ஆடு, மாடு, நாய், பூனை எல்லாத்தையும் பாக்குறோம் தாத்தா. தோட்டத்துல இருக்கிற செடி, கொடி, மரம் என் கூட பேசுற மாதிரியே தலையாட்டி அசைக்கிறதெல்லாம் பார்த்தா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு தாத்தா.
2: அப்படி சொல்லுடா கண். ஏ ராஜா, நம்ம இயற்கை தாய் தந்த இயற்கை செல்லம் எல்லாம் நாம பார்த்து பார்த்து பரவசம் அடையலாம் இந்த கிராமத்தில். அதனால்தான் என்னால் நகரத்தில் ரொம்ப நாள் தங்க முடியலடா கண்ணு. அமர்நாத், மத்தியானம் என்ன சாப்பிட்ட?
5: வெண்டைக்காய் போட்ட மோர் குழம்பு, தேங்காய் துருவல் கலந்த முருகக்கீரை பொரியல், பிரண்ட துவையல், ரசம், எல்லாம் சாப்பிட்டா. எல்லாமே நம்ம தோட்டத்துல இயற்கை உரம் போட்டு வளர்த்ததுன்னு பாட்டி சொன்னாங்க தாத்தா. எல்லாமே சூப்பரா இருந்துச்சு.
4: அப்படி சொல்லுடா என் அருமை பேராண்டி.
5: சரி, இப்ப ஒரு கேள்வி. பெரியப்பாக்கு வெங்கடேசன்னும் எங்க அப்பாக்கு மணிகண்டன்னும் ஏன் பேரு வச்சுங்க தாத்தா?
2: சரியான கேள்வி கேட்டுட்டான்.
4: அமர்நாத், அமர்நாத், இதுக்கு நான் பதில் சொல்றேன். உங்க பெரியப்பா பிறக்கிறதுக்கு 3 மாசத்துக்கு முன்னால நாங்க திருப்பதிக்கு போனோம். பெருமாளே, எனக்கு நல்லபடியா பிரசவமாகி ஆம்பளை குழந்தை பிறந்தா உன் பேரையும், பொம்பளை குழந்தை பிறந்தா மகாலட்சுமின்னு பேரு வைக்கிறேன்னு வேண்டிக்கிட்டோம். நல்லபடியா உங்க பெரியப்பனே வந்து பிறந்தாரு, அதான் வெங்கடேசன்னு பேர் வச்சிட்டம்பா.
2: அமர்நாத், நானு சபரிமலைக்கு போக மாலை போட்டுக்கிட்டு விரதம் இருந்து ஐயப்பனை தரிசனம் பண்ணிட்டு வந்த பிறகு உங்க அப்பா பிறந்தான். அந்த நினைவாதான் உங்க அப்பாவுக்கு மணிகண்டன்னு பேர் வச்சோம்.
5: ஓ, அப்படியா? சரி, இப்போ ஒரு பெரிய கேள்வி கேட்க போறேன், அதுக்கு எனக்கு புரியும்படியா பதில் சொல்லணும். சரியா தாத்தா?
2: கண்டிப்பா சொல்றேன்டா கண்ணா, கேளு கேளு.
5: சாமின்னு ஒன்னு இருக்கா, அது ஒருத்தரா இல்ல பலரா? நம்ம கோவில்ல பல சாமி இருக்குது. இன்னும் பல பேரு இயேசு சாமி, அல்லா சாமி அப்படின்னு பேர் வச்சு கும்பிடுறாங்களே, அது ஏன் தாத்தா? நாம யார கும்பிடணும்?
4: ஆஹா, பேஷ் பேஷ், நல்ல கேள்வி கேட்ட அமர்நாத். ஏங்க, இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க?
2: இது சாதாரண கேள்வி இல்ல, அற்புதமான அறிவு சார்ந்த கேள்வி இது. சொல்றேன், நாம யாரும்

0: இந்துவா பிறக்கணும், கிறிஸ்துவனா பிறக்கணும், முஸ்லீமா பிறக்கணும் அப்படின்னு திட்டம் போட்டுக்கிட்டு பிறக்கல. புரியுதா? ஏதோ ஒரு மதத்தில் இயற்கையாக பிறந்துட்டோம். அந்தந்த மதப்பழக்கப்படியும் அவங்கவுங்க முன்னோர்கள் சென்ற வழியிலும் வாழ்ந்துக்கிட்டு வர்றோம். எல்லா மதங்களும் அன்பையும் அருளையும் கருணையும் பொறுமையும் தான் போதிக்குது. இதில் ஏன் சாமி உயர்வு ஓன் சாமி தாழ்வுன்னு பேசவோ நினைக்கவோ கூடாது. நாம் எல்லாரும் ஒரு தாய் மக்கள். நாம் அனைவரும் ஒற்றுமையாக வாழணும். அவங்கவுங்க தெய்வ வழிபாட்டை அவங்கவுங்க கடைபிடிக்கணும். உண்மையாகவும் அன்போடும் நன்றியோடும் வாழணும். உனக்கு வயசு ஏற ஏற இன்னும் பல சமய உண்மைகளை தெரிஞ்சுக்குவேன். அப்போ உனக்கு நல்லா புரியும். இப்போ இதுவே போதும். என்ன புரிஞ்சுதா?
1: இந்த இயற்கையே நமக்கு தெய்வம். இதை போற்றி காத்து நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாவும் உண்மையாவும் வாழணும். இதை நல்லா புரிஞ்சுக்கணும் தாத்தா.
2: சூப்பர் மாமா. 10 வயசு பையனுக்கு நாங்க கூட இவ்வளவு எளிமையா பொறுமையா சொல்லியிருக்க மாட்டோம் மாமா. நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க மாமா.
0: நீ எப்போ வந்த கனகா?
2: நீங்க எப்போ பதில் சொல்ல ஆரம்பிச்சிங்களோ அப்பயே வந்துட்டேன் மாமா.
3: நானும் உங்க பேச்சுல கலந்துக்கலாமா கனகா?
4: அதுக்கு என்னப்பா நீ இல்லாமலா?
2: என்னங்க, பெரியவங்க பெரியவங்க தாங்க. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம்னு சொல்லுவாங்கல்ல, அதுதாங்க இப்போ என் நினைவுக்கு வருது. சரி சரி, அது இருக்கட்டுங்க. நம்ம வெங்கடேசன் மாமா பற்றி மாமா ஏதோ பேசணும்னு சொன்னாரே, அந்த விஷயத்துக்கு நாம இன்னும் வரலையே.
0: ஆமாம் மணிகண்டா, நீயும் வெங்கடேசனும் எங்களுக்கு ரெண்டு கண்கள் மாதிரி. உங்கள் ரெண்டு பேர் குடும்பமும் இப்போ இருக்கிறது போலவே எங்களுக்கு பின்னாலேயும் அன்பாக ஒற்றுமையாக இருந்து உங்கள் நியாயமான உழைப்பால் முன்னேற்றமாக வாழணும். இந்த பெருமாள் சாமியோட பிள்ளைகளை பற்றி ஊர் உலகத்தில் யாரும் பல்லு மேலே நாக்கு போட்டு தப்பாக பேசவே கூடாது. இதுதான் எனக்கு முக்கியமானது.
4: ஆமாங்க, தாயும் பிள்ளையும் ஆனாலும் வாயு வயிறும் வேற வேற இல்லையா? மணிகண்டா, பெரிய வெங்கடேசனுக்கு சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம். வரிசையா 3 பொம்பளை பிள்ளைங்க பிறந்துட்டாங்க. பெரியவ மாலா 10வது படிக்கிறா, அடுத்தவ 8வது, 3வது பொண்ணு 5வது படிக்கிறா. பக்கத்து கிராமத்துல நாங்க வாங்கின 3 ஏக்கர் நிலம் நல்ல பூமி. அந்த நிலத்துக்கு பக்கத்திலேயே ஒரு புது வீடு கட்டி கொடுத்தோம். அவங்க அங்க நல்லபடியா வாழறாங்க. இங்க இருக்கிற 3 ஏக்கர் நிலத்துல எல்லாத்துக்கும் உங்க அப்பா ஆளை வச்சு பாத்துக்கிறாருப்பா.
3: அப்பா, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. உங்க ஆசீர்வாதத்தோட நாங்க காலம் முழுசும் அன்பா ஒற்றுமையா வாழ்வோம். நானும் அண்ணனும் ராம லட்சுமண மாதிரி. எங்களுக்குள்ள யாரு அதிகம் விட்டு கொடுக்கறாங்கன்றதா எங்களுக்கு முக்கியம். உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படியே செய்யுங்கப்பா.
2: என்னங்க, நாளைக்கு நம்ம எல்லாரும் வெங்கடேசன் மாமா வீட்டுக்கு போறோம். அங்க மதிய உணவு முடிச்சுக்கிட்டு அப்படியே நாம சென்னைக்கு புறப்படுறோம்.
3: ஆமாம்பா, அப்படித்தான் நாங்களும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம்.
0: நல்லதுப்பா, ரொம்ப நல்லது.
4: சரி சரி, நேரம் ஆயிடுச்சு, வாங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு சீக்கிரமா படுப்போம். எங்க என் பேராண்டிய காணோம்? அமர்நாத், அமர்நாத்.
1: தோ வந்துட்டேன் பாட்டி. வானத்துல பௌர்ணமி நிலா அழகா இருந்துச்சா? அதான் பாத்துக்கிட்டு இருந்தேன் பாட்டி. சென்னையில இப்படி எல்லாம் பார்க்க முடியாதே.
4: அப்படியா தங்கம், நல்லா பாருப்பா.
3: என்ன கனகா, நாம கிராமத்துக்கு போய் அப்பா அம்மா அண்ணன் அண்ணி அவங்களுடைய 3 பொண்ணுங்களை எல்லாம் பார்த்துட்டு நல்லபடியா சென்னைக்கு வந்துட்டோம். அப்புறம் ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னியே, என்ன விஷயம் சொல்லு கனகா.
2: என்னங்க, நம்ம கிராமத்துக்கு போயிட்டு வந்ததுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தாங்க. நம்ம வெங்கடேச மாமாவும் சரோஜாக்காவும் எவ்வளவு பாசமா அன்பா பேசுறாங்க. நம்மளை விட அவங்களுக்கு வசதி குறைவு தான், ஆனா இருக்கிறத கொண்டு திருப்தியா ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்காம எவ்வளவு அக்கறையா நம்ம கூட பேசினாங்க.
3: ஆமா கனகா, என் அண்ணனுக்கு படிப்புல அவ்வளவா ஆர்வம் இல்லை. இந்த மாதிரி விவசாய தொழில தான் ஆர்வம். அண்ணன் அண்ணி ரெண்டு பேரும் நல்ல உழைப்பாளிங்க. அவரு நிலத்துக்கு பக்கத்துல 1.5 ஏக்கர் நிலம் விலைக்கு வருதான், அதை வாங்கி போடலான்னு நினைக்கிறாரு. அதனாலதான்
2: தயங்காம வாங்குங்க அண்ணன், தேவைப்பட்டா பணம் வேணாலும் தரேன்னு நீங்க சொன்ன

0: இதை நான் கேட்டேங்க, கொடுங்க, தாராளமாக கொடுங்க. அவங்க எப்போ வேணாலும் பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி தரட்டும், நமக்கு கவலை இல்லைங்க. அவங்களும் நல்லா இருக்கணும் இல்லையா? ஆனால்
1: என்ன கணக்கா,
0: வேலை வேலைன்னு அவங்க பசங்களை சரியா கவனிக்க தவறிட்டாங்க. அதை தாங்க சொல்ல வர.
1: நீ என்ன சொல்ற கணக்கா, எனக்கு ஒன்றும் புரியலையே.
0: அது வந்துங்க, பசங்க படிப்புல எப்படி இருக்காங்க அப்படின்னு மூணு பேரோட புக்ஸு நோட் புக்ஸு எல்லாம் எடுத்து வச்சுட்டு விசாரிச்சுட்டு இருந்தங்க. பெரியவ மாலா எல்லா சப்ஜெக்ட்லயும் சுமாரா படிக்கிறா. ஆனா மற்ற ரெண்டு பசங்களும் நல்லாவே படிக்கிறாங்க. கடைசி பொண்ணு ரொம்ப வீக்கா இருக்கா, அவளை நல்லா கவனிக்கணும். நாம இங்க அழைச்சிட்டு வந்து அவளை நல்ல டாக்டர் கிட்ட காட்டணும். அவளுக்கு முறையா டயட் கொடுத்தா சரியா ஆயிடுவாங்க. மத்தபடி மாலா அங்க படிக்க வேண்டாங்க. அவளை டிசியை வாங்கிட்டு வந்து நான் வேலை செய்யற ஸ்கூல்லயே சேர்த்துடலாங்க.
1: என்ன கணக்கா, என்ன இப்படி திடீர்னு ஒரு முடிவு எடுக்கிற?
0: திடீர்னு எடுத்த முடிவில்லைங்க. நானும் மாமாவும் அத்தையும் திட்டமிட்டு தான் அந்த யோசனைக்கு வந்தோம். மாலா ஸ்கூல் பேகை நான் பார்த்தப்ப அதில் ஒரு வேண்டாத படங்கள் போட்ட சின்ன புத்தகம் ஒன்று இருந்ததுங்க. அதில் எஸ் சரவணன் அப்படின்னு பேர் போட்ட ஒரு ஃபோட்டோவும் இருந்ததுங்க. நாம் உங்கள் அண்ணனுக்கு வாங்கி தந்த ஸ்மார்ட் ஃபோனில் அவள் யாருக்கும் தெரியாமல் சாந்தி அப்படின்ற பேரில் அடிக்கடி பேசியிருக்காங்க.
1: இது ரொம்ப ஆபத்தாச்சு கனகா. இப்பதான் அவ 10வது வந்திருக்கா, இந்த வயசுல இப்படியா?
0: ஏங்க, அவ பெரிய பொண்ணாயி 2 வருஷம் ஆச்சுங்க. அவளும் ஆளு பார்க்க அழகா இருக்கல்ல, அதனால இப்படிலாம் நடக்க வாய்ப்பு இருக்குங்க. எல்லா விஷயங்களையும் அத்தை கிட்ட சொல்லிட்டங்க. நாளைக்கு நீங்க மட்டும் கிராமத்துக்கு போறீங்க, அவளோட டிசியை வாங்கிட்டு வரீங்க. இந்த விஷயத்த இப்போதைக்கு நம்ம 4 பேருக்கு மட்டும்தாங்க தெரியும். மாலா கிட்ட கூட நான் எதுவும் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கல. நம்மளால அவளை நல்ல வழிக்கு கொண்டு வர முடியுங்க. நாமளே அவளை படிக்க வைப்போங்க.
1: கனகா, நீ வெரி கிரேட் கனகா.
0: இதுல என்னங்க கிரேட் இருக்கு? அவ நம்ம பொண்ணுங்க, அவளுக்கு நல்லது செய்யறது நம்ம கடமை தானுங்க. சரி சரி, நீங்க போய் படுங்க, கிச்சன்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் முடிச்சிட்டு வரேன்.
1: கனகா, இப்பவே மணி 11 ஆயிடுச்சுமா, இன்னும் என்னமா கிச்சன்ல வேலை? மை கிரேட் வைஃப் சீக்கிரம் வந்து படுமா, மற்ற வேலையை காலையில் பார்த்துக்கலாம்.
2: என்னங்க என்னங்க, கைபேசி ஒழிச்சுக்கிட்டே இருக்கு பாருங்க, செத்து போய் யாருன்னு பாருங்க.
3: இதோ போய் எடுக்கிறேன் அளவில். ஹலோ, யாருங்க? நம்ம மணிகண்டம்மா, நம்ம மணிகண்டம் தான் பேசுகிறான். சொல்லுப்பா, சொல்லு சொல்லு. அப்படியா, நல்லதுப்பா நல்லது. சரிப்பா, அப்படியே செய்யறேன்.
2: என்னங்க என்ன சொல்றான் நம்ம பையன்?
3: எல்லாம் நம்ம மாலா விஷயம்தான் அலமேலு. நாளைக்கு காரை அனுப்பி வைக்கிறானோ, இன்னைக்கு வெங்கடேசனை அனுப்பி அவளோட டிசியும் வாங்கிட சொன்னான். மாலாவுக்கு வேண்டிய ட்ரெஸ்ஸு புக்ஸு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நம்மளை கார்லயே கூட வந்துட சொன்னான். இதான் அலமேல அவன் சொன்னது.
2: அப்படியாங்க, நம்ம மருமக கனகா பேருக்கேத்த மாதிரி தங்கமான பொண்ணுங்க, எல்லாம் அவ பண்ற ஏற்பாடு தாங்க.
3: இப்ப இருக்கிற சூழல்ல எதையும் நம்ப முடியல அலமேலு. நமக்கு 20-25 வயசுல தெரியற விஷயம் எல்லாம் இப்ப 10-15 வயசுலயே பசங்க தெரிஞ்சுக்கிறாங்க.
2: அப்படியாங்க?
3: அம்மா, மணிகண்டம் தான் திரும்ப பேசுறோம். ஆ சொல்லுப்பா, ஆ சொல்லு. ஆ ஆ, அப்படியா, நல்லதுப்பா. ஆ ஆ, அப்படியே செஞ்சிடறோம். அலமேலு, அவன் கூட வேலை செய்கிற ஜான் பீட்டரோட தம்பிக்கு நம்ம ஊர் பக்கத்து டவுனில் திருமண வரவேற்பு விழா இருக்கான். நாளைக்கு மணிகண்டனே இங்கே வரானோம். அவன் கூட நம்ம உசேனும் வரானோம். 3 பேருக்கும் இங்கே ஏதோ முக்கியமான வேலை இருக்கான்.
2: ஆமாம், இவங்க 3 பேரும் நல்ல நண்பர்களாச்சே. முன்னாடிலாம் அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வந்து போவாங்க இல்லைங்க?
3: ஆமாம், அலமேலு, சமய வேறுபாடு இல்லாமல் பழகக்கூடிய நல்ல நட்புக்கு இவங்க 3 பேரும் நல்ல உதாரணம்.
2: ஆமாங்க.
3: சரி சரி அலமேலு, நானே வயலுக்கு போயிட்டு வரேன்.
2: சரிங்க, எங்க கொஞ்சம் சீக்கிரமா வாங்க.
3: வர வர.

0: என்னப்பா மணிகண்டா, நீ வந்து ரெண்டு நாள் ஆயிடுச்சு, வீட்டிலையே தங்காமல் நீங்கள் மூணு பேரும் சுற்றி சுற்றி வர்றீங்க. வந்த வேலையெல்லாம் முடிச்சாச்சா?
1: ஆமாம்பா, வந்த வேலையெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சு போச்சு. ஆமாம், அம்மா எங்கே இருக்காங்க?
0: இங்கே தான் இருந்தா. அலமேலே
2: தோ தோ வந்துட்டங்க. என்னப்பா மணிகண்டா?
1: அம்மா அப்பா இப்படி உட்காருங்களா. நாங்கள் மூணு பேரும் என்ன வேலையை முடிச்சோன்னு சொல்கிறோம்.
0: சொல்லுப்பா.
1: அம்மா, நம்ம மாலாவை போல பல சின்ன பசங்க ஆண் பெண் பேதம் இல்லாம ரொம்ப கெட்டுக்கிட்டு வராங்க. புசேன் வேலை செய்யறான்ல, அந்த பக்கத்து ஊர் மேல்நிலை பள்ளி, அங்க பல உண்மைகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. அங்க இருக்கிற ஹெட்மாஸ்டர் இருக்காருல, அவரு பெற்றோர் ஆசிரியர் கூட்டம் போட்டு பள்ளிக்கூடத்துல பல மாற்றங்களை செஞ்சிருக்காரு. அரசாங்கத்தாலோ ஆசிரியர்களாலோ மட்டும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியாதுப்பா. சமூகத்துல வாழற நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நம்ம பிள்ளைங்களை பற்றின அக்கறையும் கவலையும் இருக்கணும்பா.
2: சரியாதான்ப்பா சொல்ற நீனு.
1: அது மட்டும் இல்லாம தவறான புத்தகத்தை வச்சிருந்ததாவும் நம்ம மாலாவோட சம்பந்தப்பட்ட மூணு பேரை கண்டுபிடிச்சாங்க இல்லையா. அவங்கள பக்கத்துல இருக்கிற டவுன்ல ஒரு சிறுவர் சீர்திருத்த பள்ளி சேர்த்திருக்காங்க.
2: என்னப்பா ரொம்ப அநியாயமா இருக்கு.
0: பசங்களை குறை சொல்லி லாபம் இல்லை. அலமேல நம்ம வளர்ப்பு முறை சரியா இருக்க வேணாம்.
1: அப்பா, இது எங்கேயோ யாருக்கோ நடக்குதுன்னு நமமானு பேசிட்டு போயிடக்கூடாது.
2: இதுக்கெல்லாம் நம்மால என்ன செஞ்சிட முடியும் மணிகண்டா?
1: அம்மா, முடியுமா? கண்டிப்பா முடியும். இப்ப நம்ம மாலாவே எடுத்துக்கங்க, எவ்வளவு நல்ல பொண்ணு. இப்பவும் அவ நமக்கு சின்ன குழந்தை தான். அவளுக்கு எப்படிப்பட்ட அபாயம் வந்திருக்கு. இதுக்கு இப்பவே நாம எச்சரிக்கையா செயல்பட தொடங்கிட்டோம். இதே போல எல்லா பெற்றோரும் இருப்பாங்கன்னு எதிர்பார்க்க முடியுமா?
2: முடியாதுதான்ப்பா.
1: அம்மா, இதெல்லாம் நினைச்சுதாமா நாங்க மூணு பேரும் நம்ம உசேன் தலைமையில வீட்டு நலமும் நாட்டு நலமும் நம் கையிலே அப்படின்ற ஒரு அமைப்பை உருவாக்கி நம்ம சுற்றியுள்ள கிராமத்துல வசிக்கிற பிள்ளைங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்த போறோம்.
2: நீங்க ஆளுக்கு ஒரு மூலையில இருக்கீங்க, நீங்க எப்படிப்பா இதெல்லாம் செய்ய முடியும்?
1: செய்ய முடியுமா? நாங்க இந்த அமைப்பின் மூலமா இப்ப 20 பேரை சேர்த்திருக்கோம். கிராமத்துல இருக்கிற உசேனு இதற்கு பொறுப்பேத்துக்கிட்டு இருக்கான். நானும் நம்ம ஜான் பீட்டரும் அடிக்கடி வந்துகிட்டு போவோம்.
0: அது சரி, உங்க செயல் திட்டம் என்னப்பா அதை சொல்லு.
1: அப்பா சொல்றேன் கேட்டுங்க. நம்ம சுற்றியுள்ள 5 கிராமங்களை நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கோம். அங்க 6வதுலேருந்து 10வது வரைக்கும் படிக்கிற மாணவர்களோட பெயர் பட்டியலை தயார் செஞ்சு அவங்கள வார 2 தடவை சாயங்காலம் 5 மணிக்கு ஒரு மைதானத்தில் சந்திக்க வைப்போம். கொஞ்ச நேரம் கபடி, கொக்கோ இப்படி சில விளையாட்டுங்களை விளையாட வைக்கிறோம். அதுக்கப்புறம் சின்ன சின்ன யோக பயிற்சி, ஒழுக்கம், கட்டுப்பாடு இப்படிப்பட்ட சின்ன சின்ன கதைகள்லாம் சொல்லுவோம். அது மட்டும் இல்லப்பா, அப்பா பாரதியாரோட தேசபக்தி பாடலையும் கத்துக் கொடுக்கறோம்.
0: அருமையான திட்டம்டா தம்பி மணிகண்டா, அருமையான திட்டம்.
2: அதெல்லாம் சரிப்பா, பொம்பளை பிள்ளைங்களுக்கு எப்படி வகுப்பு எடுப்பீங்க?
1: அம்மா, அதுக்கும் திட்டம் இருக்குமா. எங்களுக்கு தெரிஞ்ச பெண்கள் சிலர் டிகிரி பிஎட் படிப்பை எல்லாம் முடிச்சு வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களை எல்லாரையும் ஒன்று சேர்த்து எங்க திட்டத்தை சொல்லி இருக்கோம். அவங்களும் எங்களுக்கு உதவி பண்றதுக்கு ரெடியா தான் இருக்காங்க.
2: இதுக்கெல்லாம் எப்படிப்பா பணம் செலவு செய்வீங்க?
1: பணம் ஒரு பெரிய விஷயமே இல்லம்மா. பிள்ளைங்க ஒழுங்கா வளர இது போல ஏற்பாடு இருக்குதுன்னா நிறைய பேர் உதவி செய்ய முன்வருவாங்க. இப்ப நாங்க 20 பேர் கொஞ்சம் செலவு செஞ்சு பயிற்சி தர வர்றவங்களுக்கும் மத்த செலவுக்கும் பணத்தை ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கோம். இப்படியே எங்க குழுவை கொஞ்சம் கொஞ்சமா விரிவுபடுத்திக்கிட்டே போவோம். அதே நேரத்துல குழுவின் செயல்பாட்டை நல்லா கவனிச்சு அவங்க கிட்ட உற்சாகத்தையும் பொதுநல சிந்தனையும் வளர்த்துக்க நல்ல ஏற்பாடு செஞ்சிருக்கோம்.
0: அப்படியாப்பா?
1: உண்மைதான்பா. காலம் கெட்டு போச்சு, தப்பு நடக்குது, அவங்க சரியில்லை இவங்க சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதால எந்த லாபமும் இல்லை. நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்தாதான் இங்க நல்லது நடக்கும். அப்பா, நம்மால முடிஞ்ச நல்ல காரியங்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்போம்பா.
0: நீ சொல்றதும் சரிதான்பா.
1: சரி சரி, நேரம் ஆயிடுச்சு. நான் அண்ணன் அண்ணிய பார்த்துட்டு மாலாவே அழைச்சிக்கிட்டு வரேன். நீங்க எல்லாம் தயாரா இருங்க, நாம எல்லாரும் சென்னைக்கு கிளம்புறோம். என்னப்பா?
0: ஓ, ரொம்ப சந்தோஷம்
2: மணிகண்டா. அண்ணன் கிட்ட பேசும்போது மாலாவுக்கு தெரியும்படியா அந்த மூணு பசங்களோட பெயரையும் குறிப்பிட்டு சொல்லணும். அவங்கள சீர்திருத்த பள்ளியில சேர்த்திருப்பதாகவும் பொத்தம் பொதுவா எதுவும் தெரியாத மாதிரி பேசணும்பா. அவளுக்கும் அப்பதான் புத்தி வரும். மணிகண்டா, இதே மாதிரி சொல்லிடுறியா?
1: சரிமா, சரியா சொன்ன. ஏமா, நீ சொன்ன

0: இந்த மாதிரியே செஞ்சிடறமா.
1: சரிப்பா. என்னங்க என்னங்க கைபேசி ஒலிக்குது பாருங்க.
2: எப்ப பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இருக்குதுயா. அதோ எடுத்து பேசுறேன். நம்ம மணிகண்டன் அம்மா
1: பேசுறான்.
2: சொல்லுப்பா சொல்லு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம்பா. என்ன கணக்கா? நல்லா இருக்கியா? அம்மாகிட்ட பேசணுமா? இதோ கொடுக்குறேன், இதோ கொடுக்குறேம்மா. அதுமேலே அந்த கனகா உங்ககிட்ட பேசணும்.
1: கொடுங்க கொடுங்க, இப்படி கொடுங்க. சொல்லு கனகா. அப்படியா? ரொம்ப நல்லது கனகா. சரிம்மா, சரி சரி.
2: நம்ம மாலா சென்னைக்கு போய் 3 மாசம் ஆயிடுச்சு.
1: ஆமாங்க.
2: அவகிட்ட நல்ல முன்னேற்றம் இருக்கான். எல்லா பாடத்திலேயும் 75 மார்க்குக்கு மேல எடுக்கிறாளாம்.
1: அப்படியாங்க? அது மட்டும் இல்லைங்க, வீட்டில் கனகாவுக்கு ரொம்ப உதவியாக இருக்காளாம். எல்லாத்துலேயும் சுறுசுறுப்பாக இருக்காளாம். தம்பி அமர்நாத்து கூட கூட ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காளாங்க.

0: எவ்வளவு பெரிய உண்மை பாத்தியா?
1: ஆமாங்க ஆமாங்க, நீங்க சொல்றது சரிதாங்க. ஆனா அண்ணன் வளர்ப்புல மட்டும் இல்லைங்க, தாத்தா பாட்டி அப்பா உற்றார் உறவினர் இப்படி எல்லாருமே இப்ப கவனம் செலுத்தி தாங்க வளர்க்கணும் பிள்ளைங்களை.
0: சரியா சொன்னாலுமேலு, சரியா சொன்ன. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்.
1: ஆமாங்க ஆமாங்க.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது, எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் நாடகம். எழுதியவர் தெள்ளாறு நபானு அவர்கள். இந்நாடகத்தில் பங்கேற்றோர் பெருமாள் சாமியாக லிங்கன்மணி, அலமேலுவாக ஆர் நளினி, மணிகண்டனாக கே ஜவஹர்லால் நேரு, கனகாவாக எஸ் அருள்மதி, அமர்நாத்தாக கே அமுதன் மற்றும் டிரைவராக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்றனர். அமைப்பு ஏ பி எலிசபெத், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். அமைப்பில் உதவி ஏ கதிஜாபி. படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.
3: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸை தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
4: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: நைனோ உரங்களின் மகிமை ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: நேரம் 12:31. 12 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் இனி வருவது பன்னிசை மாலை.

இன்றைய பன்னிசை மாலையில் பழனி சண்முக சுந்தர தேசிகர் அவர்கள் பாடிய பாடல்களை கேட்க இருக்கிறோம். முதலாவதாக வேயுறு தோழி பங்கன் என தொடங்கும் திருஞான சம்பந்தர் தேவாரம்.

இன்றைய பன்னிசை மாலையில் பழனி சண்முக சுந்தர தேசிகர் பாடியவற்றை கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக அனைத்து கட்சிகளும் தீவிர ஆலோசனை மேற்கொண்டுள்ளன. தமிழகத்தில் இன்று வெளியான பிளஸ் டூ தேர்வு முடிவுகளில் இவ்வாண்டும் மாணவிகளே அதிக அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். நட்பு நாடுகளின் வளர்ச்சி மற்றும் உலகளாவிய திறன் மேம்பாட்டில் இந்தியா முக்கிய பங்காற்றுகிறது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் கடந்து செல்லும் அமெரிக்க போர் கப்பல்கள் மீது ஈரான் மீண்டும் தாக்குதல் நடத்தினால் கடுமையான பதிலடி தரப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். அமெரிக்க சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரார்த்தனா தோம்ப்ரே அமெரிக்காவின் ஜெய்டா டேனியல் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக இழுபறி நீடித்து வரும் நிலையில் திமுக தவேக இடதுசாரி கட்சிகள் தொடர்ந்து ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகின்றன. சென்னை அருகே உள்ள பனையூரில் தவேக தலைமையகத்தில் சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற உறுப்பினர்களின் கூட்டம் இன்று நடைபெற்று வருகிறது. இடதுசாரி கட்சிகள் தவேகவிற்கு ஆதரவு அளிப்பது தொடர்பான ஆலோசனை நடைபெற்று வரும் நிலையில் விசிகவும் தவேகவிற்கு ஆதரவை அளிப்பது தொடர்பாக இன்று மாலை அக்கட்சியின் உயர்நிலைக்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். இந்நிலையில் மக்களாட்சியில் தேர்தல் மிக முக்கியமானது என்றும் ஆளுநர் மக்களின் வாக்களிப்புக்கு மதிப்பு அளிக்க வேண்டும் என்றும் காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ப சிதம்பரம் குறிப்பிட்டுள்ளார். ஆளுநருக்கு பிஜேபி தரப்பில் அழுத்தம் தரப்படவில்லை என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். திமுகவின் சார்பில் கட்சியின் மூத்த நிர்வாகிகளின் கூட்டம் அக்கட்சியின் தலைவர்

0: திரு மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று நடைபெற்றது. தமிழகத்தில் பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டது. இதில் மாணவிகள் அதிக அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். கடந்த மார்ச் மாதம் 2ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை நடைபெற்ற பிளஸ் டூ தேர்வில் 791,654 பேர் தேர்வெழுதினர். இதில் 753,694 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தேர்ச்சி சதவீதம் 95.2 ஆகும். இவ்வாண்டும் தேர்வு எழுதிய மாணவியரில் 97% பேரும் மாணவர்களில் 93.19% தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாணவர்களை விட மாணவிகளின் தேர்ச்சி 3.81% கூடுதலாகும். கடந்த ஆண்டு பொதுத் தேர்வை விட இவ்வாண்டில் தேர்ச்சி சதவீதம் 0.17% கூடுதலாகும். அரசு பள்ளிகளில் 92.16% அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 96.14% தேர்ச்சி பெற்றுள்ளனர். தனியார் சுயநிதி பள்ளிகளில் பயின்ற மாணவர்கள் 98.72% வெற்றி பெற்றுள்ளனர். இவ்வாண்டு கணினி அறிவியல் பாடத்தில் அதிகபட்சமாக 6,945 பேர் 100% மதிப்பெண் பெற்றுள்ளனர். இரண்டாவதாக கணக்கு பதிவியலில் 1,946 பேர் 100க்கு 100 மதிப்பெண் பெற்றுள்ளனர். மாவட்ட வாரியாக ஈரோடு மாவட்டத்தில் அதிகபட்சமாக 98.87% தேர்ச்சி பெற்றுள்ளனர். இந்த வெற்றிக்காக உழைத்த மாணவ மாணவியர், ஆசிரியர்கள், பெற்றோர் ஆகியோருக்கு தமது வாழ்த்துகளையும் நன்றியையும் தெரிவிப்பதாக ஈரோடு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் திருமதி மான்விழி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: ஈரோடு மாவட்டத்தில் கிளாஸ் 12 வந்து 22,478 ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர் ஆயிருந்தாங்க, போத் கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் சேர்ந்து. அதில் 10,497 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாய்ஸும், 11,981 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேர்ள்ஸும் வந்து அப்பியர் ஆயிருந்தாங்க. அதில் 22,225 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஈரோடு மாவட்டம்தான் 98.87% பெற்று முதலிடம் பெற்றிருக்கு. மாவட்ட கல்வி அலுவலர்கள், தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர்கள் இவங்க எல்லாரும் சேர்ந்து மாணவர்களுக்கு முழு ஈடுபாடோட நிறைய ட்ரெயின் பண்ணி டெஸ்ட் நிறைய வச்சு அவங்களுக்கு ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்டும் எந்த சப்ஜெக்டை கான்சென்ட்ரேட் பண்ணணும், எந்த சப்ஜெக்ட் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க, எந்த சப்ஜெக்ட் வீக்காக இருக்காங்க அப்படிங்கிறது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் வைஸ் அனாலிசிஸ் வந்து HM உள்பட எல்லாத்தையுமே வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருந்தோம். அது வைஸ் அவங்க ப்ரிப்பேர் பண்ணி எல்லா மாணவர்களையும் சிறப்பாக தேர்ச்சி பெற விட்டுருக்காங்க. இந்த தருணத்தில் இதற்காக உழைத்த அனைவருக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
0: இவ்வாண்டு தேர்வெழுதிய 250 சிறைவாசிகளில் 238 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தேசிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் கடந்த மார்ச் மாதம் வரை 2,17,00,000 பேர் இணைந்துள்ளதாக ஓய்வூதிய ஒழுங்குமுறை ஆணையம் தெரிவித்துள்ளது. அடல் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் 8,96,00,000 பேர் சேர்ந்துள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது. கடந்த 2015ஆம் ஆண்டு மே மாதத்தில் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் அமைப்புசாரா தொழிலாளர்கள் உட்பட சமூகத்தின் அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையில் அமைந்துள்ளது. 18-40 வயதுக்குட்பட்ட வங்கி கணக்கோ அல்லது அஞ்சலக சேமிப்பு கணக்கோ வைத்திருப்பவர்கள் இந்த திட்டத்தில் சேர்ந்து பயன்பெறலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வந்தே மாதரம் பாடல் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: நட்பு நாடுகளின் வளர்ச்சி, உலகளாவிய திறன் மேம்பாடு, பொருளாதாரம், வர்த்தகம் மற்றும் தொழில்நுட்பத்தில் புதிய முயற்சிகள் ஆகியவற்றில் இந்தியா முக்கிய பங்காற்றி வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். சூரினாம் சென்றுள்ள டாக்டர் ஜெய்சங்கர் பராமரெபோவில் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து உரையாற்றிய அவர், நாட்டு நலனோடு ஒட்டுமொத்த உலகிற்காகவும் சிந்திக்கும் நாடுதான் நம்பிக்கை மிக்க நட்பு நாடு என்று குறிப்பிட்டார். சூரினாம் வளர்ச்சிப் பாதையில் முன்னோக்கிச் செல்ல இந்தியா ஆதரவு அளித்து வருவதாகவும் அவர் கூறினார். சூரினாம் வளர்ச்சியின் புதிய அத்தியாயத்தை தொடங்குவதற்கு இந்தியா துணை நிற்கும் என்று அவர் கூறினார். முன்னதாக சூரினாமின் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மெர்வின் பொவுவாவை சந்தித்து அவர் பேசினார். உலக செஞ்சிலுவை சங்கத்தின் பல்வேறு அமைப்புகள் மனித சமுதாயத்திற்கு அர்ப்பணிப்பு உணர்வோடு பாடுபட்டு வருவதாக தமிழ்நாடு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். உலக செஞ்சிலுவை சங்க தினத்தையொட்டி அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பேரிடர் மற்றும் போர்

0: சூழல் காலங்களில் இடர்பாடுகளிலிருந்து மக்களை மீட்க மனித நேயத்தோடு இந்த அமைப்புகள் செயல்பட்டு வருவதாக கூறியுள்ளார். சமூகத்தின் மீது மிகுந்த அக்கறை கொண்ட இந்த அமைப்பை பாதுகாக்க இந்நாளில் உறுதியேற்போம் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் கடந்து செல்லும் அமெரிக்க போர் கப்பல்கள் மீது ஈரான் மீண்டும் தாக்குதல் நடத்தினால் கடுமையான பதிலடி தரப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஹோர்முஸ் நீரிணை வழியாக அமெரிக்காவின் 3 போர் கப்பல்கள் பாதுகாப்பாக சென்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த போர் கப்பல்கள் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை அமெரிக்க படையினர் வானிலேயே முறியடித்ததாக அவர் கூறியுள்ளார். திரு டொனால்டு டிரம்ப் வெளியிட்டுள்ள மற்றொரு பதிவில், ஈரான் அணு ஆயுதங்கள் கொள்முதல் செய்வதை தடுக்கும் வகையில் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய யூனியன் நாடுகள் தீவிரமாக கண்காணித்து வருவதாக கூறியுள்ளார். இது தொடர்பாக ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் திருமதி ஊர்சுலா ஒன்டர் லேயனுடன் மேற்காசிய சூழ்நிலை குறித்து தாம் பேசியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈரான் வேறு எந்த நாட்டிடம் இருந்தும் அணு ஆயுதங்களை கொள்முதல் செய்வது முற்றிலும் தடுக்கப்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்து தீவிர கண்காணிப்பும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த உரையாடலை ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் திருமதி ஊர்சுலாவும் உறுதி செய்துள்ளார். அமெரிக்க போர்க்கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதை அடுத்து அந்நாட்டின் ராணுவ தளவாடங்கள் மீது அமெரிக்கா தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. இதனிடையே ஈரான் எண்ணெய் கப்பல் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடியாக ஈரான் தாக்குதல் நடத்தியதாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது. கடந்த மாதத்திலிருந்து அமெரிக்கா ஈரான் இடையே சண்டை நிறுத்தம் அமலில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரார்த்தனா தோம்ப்ரே அமெரிக்காவின் ஜெய்டா டேனியல் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 6-4 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் அயனா அக்லி எரின் கயட்டோனா இணையை வென்றது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் தில்லி அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. தில்லியில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் தில்லி அணி ஒடிசா அணியை எதிர்கொள்கிறது. தில்லியில் இப்போட்டி 5:00 தொடங்குகிறது. தமிழகத்தின் நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற மாநில அளவிலான கபடி போட்டியில் கரூர் முதலிடத்தையும் சேலம் 2வது இடத்தையும் கோவை 3வது இடத்தையும் பிடித்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக அனைத்து கட்சிகளும் தீவிர ஆலோசனை மேற்கொண்டுள்ளன. தமிழகத்தில் இன்று வெளியான +2 தேர்வு முடிவுகளில் இவ்வாண்டும் மாணவிகளே அதிக அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். நட்பு நாடுகளின் வளர்ச்சி மற்றும் உலகளாவிய திறன் மேம்பாட்டில் இந்தியா முக்கிய பங்காற்றுகிறது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் கடந்து செல்லும் அமெரிக்க போர் கப்பல்கள் மீது ஈரான் மீண்டும் தாக்குதல் நடத்தினால் கடுமையான பதிலடி தரப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். அமெரிக்க சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரார்த்தனா தோம்ப்ரே அமெரிக்காவின் ஜெய்டா டேனியல் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை நேரம் 12:50.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள்.
3: ஏழைகளும் அபலைகளுமான பெண்களை வைத்துக்கொண்டு ஒழுங்கீனமாக வாழ விரும்பும் ஆண்களுடைய ஒத்துழைப்புடன் யாரோ வியாபாரம் செய்தால் அதற்கு அந்த அபலை பெண்கள் மட்டுமா குற்றவாளிகள்? வாடிக்கையாளரும் வாடிக்கை இல்லாதவரும் உற்சாகம் நல்கித்தானே பெண்கள் சீரழிந்திருக்கிறார்கள். அந்த குட்டையிலிருந்து மீட்டு வந்து இங்கே எந்த எதிர்கால வன்மையை காட்டி இந்த குட்டைக்குள் இவர்களை வைத்திருக்கிறார்கள்? நல்ல வளமும் அழகுமுடைய பெண் ஒருத்தி மனம் விரும்பி காதல் கொண்டு ஒருவனை கைப்பிடித்திருந்தும் யானை விழுவதற்காக கருப்பங்கழிகளை நட்டு வைத்த பள்ளத்தைப் போல் அந்த திருமண உறவு முறிந்து போவது நிகழ்கிறது. ஏற்கனவே தூய்மை இல்லாத ஒருத்தியை எவன் வந்து கைப்பிடித்து உயரத்தூக்கி நல்வாழ்வு கொடுக்கப் போகிறான்? அன்றி இவர்கள் தராசு தட்டை ஈடு

செய்ய தங்கள் தங்கள் பங்குக்கு 10,000 15,000 கட்டி கொடுத்து இந்த அபலை பெண்களுக்கு வாழ்வை வாங்கி கொடுக்கப் போகிறார்களா? அக்காவின் சுடு சொற்கள் இப்போது நிலாவில் ஒளிர்ந்த சொற்களாக தோன்றுகின்றன. அம்மா என்ற ஒருத்தியின் நிலையில் அவள்தான் பால் புகட்டி பாராட்டி சீராட்டி வளர்த்திருக்கிறாள். அந்த அக்கா அன்று வந்திருக்கவில்லை. அத்தனை நாட்கள் சென்ற பின்பு கருவிற்றிருந்தது உண்மையானால் அக்காவுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்குமே. குழந்தை விடுதியில் தொட்டில் தொட்டிலாக இருக்கும் குழந்தைகளை கண்டாலே அவளுக்கு வெறுப்பு.

அமலும் குண்டு குழிகளைக் கண்டு சோராமலும் நிதானமாக ஒரே குறியாக அவள் நடக்கத்தான் வேண்டும். கல்வி கற்க வேண்டும், கல்லூரியில் படிக்க வேண்டும் என்ற தன்னுடைய லட்சியம் எங்கிருந்து பிறந்தது என்று தன்னையே ஆராய்ந்து கொள்கையில் சுயநம்பிக்கையுடன் தன் கால்களை ஊன்றியே எழும்பி பிழைக்க வேண்டும் என்ற ஆதாரத்திலிருந்து மட்டும் அது பிறக்கவில்லை என்று தெளிகிறாள். கண்ணபிரானின் வீட்டில் அடி வைத்து அந்த பத்திரிகை குவியல்களையும் அவர்கள் பேச்சையும் குழந்தையின் மழலை ஈராக அவர்கள் தெளித்த கருத்துக்களையும் அவள் கண்டு கேட்டு உணர்ந்த பிறகுதான் அவளுக்கு உண்மை தெளியும் ஆர்வம் வளர்ந்தது. பர்வதம் பிரசவித்து குழந்தை இறந்துவிட்டது. அவள் அதற்கு பிறகு ஒரு மாசமே அங்கிருந்தாள். அவளுடைய ஒன்றுவிட்ட அத்தை என்று ஒரு அம்மாள் அவளை அழைத்து சென்று விட்டாள். அவள் சென்ற பிறகு அந்த அறையில் அவள் தனியாகவே படுத்திருக்கிறாள். முகம் எரிய கண்ணீர் விட்டவள் குளியலறை பக்கம் இருட்டிலே சென்று முகத்தை கழுவிக்கொண்டு படுக்க வரும்போது தன் தலையணையில் யாரோ படுத்திருப்பது கண்டு திடுக்கிட்டார்போல் விழிக்கிறாள். படுத்திருப்பவள் யாரோ? யாரடி என் படுக்கையில் படுத்திருக்கிறாய் என்று அதட்ட அஞ்சி நிற்கிறாள். எவ்வளோ வேண்டுமென்று செய்த செயல் இது. எனவே தனக்கு ஒரு போர்வையும் தலையணையும் வேறு எடுத்துக்கொண்டு வந்து படுக்கலாம் என்று எண்ணி மைத்ரேயி கூடத்துக்கு வருகிறாள். யார் அங்கே வந்து படுத்திருக்கிறாளோ அவளுடைய போர்வை தலையணை இருக்குமே. அவள் அரிக்கேன் விளக்கை எடுத்துக்கொண்டு பார்க்கையில் யார் கையிலோ கால் பட்டு விடுகிறது. மீனாட்சி, பாதி ராத்திரியில் என்னடி தேடுற? ஒன்றுமில்ல, ஒரு தலையணை போர்வை என் படுக்கையில் யாரோ வந்து படுத்திருக்கிறா. அவள் மறுமொழி எதுவும் கூறவில்லை. திரும்பி படிக்கிறாள். தலையணை போர்வை எதுவும் கிடைக்கவில்லை. மார்கழி மாதமாதலால் சில் என்று இருக்கின்றது. ராசம்மா சமையற்கட்டு வாய்ப்படிக்கு நேராக குரட்டை விட்டு தூங்குகிறாள். மைத்ரேயி அறைக்கு வந்து மெல்ல அந்த தலையணையும் ஒரு புறம் இழுத்துக்கொண்டு நெருங்கி படுக்க முயல்கிறாள். அவள் அப்படி இழுக்கும் முன்பு விருட்டென்று எழுந்து உட்காரும் பங்கஜம் நாவில் நரம்பின்றி வசைப்பாடுகிறாள். மைத்ரேயி வாயடைத்து போகிறாள். என்ன பங்கஜா, தூக்க கலக்கமா? ரொம்ப பேசாதே, என் படுக்கையில் வந்து படுத்துட்டு பேசுற. மூடிடி வாய, கேடு கட்டவளே. உன் யோகியதை தெரியாதா எங்களுக்கு? யாரடி தூக்கத்தில் பேசுறவ? தூக்கமாம் என்று கீழ்த்தரமான சொற்களை கொட்டுகிறாள் பங்கஜம். மைத்ரேயி அத்தகைய சொற்களை அதற்கு முன்பு கேட்டதில்லை. இனிமையாக குரல் எடுத்து பாடும் பங்கஜமா இப்படி வெறிகொண்டு வசைப்பாடுகிறாள்? ராசம்மா எழுந்து வருகிறாள். இந்த ரகளையில் என்ன ஆச்சு இப்பா? மைத்ரேயி வாய் திறக்கும் முன்பு பங்கஜம் அழுக்குரலில் மைத்ரேயி அவளை அவள் படுக்கையிலிருந்து இங்கே இழுத்து வந்ததாக கூறும்போது அவள் அதிர்ந்து நிற்கிறாள். இல்லை ராசம்மா, நான் எதற்காக அப்படி செய்யப்போகிறேன் என்று உண்மையை கூறினாலும் அதை மறுத்து பொய்யை மெய்ப்போல் சாதித்து கொண்டு அழுக்குரலில் ஊழையிடுகிறாள் பங்கஜம். பாதி ராவிலே சத்தம் போடாதே, இப்போ உன்னிடத்தில் போய் படு என்று சமாதானம் கூறி அவளை அனுப்பிவிட்டு ராசம்மா தன் படுக்கையை மைத்ரேயியிடம் கொண்டு வந்து போட்டுக்கொள்கிறாள். அன்றிரவு முழுவதும் மைத்ரேயி உறங்காமல் தன் தலைவிதியை நொந்து கண்ணீர் வடிக்கிறாள். விடுமுறை முழுவதும் பகலில் கண்காட்சி ஸ்டாலும் இரவில் மட்டுமே விடுதியுமாக பொழுது செல்கிறது. அவள் யாருடனும் பேசுவதில்லை. கண்காட்சியில் அனுசுயாவோ புவனாவோ பொறுப்பை பகிர்ந்து கொள்ள வரும்போது கூட தேவைக்கு அதிகமாக அவள் பேசுவதில்லை. இரவில் ராசமாலை அவள் அருகில் படுத்துக்கொள்கிறாள். இறுதி ஆண்டு தேர்வை எண்ணி அவள் அநேகமாக எப்போதும் படித்து கொண்டே இருக்கிறாள். வேறு எந்த நடவடிக்கையை குறித்தும் அவளுடைய பிரஜை கூர்மையாக செயல்படவில்லை. எனவே பெண்கள் தன்னை பற்றி என்ன பேசினார்கள், என்ன பேசிக்கொள்கிறார்கள் என்பதையே அவள் அறியவில்லை. அடுத்து செயற்குழு மாடியில் கூடும் முன்பு சில உறுப்பினர்களிடம் அந்த பெண்கள் கூட்டமாக சென்று பேச்செழாமல் ஒதுங்கி நாணி நின்று சாகசம் செய்ததையும் பிறகு எழுத்து மூலமாக தங்கள் குறைகளை தெரிவித்ததையும் அவள் அறியாள். அன்று மாலை அவள் பள்ளியிலிருந்து திரும்பும் நேரத்தில் அலுவலக அறையில் லோகாவும் டாக்டர் மித்ராவும் இருக்க காண்கிறாள். டாக்டர் மித்ரா இந்த இல்லத்தின் மருத்துவர். குழந்தைகளை பார்க்க நாள்தோறும் வருவதுண்டு. வயது முதிர்ந்த அந்த அம்மாள் மிக அன்பாக பேசுவார். அவருடைய சிரிப்பே அமுதம் தோய்ந்தார்போல் இருக்கும். லோகா அவளை கண்டதும் அழைக்கிறாள். ஸ்கூல் பஸ் இவ்வளவு சுருக்காக வருகிறதா என்ன? இல்லை மேடம், எனக்கு கிளாஸ் இல்லை, ஸ்டடி லீவு தான் இப்போ. நான் அங்கே உள்ள ஹாஸ்டல் பெண்ணுடன் சேர்ந்து படிக்கப் போனேன், அதனால் வந்துவிட்டேன். இன்னைக்கு எனக்கு ராத்திரி கிச்சன் டியூட்டி. தனியாகவா வருகிறாய்?
நான் நடந்துதான் வரேன் மேடம்.

0: லோகா அவளை ஏற இறங்க பார்க்கிறாள். நீ தனியாக வருவதும் போவதும் சரியில்லை, காத்திருந்து பஸ் வரும்போது தான் திரும்ப வேணும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசித்தவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். இதன் தொடர்ச்சியினை நாளை கேட்கலாம் நேயர்களே.
2: சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு கூடுதலாக 100 ரூபாயும், வைரம் மற்றும் அன்கட் வைரங்களின் மதிப்பின் மீது 12.5% குறைவு என எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும்.
3: அனைவரும் வருக. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், இம்பீரியல் ரோட், ஆப்போசிட் டு பாரத் பெட்ரோல் பங்க், திருப்பாப்புலியூர், கடலூர்.
4: நேரம் 1 மணி.
5: வெல்கம் டு மகளிர் நேரம் நிகழ்ச்சி. நம்ம மகளிர் நேரம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துறை சார்ந்த பெண்மணிகள் அவங்களுடைய அனுபவங்களையும் கருத்துக்களையும் நம்மளோட பகிர்ந்துகிட்டு வராங்க. அந்த வகையில இன்னைக்கு முனைவர் வாசிகர் ராஜாராம் அவங்களோட தாங்க பேச போறோம். பேசிடலாமா? வணக்கம்மா.
6: நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம்.
5: அம்மா, உங்களை பத்தி ஒரு சிறு அறிமுகத்தோட இந்த நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணலாமே.
6: செய்யலாமே. நான் முனைவர் வாசிகர் ராஜாராமன். புதுச்சேரியில் பிறந்து, புதுச்சேரியில் வளர்ந்து, புதுச்சேரியில் கல்வி கற்று, புதுச்சேரியில் பணிபுரிந்து, திருமணமும் புதுச்சேரியில் செய்து கொண்ட புதுச்சேரியினுடைய பெண்மணி என்பதில் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கின்றேன். ஏறக்குறைய கல்வி பணி என்பது எனக்கு 34 ஆண்டுகள். அதன் பிறகு கலைப்பண்பாட்டு துறையின் ஒரு தனி அதிகாரியாக இப்பொழுது பணிபுரிந்து கொண்டிருக்கின்றேன். 34 ஆண்டுகளில் நான் கல்லூரி பேராசிரியராக இருந்த பொழுது கிடைத்த அனுபவங்களை விட இப்பொழுது கலைப்பண்பாட்டு துறையில் இணைந்த பிறகு கிடைத்திருக்கின்ற தமிழ் சார்ந்த அனுபவங்கள் என்பது மிக மிக அதிகமானதாகும். முதுகலையை தாகூர் கலை கல்லூரியிலும், அப்பொழுதெல்லாம் இங்கு புதுச்சேரி பல்கலைக்கழகம் வரவில்லை என்பதால் நான் ஆந்திரா திருவேங்கடான் பல்கலைக்கழகத்தில் இளமுனைவர் பட்டத்தை முடித்தேன். அதன் பிறகு இங்கு புதுச்சேரி பல்கலைக்கழகம் வந்த பிறகு என்னுடைய முனைவர் பட்டத்தை முடித்தேன். 1736 முதல் 1761 வரை ஆனந்தரங்க நாட்குறிப்பில் மண்டி கிடக்கின்ற வரலாற்று தரவுகள், கலை இலக்கிய பண்பாடு கலாச்சாரங்கள் மற்றும் அன்றைய சூழ்நிலையில் மக்களுடைய நடை உடை பாவனை அனைத்தையும் ஒருங்கே தன்னகத்தை கொண்ட அந்த ஆனந்தரங்க பிள்ளை நாட்குறிப்பில் முனைவர் பட்டம் பெற்றவள் என்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஏறக்குறைய ஆனந்தரங்க பிள்ளை நாட்குறிப்பில் 8க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளேன் என்பதிலும் என்னுடைய மகிழ்ச்சி இரட்டிப்பு ஆகிறது. அது தவிர்த்து ஏறக்குறைய இதர நூல்கள் என்பது 4-5க்கு மேல் வெளிவந்துள்ளன. புதுச்சேரியில் முதன் முதலில் பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்ட ஆய்வு பெற்ற முதல் பெண்மணி என்ற பெருமையும் என்னை சாரும். அதேபோல் கலை பண்பாட்டு துறையில் வழங்கப்படுகின்ற மிக உயரிய விருதையும் முதன் முதலில் பெற்ற பெண்மணி என்ற பெருமையும் என்னை சாரும். ஏறக்குறைய இந்த புதுச்சேரியில் இருக்கின்ற தமிழ் அறிஞர்கள் பெரும்பான்மையானவர்களை நான் அறிந்தவர் என்ற வகையில் புதுச்சேரியினுடைய தமிழ் எதனை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது, இங்கு இருக்கின்ற இலக்கிய அமைப்புகள் எதனை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன என்பனவற்றையெல்லாம் நன்கு அறிந்திருக்கின்றேன். காரணம், என்னுடைய இளம் முனைவர் பட்டம் என்பது ஏறக்குறைய 14க்கு மேற்பட்ட விருதுகளை பெற்றிருக்கின்றேன் என்பதை இங்கு மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய சூழ்நிலையில் கழங்காடுதல் என்பது பெண்களுக்கு, இன்றைய இளம் வயது பெண்களுக்கு தெரியாத ஒன்றாகும். அதில் பாடப்படுகின்ற பாடல்களை அடிப்படையாக வைத்து சமூகத்திற்கு அந்த பாடல்கள் என்ன கருத்துக்களை சொல்ல வருகின்றன என்பது குறித்தும் என்னுடைய நூல் பேசியிருக்கின்றது. இன்றைய சூழ்நிலையை பொறுத்தவரையில் கலைப்பண்பாட்டு துறையின் சார்பில் எண்ணற்ற கருத்தரங்குகள், மாநாடுகள் போன்றவை நடத்தி கொண்டிருக்கின்றேன். அதில் மிக சிறந்த

0: மாநாடாக நான் கருதுவது சித்தர்கள் இலக்கிய மாநாடாகும். 65களுக்கும் மேற்பட்ட சித்தர்கள் வாழ்ந்த பூமி புதுச்சேரி என்பதால் ஒருங்கிணைந்த ஒரு சித்தர் மாநாட்டை இங்கு நடத்த வேண்டும் என்று மிக நீண்ட நாட்களாக திட்டமிட்டிருந்தது. கடந்த ஆகஸ்ட் மாதம் அதனை நிறைவேற்றினேன். மிக சிறப்பாக அமைந்த அந்த மாநாடு என்னுடைய தமிழ் வளர்ச்சியில் ஒரு மைல்கல்லாக அமைந்தது என்றே சொல்ல வேண்டும். மற்றும் கல்லூரி மாணவ மாணவர்கள் மிக தெளிவாகவும் சிறப்பாகவும் தமிழை படித்தல் வேண்டும், உச்சரித்தல் வேண்டும் என்ற நோக்கில் தொலைக்காட்சிக்கு செய்தி வாசிக்கும் போட்டி என்று ஒரு நிகழ்ச்சியை நடத்தினேன். அந்த போட்டியில் ஏறக்குறைய புதுச்சேரியை சார்ந்த அனைத்து கல்லூரி மாணவர் மாணவியலும் கலந்து கொண்டு பங்கு பெற்றனர் என்பதும் ஒரு மிக மகிழ்ச்சியான செய்தி. இன்றைய சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் தமிழ் என்ற வளர்ச்சியை நோக்கி நாம் போக வேண்டுமென்றால் அதனை மாணவர்களிடம்தான் கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கில் பள்ளி மாணவர்களுக்கும் இலக்கிய வகுப்புகள், இலக்கண வகுப்புகள் போன்றவற்றை இன்றும் நடத்தி கொண்டிருக்கின்றேன் என்பதை பெருமையுடன் கூறிக்கொள்கின்றேன்.
1: ரொம்ப அழகா தன்னை பத்தின அறிமுகத்தை கொடுத்த நம்ம படைப்பாளரோடு இன்னும் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இணைந்திருங்கள் நம்ம நிகழ்ச்சியோடு.

0: நைனோ உரங்களின் மகிமை ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ மக்களே. நம்ம நிகழ்ச்சியில வாசுகி ராஜாராம் அவர்களோட தாங்க பேசிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய விஷயங்கள் பேசிடலாமா? வாங்க. எந்த ஒரு நொடி உங்களுக்கு எழுத்துலகத்தில் கால் பதிக்கணும், தொடர்ந்து பயணம் பண்ணும் அப்படிங்கிற ஒரு உணர்வை ஏற்படுத்துச்சு?
2: அதாவது மிக பிரம்மாண்டமான ஒரு குடும்பத்தில் பிறந்தவள் இல்லை நான். சாதாரணமான ஒரு குடும்பத்தில் பிறந்து என்னுடைய பள்ளி படிப்பை முடித்து அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற சூழ்நிலையில் சிந்தித்து கொண்டிருந்த போதுதான் இங்கு புதுச்சேரியில் பாரதிதாசன் மகளிர் கல்லூரி து. அதில் பாடத்திட்டங்கள் என்போது நான்கே நான்கு பாடத்திட்டங்கள் தான் இருந்தன. அதனால் சிறப்பானதொரு கல்வியை கற்க வேண்டும் என்ற நிலை எண்ணிய பொழுதும் தமிழ் படித்தால் முன்னேறிவிடலாம் என்ற ஒரு எண்ணம் மனசுல் தோன்றியது. என்னுடைய இளங்கலை தமிழை முடித்த பிறகு முதுகலைக்கு தாகூர்கலை கல்லூரிக்கு சென்ற பின் அந்த நிலையிலேயே இளமுனைவர் பட்டத்தை செய்ய வேண்டும், முனைவர் பட்டத்தை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அடி மனதில் ஆழ பதிந்திருந்த காரணத்தினால் நான் ஆந்திரா திருவேங்கடவன் பல்கலைக்கழகத்தில் என்னுடைய இளமுனைவர் பட்டத்தை மேற்கொண்டேன். அந்த பட்டத்தை மேற்கொண்ட பொழுது இங்கிருந்த மிக சிறந்த ஆளுமைகளாக இருந்த புதுச்சேரி படைப்பாளர்கள் சிலரை சந்தித்த பொழுது நாமும் இவர்களைப் போல் சிறந்த ஒரு ஆளுமையாக புதுச்சேரியில் திகழ வேண்டும் என்ற அந்த எண்ணம் தான் என்னை மேலும் தமிழை நோக்கி அடியெடுத்து வைக்க செய்தது.
1: ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தன்னுடைய எழுத்து பயணம் எப்படி ஆரம்பிச்சது அப்படிங்கறத பகிர்ந்துகிட்டாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க.

0: அடுத்த ஷோ மக்களே, நம்ம நிகழ்ச்சியில வாசிக்கி ராஜாராம் அவர்களோட தாங்க பேசிட்டு இருக்கோம். பேசலாம் வாங்க. உங்களை ஒரு எழுத்தாளரா உருவாக்கிய ஒரு முக்கிய தருணம் அப்படின்னா எந்த தருணத்தை நீங்க பகிர்ந்துக்குவீங்க?
1: புதுச்சேரி இலக்கியங்கள், புதுச்சேரி இலக்கிய அமைப்புகள் என்னை முதல் முதலாக எழுத்தாளர் என்று அறிமுகம் செய்தது. அதன் பிறகு ஆனந்தரங்க பிள்ளை நாட்குறிப்பில் நான் முனைவர் பட்டத்தை மேற்கொண்ட பொழுது புதுச்சேரியை சார்ந்து எண்ணற்ற நூல்களை எழுதினேன். ஆனந்தரங்க பிள்ளை நாட்குறிப்பை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டன. ஆனந்தரங்கர் நாட்குறிப்பில் கால் எடுத்து வைத்த பிறகு அனைத்து எழுத்துகளையும் அனைத்து மைய கருத்துகளையும் கொண்ட நூல்களை வெளிக்கொணர வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு ஏற்பட்டது. ஆனந்தரங்க பிள்ளை நாட்குறிப்பு என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது தமிழ், பிரெஞ்சு, போர்ச்சுகீசியம், கொச்சை தமிழ் போன்று அந்த கால சொற்களாகிய வயனம், ஒடுதி, வார்த்தைப்பாடு போன்ற பல சொற்கள் புரியாத சொற்களாக எனக்கு இருந்தன. இற்றை நாள் பாயெடுத்து ஓடி போனான் என்ற ஒரு சொட்டுடர் ஆனந்தரங்க பிள்ளை நாட்குறிப்பினுடைய முதல் சொட்டுடராக வந்தபொழுது பாயெடுத்து ஓடி போனானா அப்படி என்றால் என்ற எண்ணம் வந்தபோது இன்று கப்பல் புறப்பட்டு போயிற்று என்பதுதான் அதனுடைய அடிப்படையான பொருள் என்பதை உணர்ந்து கொண்டு மேலும் மேலும் அதிலிருந்து தோண்ட தோண்ட வருகின்ற தங்கம் போல் எனக்கு பல நூல்கள் எழுதுவதற்கான வாய்ப்புகள் வந்தன. ஆனந்தரங்க பிள்ளை நாட்குறிப்பு மட்டுமே அல்லாமல் நிறைய மற்றைய நூல்களையும் நான் எழுதியுள்ளேன். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது ஒரு நூல் ஏறக்குறைய என்னுடைய வாழ்க்கை பாதையை அடியொற்றி எழுதப்பட்டதாகும். என் அன்னை இருந்து என் வரையிலுள்ளான அனுபவங்களை அடிப்படையாக வைத்து நான் எழுதியுள்ளேன். ஒரு உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால், ஒரு சமுதாயத்தில் பெண்ணுக்கு எந்த விதமான இடர்பாடுகள் எல்லாம் ஏற்படுகின்றன, அது யாரால் எப்பொழுது எந்த சூழ்நிலையில் ஏற்படுகின்றன என்ற ஆராய்ச்சியை விடவும் உடன் பிறந்தவர்களால் ஏற்படுவதுதான் மிக அதிகம் என்பதை என்னுடைய அன்னையரின் வாழ்க்கையிலிருந்து நான் தெள்ள தெளிவாக கற்றுக்கொண்ட காரணத்தினால்தான் அந்த நூலை என் அன்னையை மையப்படுத்தி எழுதியிருக்கின்றேன். அதில் அவர்கள் சகோதரர்களிடம் அவர்கள் பட்ட இன்னல்கள் என் கண்முன்னே இன்றும் நின்று நிலவுகின்றன என்பதை இங்கு நான் வருத்தத்துடனே பதிவு செய்கின்றேன். புதுச்சேரியை மாநிலத்தில் ஒரு பகுதியாக இன்று விளங்குகின்ற, பொதுவாக சொல்ல வேண்டுமென்று

0: என்றால் இந்திரா காந்தி சிலை இருக்கின்ற அந்த பகுதி என்று சொல்லலாம். அங்கு நிலவிய சூழல், அங்கு நிலவிய மக்களுடைய எண்ணங்கள், அங்கு நிலவிய மக்களுடைய மனப்போக்குதான் இந்த நூலை நான் எழுதுவதற்கு அடிப்படை காரணமாக அமைந்தது. இன்னும் இதில் தொடர்ந்து இது போன்ற நிகழ்வுகளை அடிப்படையாக வைத்து எழுத வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். அதேபோல் நான் முனைவர் பட்டத்தை புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் மேற்கொண்ட பொழுது என் அன்னைக்கு ஏற்பட்ட அனுபவங்களை ஒரு நூலாகவும், எனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை மற்றொரு நூலாகவும் எழுதும்போது அது மிக நீண்ட நெடிய ஒரு வரலாறு போல் அமையும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. இந்த அனுபவங்கள் தான் நான் எழுத்தாளராக இந்த தமிழ் உலகில் அடியெடுத்து வைக்க அடிப்படை காரணங்களாக அமைந்தன.
1: ரொம்ப அழகா ஒரு எழுத்தாளரா உருவாக எதெல்லாம் காரணமா அமைஞ்சது அப்படிங்கறத அழகா பகிர்ந்துகிட்டாங்க நம்ம படைப்பாளர். இன்னும் பேசலாம் மக்களே, வாங்க.
2: ₹100 வைரம் மற்றும் அன்கட் வைரங்களின் மதிப்பின் மீது 12.5% குறைவு என எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும்.
3: அனைவரும் வருக. GRT Jewelers, Imperial Road, opposite to Bharat Petrol Bank, திருப்பாப்புலியூர், கடலூர்.

0: குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு கூடுதலாக 100 ரூபாயும் வைரம் மற்றும் அன்கட் வைரங்களின் மதிப்பின் மீது 12.5% குறைவு என எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும்.
1: அனைவரும் வருக. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், இம்பீரியல் ரோட், ஆப்போசிட் டு பாரத் பெட்ரோல் பங்க், திருப்பாப்புலியூர், கடலூர்.
2: ஒரு படைப்பாளனா மாறணும் அப்படின்னா முதல்ல படிப்பாளனா இருக்கணும் இல்லையா? சோ அந்த வகையில ஒரு எழுத்தாளரா நீங்க நிறைய நூல்களை படிச்சிருப்பீங்க. உங்களின் மனம் கவர்ந்த படைப்பாளர்கள் பற்றியும் அவங்க படைப்பு பத்தி உங்க பார்வை எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம நேயர்களோட பகிர்ந்துக்கலாமே.
3: நிச்சயமாக என்னுடைய மனம் கவர்ந்த மிக சிறந்த ஒரு எழுத்தாளர் என்றால் அவர் பிரபஞ்சன் அவர்கள். எனக்கு பிடித்தமான எழுத்தாளர். காரணம், அவருடைய வானம் வசப்படும் ஆனந்தரங்க பிள்ளை நாட்குறிப்பை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட நூலாகும். அது தவிர்த்து பெண்கள் என்றால் குனிந்த தலை நிமிராமல் சென்று முட்டிக்கொள்ள வேண்டும் என்ற மனப்போக்கிலிருந்து மாறுபட்டு பெண்கள் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற சிந்தனையை என்னுள் வளர்த்தவர்களுள் அவரும் ஒருவர். பெண்ணுக்கு ஏற்படுகின்ற அநீதிகளை மிக அழகாக, மிக துல்லியமாக இந்த சமூக சிந்தனையோடு எழுதி சென்றவர் என்றால் அதில் முதன்மையானவர் பிரபஞ்சன் என்றுதான் சொல்ல வேண்டும். எண்ணற்ற எழுத்தாளர்கள் பிடித்தமானவர்கள் என்றாலும் இங்கு நான் பிரபஞ்சனை மையப்படுத்தி சொல்வதற்கு காரணம், எந்த ஒரு சமுதாயத்தில் சீர்கேடான நிகழ்ச்சி நடந்தாலும் அதனை பற்றி மிக அழகாக துல்லியமாக விளக்கக்கூடியவர் அவர் என்பதில் இங்கு சொல்லிக் கொள்வதில் பெருமை அடைகின்றேன். மேலும் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தை சார்ந்த ஒரு மாணவருக்கு ஒரு இன்னல் ஏற்பட்ட பொழுது அதற்காக குரல் கொடுத்தவர்களில் அவர் முதன்மையானவர் என்பதாலும் அவரை குண நலன் கருதியும் அவருடைய எழுத்து கருதியும் மிகவும் பிடித்தமானவர் என்பதில் இங்கு நான் சொல்லிக் கொள்கின்றேன். பிரபஞ்சனுக்கு அடுத்து சொல்ல வேண்டும் என்றால் நிறைய கவிஞர்கள், பாரதியார், பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர், சுரதா என்று எண்ணற்ற கவிஞர்கள் இருக்கின்றார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையில் என்னை மிகவும் கவர்ந்தவர்கள். பாரதிதாசன் கோரிக்கையற்று கிடக்குதனே இங்கு வேரில் பழுத்தப்பலா என்று விதவை விவாகத்தை பற்றி மிக துல்லியமாக கூறியது போல, அச்சம் என்பது மடமையடா என்றும் பெண்கள் தலைநிமிர்ந்து நடக்க வேண்டும் என்று பல வகையில் தன்னுடைய மன கருத்துக்களை நூலாக வடித்த நம்முடைய பாரதியார் என்று இப்படி நிறைய கவிஞர்களை சொல்லிக்கொண்டு சொல்லலாம். கவிதை, கட்டுரை, புதினம் என்று எண்ணற்ற எழுத்தாளர்கள் இந்த பூமியில் மிக நிறைந்து கிடைக்கின்றார்கள். அவர்களில் பெரும்பாலானவர்கள், முக்கியமாக எனக்கு வரலாற்று இலக்கியங்கள் படிக்க மிகவும் பிடித்தமான ஒன்றாகும். ஏன்னா இளநிலை படிக்கின்ற பொழுதே கல்கி எழுதிய நூல்கள் எங்களுக்கு பாடப்பகுதியாக இருந்த பொழுது அதில் ஒரு மிகுந்த ஈடுபாடை ஏற்படுத்தியது. அதேபோல் மு. வரதராசனானவருடைய அந்த நடை என்பது மிக சிறப்பான ஒன்றாகும். அதுக்கடுத்து வாசுப மாணிக்கம் அவர்களுடைய தமிழ்காதல் என்பது படிக்கும் போதே மனதை கொலை கொள்ளக்கூடிய ஒன்றாக திகழ்வதாக இருக்கும். இப்படி நிறைய பெயரை எழுத்தாளர்களை சொல்லிக்கொண்டே போகலாம். என்னுடைய பேராசிரியராக இருந்த மாரா பூபதி அவர்கள் நிறைய இலக்கண நூல்களை எழுதியிருக்கின்றார். அதற்கடுத்து இலக்கணச்சுடர் திருமுருகன் அவர்கள் எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆசானாக திகழ்ந்து என்னை வழி நடத்தியவர். அவருடைய 100 சொல்வதெழுதுகள் என்ற அந்த நூல் எப்படியெல்லாம் பிழையின்றி

0: தமிழை எழுத வேண்டும், படிக்க வேண்டும், பேச வேண்டும் என்று மிக தெள்ளந்தெளிவாக அன்றைய மாணவர்களுக்கும் சொல்லித்தந்த நூலாகும். ஆனால் இன்றைய மாணவர்களிடம் நூலை பற்றி கேட்டோமானால் யாருக்குமே தெரியவில்லை. ஆக அழிந்து போன நூல்களில் ஆசான்களாக இருக்கின்ற அவர்களை இன்றும் நினைந்து அவர்களால் உருவானவர்களில் நானும் ஒருவள் என்பதில் பெருமை கொள்கின்றேன்.
1: ஒரு படைப்பாளனா இருக்கும் பொழுது படிப்பாளனா இருக்கணும் அப்படிங்கறத அழகா நிரூபிச்சிருக்காங்க நம்ம படைப்பாளர். இன்னும் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க.
2: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸை தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
3: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். ஜிஆர்டி பிரைட்ஸ் தி பிரைடல் ஜுவல்லரி கலெக்ஷன். இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். ஜிஆர்டி பிரைட்ஸ் ஃப்ரம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ். சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: அடுத்த ஷோ மக்களே, நம்ம நிகழ்ச்சியில வாசிக்கு ராஜாராம் அவர்களோட தாங்க பேசிட்டு இருக்கோம். பேசலாம் வாங்க. பிற படைப்பாளர்களை பத்தி மனம் திறந்து பேசி நீங்க உங்களின் முதல் படைப்பை பத்தி பகிர்ந்துக்காம இருந்தா எப்படி, பேசலாமா?
1: முதன் முதலில் என்னுடைய நூல் வெளிவந்தது ஏறக்குறைய புதுச்சேரியில் இருக்கின்ற 60 வயதுக்கு மேற்பட்ட தமிழ் எழுத்தாளர்களுடன் ஏறக்குறைய 22-23 வயதான எனக்கு ஏற்பட்ட அந்த அனுபவம் மிகவும் சிறப்பான ஒன்றாகும். ஒருவரை அப்பா என்றும் ஒருவரை தாத்தா என்றும் அழைத்து அவர்கள் வைத்திருந்த அமைப்புகளுடைய அனைத்து விளக்கங்களையும் கேட்கின்ற பொழுது ஒருவரும் ஒவ்வொரு விதமாக என்னை ஆட்கொண்டவர்கள் என்று சொல்லலாம். காரணம், ஒரு காலத்தில் இருந்த மாத்ரு கஃபே என்ற அந்த உரிமையாளர் தான் ஒட்டுமொத்த குயில் பத்திரிகையும் எனக்கு அளித்து உதவியவர். அந்த வீட்டிற்கு செல்லும் பொழுது காப்பியை கொடுத்துதான் என்னை வரவேற்பார்கள். சுப்பிரமணிய கவிதா மண்டலம் அப்படி என்று ஒரு அமைப்பு ஒரு காலத்தில் இருந்தது. அதனை வைத்து நடத்தியவர் எஸ் ஆர் பாலசுப்பிரமணியம். அவர் மிகவும் மென்மையாக அமர வைத்து கொண்டு தமிழ் எப்படியெல்லாம் வளர்ந்தது, தமிழ் இலக்கிய அமைப்புகள் எவ்வாறு செயல்படுகின்றன, உண்மையாக இலக்கிய அமைப்புகள் வைத்து தமிழுக்கு பங்காற்றுகின்றவர்கள் யார், அதனை பயன்படுத்திக் கொள்கின்றவர்கள் யார் என்றெல்லாம் விளக்கியவர். அதனால்தான் எனக்கு அப்பொழுதே ஒரு பேருண்டு. எப்போதும் வயதானவர்கள் மத்தியிலேயே இருக்கும் என்ற அந்த பேரு கூட எனக்கு அந்த காலத்தில் உண்டு. ஆனால் அதெல்லாம் நினைக்கின்ற பொழுது எப்படிப்பட்டவர்களையெல்லாம் நான் சந்தித்திருக்கின்றேன், அவர்களிடம் எப்படியெல்லாம் உரையாடி இருக்கின்றேன் என்று என்னுடைய அந்த நூல் இன்றும் பேசும் என்பதில், இன்றும் அந்த நினைவுகள் என்னுள் ஊறிக்கொண்டு உள்ளுணர்வாக இருக்கின்றன என்பதை மிகவும் மகிழ்ச்சியுடன் இங்கு நினைவு கூறுகின்றேன்.

0: என்னும் பெரிதாய் புதிய முகவரியில்.
1: ஆம், ஏப்ரல் 30 முதல் இம்பீரியல் ரோட் கடலூரில் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் பிரம்மாண்டமாய் ஆரம்பம். ஜிஆர்டியின் எண்ணற்ற கலெக்ஷன்களில் இருந்து விரும்பியதை தேர்ந்தெடுங்கள்.
0: சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு கூடுதலாக 100 ரூபாயும், வைரம் மற்றும் அன்கட் வைரங்களின் மதிப்பின் மீது 12.5% குறைவு என எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும்.
1: அனைவரும் வருக. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், இம்பீரியல் ரோட் ஆப்போசிட் டு பாரத் பெட்ரோல் பங்க், திருப்பாப்புலியூர், கடலூர்.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ மக்களே. நம்ம நிகழ்ச்சியில வாசகி ராஜாராம் அவர்களோடு தாங்க பேசிட்டு இருக்கோம், பேசலாம் வாங்க.
3: பாரதிதாசன் அவர்களுடைய மகனாரும் மிகவும் சிறந்த ஒருவராக என்னுடன் பழகியதில் மன்னர் மன்னன் அவர்களும் மிகவும் பரிச்சயமானவர். கேலி, கிண்டல், தமாஷ் இதெல்லாமே என்னிடம் அவருக்கு உண்டு, அவரிடம் எனக்கும் உண்டு. ஆக புதுச்சேரியை சார்ந்தவர் என்பதை விடவும் புதுச்சேரி மக்களுடன் ஏறக்குறைய 20-25 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் எழுத்தாளர்களுடன், தமிழ் அறிஞர்களுடன், தமிழ் ஆளுமைகளுடன் மிக சிறப்பாக நான் பணியாற்றியவள் என்பதை இங்கு நான் மிகவும் பெருமையாக கருதுகிறேன் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது என்னுடைய நூல் முதன் முதலாக வெளிவந்தது 2 நூல்கள் ஒன்றாக கொண்டு வந்தேன். 2 நூல்களுமே மிகப்பெரிய ஆளுமைகளாக இன்று திகழ்கின்ற அப்போதைய முதல்வர் அவர்களால் வெளியிடப்பட்டது. நிறைய வாழ்த்துக்கள், அது தொடர்பான நிறைய புகைப்படங்கள் இன்றும் என்னிடம் உண்டு. சில சமயங்களில் அதனை எடுத்து வைத்துக் கொண்டு பார்த்து சந்தோஷப்படுகின்ற அந்த மனநிலையும் எனக்கு உண்டு. ஏறக்குறைய அந்த நூலில் சில ஆளுமைகளுடைய தமிழ் வளர்ச்சியை பற்றி நான் எழுதவில்லை. அதனால் நான் பட்ட துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் எண்ணற்றன. நான் ஏதோ வேண்டுமென்றே அவர்களை தவிர்த்து விட்டேன் என்பது போன்றான குற்றச்சாட்டுகள் மிக அதிகமாக என் மீது எழுந்தன. இதுவும் கடந்து போகும் என்ற மனநிலையில் அவற்றையெல்லாம் எடுத்துக்கொண்டுதான் நான் சென்றேன் என்பதை இங்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன்.
2: ரொம்ப நகைச்சுவையா தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை அழகா பகிர்ந்துகிட்டாங்க நம்ம படைப்பாளர். சோ ஒரு படைப்பை ஒரு பெண் படைக்கும் பொழுது என்னென்ன தடங்கள்லாம் வருது அப்படிங்கறத அழகா ஹிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. படைப்பாளரோட பேசிட்டு இருந்ததுல காலம் போனதே தெரியலங்க. இன்னும் இவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இயக்கச்சக்கமா இருக்கு. அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரம் நம்ம நிகழ்ச்சியை மறக்காம கேளுங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிநேகிதி ஆர்ஜே பவானி.

0: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
1: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
0: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகாரளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

உங்கள் நீங்காத நினைவுகளின் ஜன்னல் கதவுகளை திறந்து வையுங்கள். தென்றலாய் நுழைய காத்திருக்கின்றன தேன் சொட்டும் என்றும் இனிய பழைய பாடல்கள். ஆப் நேயர்களே, இது உங்கள் அபிமான ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் என்றும் இனியவை. என்றும் இனியவையில் தொடர எடுக்கும் முதல் பாடல் சிவந்தவன் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா குரல்களில்.

சிகரத்தில் அழகிய ரயின் நதி ஓரத்தில் மாலைப்பொழுதின் சாரத்தில் மயங்கித் திரிவோம் பறவைகள் போல்.

இசை என்பது முடிவில்லாத ஒரு கடல். நாம் அதில் வெறும் துளிகளை மட்டுமே ரசித்துக் கொண்டிருக்கிறோம். உங்கள் வீட்டு வரவேற்பறையிலும் சமையலறையிலும் பயணங்களிலும் இந்த பாடல்கள் ஒரு உற்ற நண்பனைப் போல துணையாக இருக்கும். நாம் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில். இது என்றும் இனியவை. நேரம் 2:22.

கேட்ட பாடல் புதிய பறவை படத்திற்காக பி. சுஷீலா பாடியது. பாடல்கள் மாறலாம், இசை கருவிகள் மாறலாம், ஆனால் நாம் இசையை ரசிக்கும் அந்த தன்மை என்றுமே மாறுவதில்லை. பழையது என்பதில் இருக்கும் அந்த ஒரு தனி சுகம் வேறு எதிலும் கிடைப்பதில்லை. ஆம் நேயர்களே, இது என்றும் இனியவை. நேரம் 2:26:43.

என்றும் இனியவையில் ஒழித்த அந்த பாடல் பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுஷிலா பாடியது பாத காணிக்கை படத்திற்காக. மொட்டுத்தான் கன்னி சிட்டுத்தான், முத்துத்தான் உடல் பட்டுத்தான், என்று தொட்டுத்தான் கையில் இணைத்தான், வளைத்தான் பிடித்தான் அணைத்தான் என்று கவிஞரின் வரிகளெல்லாம் அத்தானை தொட்டுத்தான் முடிகின்றது. மென்மை தவழ அக்காடியன், வயலின் ஹார்மோனியம், சரோடு இழைய தாளஜதி இல்லாமல் இத்தனை அத்தான்களின் திறனை நம் இசை தேவதை சுசீலா இசை தென்றலாக பொழிய இசை கோர்வை தந்த மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி. அத்தான் அது பெண்மைக்கு இனிக்கும் சொல் போலும், கேட்டு ரசிப்போமா என்றும் இனியவையில் படப்பாடல் பாவ மன்னிப்பு படத்திற்காக. நிலையத்தில் நேரம் 2:30.

இதுவரை நாம் கேட்டு இணைந்திருந்தோம் என்றும் இனியவையில். நிலையத்தில் நேரம் 2:34:37. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 2:35, 15 நொடி. ஆகாஷ்வாணி சேர்ந்திசை பாடல் பயிற்சி. அஸ்ஸாமிய மொழி பாடலை கற்றுக்கொள்ளவிருக்கிறோம். இயற்றியவர் சதீஷ் தர், இசையமைத்தவர் வினய் சந்திர மௌத்கல்யா அவர்கள்.
1: வணக்கம் குழந்தைகளே, இன்னைக்கு நாம ஒரு அஸ்ஸாமிய மொழி பாடலை கத்துக்க போறோம். இந்த பாட்டை எழுதினவர் சதீஷ் தர். இந்த பாட்டுக்கு இசை வினய் சந்திர மௌத்கல்யா. நாட்டின் பெருமையை பத்தியும் இந்த மண்ணோட பெருமை பத்தியும் அழகா எடுத்து சொல்லுது இந்த பாட்டோட வரிகள். சரி, பாட்டோட பல்லவிய முதல்ல எழுதிக்கோங்க.
2: ஏய் மாதிரே, ஏய் மாதிரே, மோரோ மோதே, மாதி கே சுமிலோ, மாதி கே சுமிலோ, ஏய் மாதி தே ஏய் மாதி தே ஜீபன், ஏய் மாதி தே ஜீபன் சோபி. தோ ஜீபன் சோபி ஆக்கி ஆக்கி.
1: இது ரெண்டு முறை வரும்.
2: ஆக்கி ஆக்கி மோசிலோ.
1: இப்ப முதல் சரணத்தை எழுதிக்கலாமா?
2: தூர் ஆகாஹார், ஆகாஹார், தூர் ஆகாஹார், ரோஹன் கியோனு, லாகே லாகே, ஹாகோர் தொலிர், ஹாகோர் ஹாகோர், ஹாகோர் தொலிர், ஹாகோர் தொலிர், மானிக் கியோ, மானிக் கியோ, நூ மானிக் கியோ, நூ லாகே லாகே,
3: லாகே லாகே,
2: ஆஹா ஆஹா,

0: Matir bukut.
1: Matir bukut.
0: Monor. Maloti. Butolo.
1: Butolo.
0: Monor maloti butolo. ஏய் மாதிரே மோரோ மோதே.
2: எழுதிட்டீங்களா? இப்ப ரெண்டாவது சரணம்.
0: மோனோர்
1: மோனோர்
0: கோரோனி ரே
1: கோரோனி ரே.
0: ஹூரோர் ஹூரோர் பாபோரி ரே
1: பாபோரி ரே.
0: பாபோரி ரே ஆசி Hukumar
1: Hukumar
0: Thapo
1: Thapo
0: Nahuzuwa
1: Nahuzuwa.
0: Hukumar Thapo Nahuzuwa. Hundor
1: Hundor
0: Hudinor
1: Hudinor
0: Hudinor Notun
1: Notun
0: Dristi
1: Dristi
0: Dristi Kono
1: Kono
0: Nahua
1: Nahua.
2: சரி, பாட்ட கத்துக்க ஆரம்பிக்கலாம்.

0: நல்லது குழந்தைங்களே, ரொம்ப அழகா ஸ்ரத்தையோட கத்துக்கிட்டீங்க. இதே மாதிரி நல்லா பாடி பாருங்க. மீண்டும் சந்திப்போமா? வணக்கம் குழந்தைகளே.
1: சேர்ந்திசை பாடல் பயிற்சி கேட்டீர்கள். அசாமிய மொழி பாடலை கற்றுக்கொண்டோம். இயற்றியவர் சதீஷ் தர், இசை வினய் சந்திர மௌத்கல்யா அவர்கள்.

0: உங்கள் மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்கும்

0: மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
1: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
0: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
1: 9499933239 8667672292
0: மின்னஞ்சல் முகவரி
1: ஸ்பெஷல் ஸ்கூல் நிர்வாகம் @gmail.com

0: கிருமிகளை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55, ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் சில இடங்களில் மிதமானது முதல் பலத்த மழை பெய்துள்ளது. காரைக்காலில் மிக லேசான மழை பதிவானது. புதுச்சேரியில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். கரூர் மாவட்டம் குளித்தலையில் 14 சென்டிமீட்டர், ராமநாதபுரம் மாவட்டம் ஆரஸ்மங்கலத்தில் 9 சென்டிமீட்டர், சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி, சிவகங்கை, வீரகனூர் ஆகிய இடங்களில் 8 சென்டிமீட்டர், தேனி மாவட்டம் மஞ்சளாறு, கரூர் மாவட்டம் தோகைமலை, திண்டுக்கல் மாவட்டம் பழனி, நிலக்கோட்டை ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், மண்டபம், மேலூர், ஆண்டிப்பட்டி, வேடசந்தூர், பரமத்தி வேலூர், கல்லன்றி ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், காங்கேயம், பழனி, பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், ஈரோடு, வாடிப்பட்டி, குண்டாரணை, கவுந்தப்பாடி, மோகனூர், கீழச்செருவாய் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், திருப்பூர் தெற்கு, பெரியகுளம், திண்டுக்கல், குறுவடி, பஞ்சப்பட்டி, முதுகளத்தூர், தானியமங்கலம், பெருந்துறை, பெரியகுளம், கொடிவேரி, ஹாரிசான், சோழவந்தான், உட்பிரையர், குமாரபாளையம் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், காமாட்சிபுரம், பரங்கிப்பேட்டை, வாலிநோக்கம், தென்பரநாடு, மதுரை, நத்தம், அரவக்குறிச்சி, மதுரை வடக்கு, மேலூர், விருதாச்சலம், கடவுர் வட்டாட்சியர் அலுவலகம், வெள்ளக்கோயில், கிண்ணக்கோரை, சூரலக்கோடு, கடலாடி, தியாகதுர்கம், வெம்பாக்கோட்டை, முசிறி, தஞ்சாவூர், போடிநாயக்கனூர், அகரம் சீகூர், உடையாளிப்பட்டி, மேட்டுப்பட்டி ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. இன்னும் பல இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவும் 1 சென்டிமீட்டர் அளவும் மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகளவு வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகளவு வெப்பநிலை தமிழ்நாடு, புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளின் சில இடங்களில் இயல்புக்கு 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் குறைந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகளவு வெப்பநிலையான 38.9 டிகிரி செல்சியஸ் வேலூரில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 19.4 டிகிரி செல்சியஸ் மதுரையில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 11.4 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை கோயம்புத்தூர், தருமபுரி, திண்டுக்கல், திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. ஈரோடு மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக குறிப்பிடத்தக்க அளவு குறைந்து காணப்பட்டது. கோயம்புத்தூர், தருமபுரி, ஈரோடு, சேலம், திருப்பத்தூர், திருவள்ளூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் அதிகளவு வெப்பநிலை 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. மதுரை, திருநெல்வேலி மாவட்டங்களின் சில இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. குமரி கடற்பரப்பில் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று காணப்படுகிறது. தென்கிழக்கு அரபிக் கடற்பரப்பிலும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மிக குறைந்த அளவில் உருவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு. நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை

0: India contributes to the 17% of the total global growth. We help to de-risk the international economy. We help to give more possibilities. We are creating more options. We are today negotiating and concluding more free trade agreements for countries to avail of it. And along with that, we are trying to create a global footprint so that our impact on the international economy and the de-risking of the world is as impactful, as far-reaching as possible.
1: In IPL cricket, Delhi Capitals will face Kolkata Knight Riders at Arun Jaitley Stadium in Delhi today. The match will begin at 7:30 p.m. Yesterday, Lucknow Super Giants defeated Royal Challengers Bengaluru by 9 runs in a rain-affected match at the Kana Cricket Stadium in Lucknow. And with that, we end this news bulletin.
2: நேரம் 3:10. வாராந்திர பராமரிப்பு பணிகள் காரணமாக நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் தற்காலிகமாக நிறுத்தப்படுகிறது. மீண்டும் மாலை 5 மணி முதல் வழக்கம்போல் நிகழ்ச்சிகள் தொடங்கும். வணக்கம் நேயர்களே.

நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே தொடங்குகிறது. நேரம் இப்போது 5:02. பொன் மாலை பொழுது. இன்றைய பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் அன்பு என தொடங்கும் பாடல்களை தான் கேட்டு மகிழவிருக்கிறோம். நிகழ்ச்சியில் தொடக்கமாக ஜீன்ஸ் படத்திற்காக ஹரிஹரன் அனுராதா ஸ்ரீராம் பாடிய பாடல்

இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஆயுதம் அன்பு என்றால் கூட அது மிகையாகாது. அதை எந்தவித அளவீட்டு கருவியை வைத்து கூட அளவிட முடியாத ஒரு பொக்கிஷம் என்று கூட சொல்லலாம். தந்தை மகனிடம் காட்டும் அன்பு, தலைவன் தலைவியிடம் காட்டும் அன்பு, பெற்றோர் பிள்ளைகளிடம் காட்டும் அன்பு. ஆஹா, அன்பு எப்பொழுதும் அன்புதான்.

என்ஜிகே படத்திற்காக ஸ்ரீ ஸ்ரீராம் ஸ்ரேயா கோஷல் பாடிய பாடலை கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பசங்க படத்திற்காக என் பாலமுரளி கிருஷ்ணா, சிவாங்கி கிருஷ்ணகுமார் ஆகியோர் பாடிய பாடல்.

அன்பால் வீடு மட்டுமல்ல அகிலமே அழகுதான். பிள்ளைகள் மீது தாய் காட்டும் அன்புதான் பாசம். தலைவன் மீது தலைவி காட்டும் அன்புதான் காதல். அன்னை தெரேசா மக்கள் மீது காட்டியதுதான் கருணை. இப்படி ஒவ்வொரு இடத்திற்கும் தகுந்தாற்போல் அன்பு என்பது பல உருவமைப்பை கட்டமைக்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக மேட்டுக்குடி படத்திற்காக மனோ ஸ்வர்ணலதா பாடிய பாடல்.

இன்றைய பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் அன்பு என தொடங்கும் பாடல்களை தான் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக உயிரோடு உயிராக படத்திற்காக ஹரிஹரன் சித்ரா பாடிய பாடல்

பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் அன்பு என தொடங்கும் பாடல்களை தான் கேட்டு மகிழ்ந்தோம். ஆகாஷவாணி புதுச்சேரி, நேரம் இப்போது 5:30. இனி கேட்கலாம் விளம்பரதாரர் வழங்கும் நிகழ்ச்சி.

0: श्रोताओ, अब इसी के साथ हमारा आज का उमंग कार्यक्रम यही समाप्त होता है। तो अपने मित्र अजीत को
1: और विमलेश को उमंग कार्यक्रम की तकनीकी टीम के साथ अगले सप्ताह तक के लिए आज्ञा दीजिए।
0: नमस्कार। उमंग, उमंग, उमंग, उमंग, उमंग।
2: आकाशवाणी புதுச்சேரி, நேரம் இப்போது 6 மணி. திரை இசை நிகழ்ச்சி தொடங்கும் முன் விளம்பரம்.
3: நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் கடலூரில் இன்னும் பெரிதாய் புதிய முகவரியில்.
4: ஆம், April 30 முதல் இம்பீரியல் ரோட் கடலூரில் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் பிரம்மாண்டமாய் ஆரம்பம். ஜிஆர்டியின் எண்ணற்ற கலெக்ஷன்களிலிருந்து விரும்பியதை தேர்ந்தெடுங்கள்.
3: சிறப்பு சலுகையாக புதிய தங்கநகை மீது கிராமிற்கு 250 குறைவாகவும், பழைய தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு கூடுதலாக 100 ரூபாயும், வைரம் மற்றும் அன்கட் வைரங்களின் மதிப்பின் மீது 12.5% குறைவு என எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும்.
4: அனைவரும் வருக. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் இம்பீரியல் ரோட் ஆப்போசிட் டு பாரத் பெட்ரோல் பங்க், திருப்பாப்புலியூர், கடலூர்.
2: திரை இசையில் தொடக்கமாக அமரன் படத்திற்காக அரிச்சரன் ஸ்வேதா மோகன் பாடிய பாடல்.

0: புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 250 குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு கூடுதலாக 100 ரூபாயும் வைரம் மற்றும் அன்கட் வைரங்களின் மதிப்பின் மீது 12.5% குறைவு என எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும்.
1: அனைவரும் வருக. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், இம்பீரியல் ரோட், ஆப்போசிட் டு பாரத் பெட்ரோல் பங்க், திருப்பாப்புலியூர், கடலூர்.
2: திரையிசையில் அடுத்ததாக மரியான் படத்திற்காக விஜய் பிரகாஷ், ஸ்வேதா மோகன் பாடிய பாடல்.

0: விரும்பியதை தேர்ந்தெடுங்கள்.
1: சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு கூடுதலாக 100 ரூபாயும், வைரம் மற்றும் அன்கட் வைரங்களின் மதிப்பின் மீது 12.5% குறைவு என எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும்.
0: அனைவரும் வருக. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், இம்பீரியல் ரோட், ஆப்போசிட் டு பாரத் பெட்ரோல் பங்க், திருப்பாப்புலியூர், கடலூர்.
2: திரை இசை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும்.
3: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் சரவணகுமார். தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் நாகரிக வலிமை, ஒற்றுமை மற்றும் நெகிழ்ச்சியின் அடையாளமாக சோம்நாத் கோவில் திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார். ஆகாஷ்வாணியின் 90 ஆண்டுகால சிறப்பான சேவையை கொண்டாடும் விதமாக புதுடெல்லியில் இன்று மராத்தான் ஓட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி கம்பன் கழகத்தின் 59வது ஆண்டு கம்பன் விழா கம்பன் கலையரங்கில் இன்று தொடங்கியது. புதுச்சேரியில் 2 உலகப் போர் நிறைவு பெற்றதன் 81 ஆண்டு நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்பட்டது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத் அவர்களால் 1951 ஆண்டு புனரமைக்கப்பட்ட சோம்நாத் கோவிலின் 75 ஆண்டுகளை குறிக்கும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் 11 தேதி குஜராத்தில்

0: உள்ள சோம்நாத் கோவிலுக்கு செல்கிறார். நேஷனல் டெய்லி நாளிதழில் பிரதமர் எழுதியுள்ள கட்டுரையில், சில மாதங்களுக்குள் சோம்நாத் தொடர்பான இரண்டு முக்கிய நிகழ்வுகளில் கலந்து கொள்வது தனக்கு கிடைத்த அரிய வாய்ப்பு என்று கூறியுள்ளார். இந்த ஆண்டின் தொடக்கத்தில் கோவில் மீதான முதல் தாக்குதல் நடந்து 1000 ஆண்டுகளை குறிக்கும் சோம்நாத் சுவாமிவான் பர்வ் நிகழ்ச்சியில் பிரதமர் பங்கேற்றார். சோம்நாத் இந்தியாவின் நாகரிக வலிமை, ஒற்றுமை மற்றும் நெகிழ்ச்சியின் அடையாளம் என்று பிரதமர் கூறினார். கோவிலின் பயணம் அழிவதிலிருந்து படைப்புக்கான இயக்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவதாகவும், தொடர்ச்சியான தாக்குதல்கள் மற்றும் இடர்பாடுகளுக்கு பிறகும் நம்பிக்கை மற்றும் கலாச்சாரம் எவ்வாறு உயிர் வாழ முடியும் என்பதை காட்டுகிறது என்றும் அவர் கூறினார். நாட்டிற்கு ஆகாஷ்வாணி ஆற்றிய 90 ஆண்டுகால சிறப்பான சேவையை கொண்டாடும் விதமாக புதுடெல்லியில் இன்று மராத்தான் போட்டிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. சுமார் 3.5 கிலோமீட்டர் தூரம் கொண்ட இந்த மராத்தான் ஆகாஷ்வாணி பவனில் தொடங்கி கிருஷி பவன், ரயில் பவன் மற்றும் ரிசர்வ் வங்கி கட்டிடம் வழியாக சென்று மீண்டும் ஆகாஷ்வாணி பவனில் நிறைவு பெற்றது. இது குறித்த கூடுதல் தகவல்.
1: ஆகாஷ்வாணி 1936 நிறுவப்பட்டது. இது நாட்டின் மிகவும் நம்பகமான ஒலிபரப்பு தளங்களில் ஒன்றாக தொடர்ந்து விளங்குகிறது. டிஜிட்டல் உலகம் ஆதிக்கம் செலுத்தும் இந்த காலகட்டத்திலும் ஆகாஷ்வாணி மக்களின் வாழ்வில் ஒரு தனிச்சிறப்பான இடத்தை பிடித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அது பழமையையும் தற்கால மாற்றங்களையும் ஒருங்கிணைக்கிறது. இது செய்திகள், இசை மற்றும் பொது சேவை நிகழ்ச்சிகளை பல்வேறு மொழிகளில் ஒலிபரப்பி வருகிறது. ஆகாஷ்வாணி தனது புகழ்பெற்ற வரலாற்றை கொண்டாடுவதோடு மட்டுமல்லாமல் பல்வேறு ஆரோக்கியம் சார்ந்த நிகழ்ச்சிகளிலும் பங்காற்றி வருகிறது. இதன் தொடர்ச்சியாக இன்று நடைபெற்ற மாரத்தான் போட்டி ஆரோக்கியமான மற்றும் சுறுசுறுப்பான இந்தியா என்ற அரசின் தொலைநோக்கு பார்வைக்கு இணங்க இந்த முன்னெடுப்பு எடுக்கப்பட்டுள்ளதாக ஆகாஷ்வாணியின் தலைமை இயக்குநர் திரு ராஜீவ்குமார் ஜெயின் தெரிவித்துள்ளார். ஆகாஷ்வாணி, தூர்தர்ஷன் மற்றும் பிரசார் பாரதி ஊழியர்கள் தங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் இன்று நடைபெற்ற மாரத்தானில் பங்கேற்றனர். பங்கேற்ற அனைவருக்கும் நிறைவு பதக்கம் வழங்கப்பட்டதுடன் ஆண் மற்றும் பெண் பிரிவுகளில் முதல் 3 இடங்களை பிடித்தவர்களுக்கு கோப்பைகள் வழங்கப்பட்டன. பிரசார் பாரதி தலைமை நிர்வாக அதிகாரி திரு கௌரவ் திவேதி மற்றும் ஆகாஷ்வாணியின் தலைமை இயக்குநர் திரு ராஜீவ்குமார் ஜெயின் ஆகியோர் இந்த மாரத்தான் ஓட்டத்தை கொடியசைத்து தொடக்கி வைத்தனர். 90வது ஆண்டு கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக நாடு தழுவிய மாரத்தான் மற்றும் வாக்கத்தான் நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன என்று கூறிய திரு கௌரவ் திவேதி, இந்த மாரத்தான் உடற்பயிற்சி இயக்கத்தின் முக்கியத்துவத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் என்றார். மேலும் இந்த மாதம் முழுவதும் நாட்டிலுள்ள 232 ஆகாஷ்வாணி கேந்திரங்களிலும் தொடர் நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்படும் என்று ஆகாஷ்வாணியின் தலைமை இயக்குநர் திரு ராஜீவ்குமார் ஜெயின் தெரிவித்துள்ளார்.
0: மேற்கு வங்க மாநிலத்தில் பிஜேபியின் சட்டமன்ற கட்சித் தலைவர் தேர்தலை மேற்பார்வையிட மத்திய உள்துறை அமைச்சரும் மத்திய பார்வையாளருமான திரு அமித்ஷா கொல்கத்தா சென்றுள்ளார். விமான நிலையம் சென்றடைந்த அவரை மாநில தலைவர் திரு ஷமிக் பட்டாச்சாரியா, மத்திய இணையமைச்சர் திரு சுகந்த் மசூந்தர், மூத்த தலைவர்கள் திரு சுவேந்த் அதிகாரி, திரு நிசித் பிரமாணிக், திரு திலீப் கோஷ் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் வரவேற்றனர். விமான நிலையத்திலிருந்து திரு அமித்ஷா தட்சிணேஸ்வர் காளி கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்த பின்னர் பிற்பகல் பிஸ்வா பங்களா கன்வென்ஷன் சென்டரில் பிஜேபியின் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களுடன் அவர் கலந்துரையாடவுள்ளார். அப்போது சட்டமன்ற கட்சித் தலைவர் முறையாக தேர்ந்தெடுக்கப்படுவார். திரு அமித்ஷா நாளை காலை பிரிகேட் அணிவகுப்பு மைதானத்தில் நடைபெறும் கட்சியின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் பதவியேற்பு விழாவில் அவர் கலந்து கொள்ளவுள்ளார். நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, பிஜேபி ஆளும் மாநிலங்களைச் சேர்ந்த மத்திய அமைச்சர்கள் மற்றும் முதலமைச்சர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். இதன் காரணமாக கொல்கத்தாவில் சுமார் 4000 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். உலகின் மிக வேகமாக வளர்ந்து வரும் விமான போக்குவரத்து சந்தையான இந்தியா நிதியுதவிக்கான முக்கிய உலகளாவிய இடமாக மாறி வருகிறது என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். காந்தி நகரில் உள்ள கிஃப்ட் சிட்டியில் இன்று நடைபெற்ற விமான நிதி உச்சிமாநாட்டில் உரையாற்றிய அவர், உலகிற்கு இந்தியாவின் சாரளமாக குஜராத் செயல்படுகிறது என்றும் இந்த துறையின் அதிவேக வளர்ச்சி குறித்தும் எடுத்துரைத்தார். 2026 மட்டும் உள்நாட்டு பயணிகள் போக்குவரத்து 191 மில்லியனை எட்டியதன் மூலம் உலகில் 3வது பெரிய உள்நாட்டு விமான போக்குவரத்து சந்தையாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று குறிப்பிட்டார். கடற்படை விரிவாக்கத்தில் மட்டுமல்ல, உலகளாவிய தொழில்துறையுடன் போட்டியிட்டு வழிநடத்தும் சுற்றுச்சூழல் அமைப்பை உருவாக்குவதிலும் மத்திய அரசு கவனம் செலுத்துகிறது என்று அமைச்சர் கூறினார். வளர்ந்த இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வை அடைவதற்கு அவசியமான நீண்டகால நிதி உள்கட்டமைப்பு சொத்தாக விமானத்தை பார்க்க வேண்டும் என்று பங்குதாரர்களை அவர் கேட்டுக்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்திலும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்திலும், @RNUPuducherry என்ற யூடியூப் சேனலிலும் கேட்கலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. நாடு முழுவதும் வீட்டு உபயோகத்திற்கான எல்பிஜி விநியோகம் சீராக இருப்பதாகவும், எந்தவொரு விநியோகத்திறனும் தட்டுப்பாடு ஏற்படவில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. புதுடெல்லியில் நடைபெற்ற அமைச்சர்களுக்கிடையிலான கூட்டத்தில் உரையாற்ற

0: பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகத்தின் செயலாளர் திருமதி சுஜாதா சர்மா, மேற்காசியாவில் மாறிவரும் சூழலுக்கு மத்தியில் வீட்டு உபயோக நுகர்வோர் எரிவாயு பற்றாக்குறை எதிர்கொள்ளாமல் இருப்பதையும் விலைகள் நிலையாக இருப்பதையும் உறுதி செய்வதே மத்திய அரசின் நோக்கமாகும் என்றும் கூறினார். மார்ச் மாதம் முதல் 600,000 மேற்பட்ட பிஎன்ஜி இணைப்புகளுக்கு எரிவாயு வழங்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் 266,000 மேற்பட்ட புதிய இணைப்புகளுக்கான உள்கட்டமைப்பு மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திருமதி சர்மா கூறினார். நாடு முழுவதும் பெட்ரோல் அல்லது டீசலுக்கு பற்றாக்குறை இல்லை என்றும் அவர் உறுதிபட கூறினார். மேலும் வளைகுடா நாடுகளுடன் மத்திய அரசு தனது நல்லுறவை தொடர்வதாக வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீப் ஜெய்ஷ்வால் தெரிவித்துள்ளார். அதன் ஒரு பகுதியாக வெளியுறவு செயலாளர் திரு விக்ரம் மிஸ்ரி நேற்று ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டார் என்றும் அவர் தெரிவித்தார். முன்னதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் ஆகியோரும் இது தொடர்பாக ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு பயணம் மேற்கொண்டனர் என்றும் திரு ஜெய்ஷ்வால் குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரி கம்பன் கழகத்தின் 59வது ஆண்டு கம்பன் விழா கம்பன் கலையரங்கில் தொடங்கியது. துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் இந்த 3 நாள் கம்பன் விழாவை தொடக்கி வைத்தார். துணைநிலை ஆளுநர், எழுத்தாளர்கள், தமிழ் அறிஞர்கள் மற்றும் மாணவர்களுக்கு விருதுகளை வழங்கி சிறப்பித்தார். விழாவில் ஆண்டு மலர் வெளியிடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், கம்பன் விழாவில் 2வது முறையாக பங்கேற்பது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் இலக்கிய பண்பாட்டு மரபில் ராமாயணத்திற்கு எப்போதும் ஒரு சிறப்பான இடம் உண்டு என்றும் கூறினார். இதுகுறித்து துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கூறுகையில்,
1: நாட்டின் மக்களுடைய பண்பும் சிந்தனையும் உயர்ந்ததாக இருக்க வேண்டும் என்பதைதான் கம்பன் நமக்கு உணர்த்துகிறார். இன்று நாம் வளர்ச்சி அடைந்த பாரதம் என்ற இலக்கிய நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வளர்ச்சி வெறும் பொருளாத வளர்ச்சியாக மட்டுமல்ல, அது அறம் சார்ந்த வளர்ச்சியாக ஒட்டுமொத்தமான சமுதாயத்தையும் உள்ளடக்கிய முழுமையாக வளர்ச்சியாக இருக்க வேண்டும். அதற்கான அடித்தளத்தை பல 100 ஆண்டுகளுக்கு முன்பே நம்முடைய பாரம்பரிய இலக்கியங்கள் அமைத்து கொடுத்து இருக்கிறது என்பதை கம்ப ராமாயணத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்பதை கம்பர் கற்றுத்தருகிறார். அவர் சொல்லும் தலைமை பண்பு, ஒழுக்கம், தியாகம் போன்றவை இன்றைய தலைமுறைக்கு மிகவும் தேவையானவை. இந்த சிறப்புகளால் தான் கம்ப ராமாயணம் காலத்தை கடந்து இன்று வாழ்ந்து வருகிறது.
0: பின்னர் பேசிய உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி திரு ராமசுப்பிரமணியன், தொடர்ந்து 59 ஆண்டுகளாக 3 நாள் நிகழ்ச்சியாக நடைபெறும் ஒரே கம்பன் விழா புதுச்சேரி கம்பன் கழகம் நடத்தும் இந்த விழாதான் என்று பாராட்டினார். அடுத்த ஆண்டு தன்னுடைய 60வது ஆண்டை எட்டும் போது இந்த விழா இன்னும் மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்பட வேண்டும் என்பதே தமது விருப்பம் என்றும் கூறினார். மொழி, கலாச்சாரம், இனம், நாடுகளை தாண்டி கம்பன் ஏற்படுத்தியுள்ள தாக்கம் இந்த உலகத்தில் வேறு எந்த கவிஞனும் ஏற்படுத்தவில்லை என்று அவர் கூறினார். உண்மை, வாய்மை, மெய்மை ஆகியவற்றின் மேன்மையை கம்மன் அயோத்தியா காண்டத்தில் விளக்கியதே போல் எந்த கவிஞனும் காட்டியதில்லை என்று திரு ராமசுப்பிரமணியன் எடுத்துரைத்தார். இந்நிகழ்ச்சியில் உச்சநீதிமன்ற முன்னாள் நீதியரசரும் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவருமான திரு ராமசுப்பிரமணியன், கம்மன் கழக தலைவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான திரு செல்வகணபதி, கம்மன் கழக செயலாளர் திரு சிவக்கொழுந்து, கம்மன் கழக நிர்வாகிகள் மற்றும் தமிழ் அறிஞர்கள் விழாவில் பங்கேற்றனர். 2வது உலகப்போர் நிறைவு பெற்றதன் 81வது ஆண்டு நினைவு நாள் என்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி கடற்கரை சாலையில் உள்ள போர் வீரர் நினைவு தூணில் புதுச்சேரி அரசு சார்பில் உலகப்போரின் போது உயிர்நீத்த போர் வீரர்களின் நினைவாக மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்தொங்கன், புதுச்சேரிக்கான பிரான்ஸ் நாட்டு துணைத் தூதர் திரு எட்டியன் ரொலான் பியக் ஆகியோர் உயிர்நீத்த வீரர்களுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். அப்போது இந்தியா மற்றும் பிரான்ஸ் நாட்டின் தேசிய கொடிகள் ஏற்றப்பட்டு இரு நாட்டின் தேசிய கீதங்கள் இசைக்கப்பட்டு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. IPL T20 கிரிக்கெட் போட்டியில் டெல்லி அருண்ஜேட்லி மைதானத்தில் இன்றிரவு 7:30 நடைபெற உள்ள ஆட்டத்தில் டெல்லி கொல்கத்தா அணிகள் களம் காண்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் நாகரிக வலிமை, ஒற்றுமை மற்றும் நெகிழ்ச்சியின் அடையாளமாக சோம்நாத் கோவில் திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார். ஆகாஷ்வாணியின் 90 ஆண்டுகால சிறப்பான சேவையை கொண்டாடும் விதமாக புதுடெல்லியில் இன்று மராத்தான் ஓட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி கம்பன் கழகத்தின் 59வது ஆண்டு கம்பன் விழா கம்பன் கலையரங்கில் இன்று தொடங்கியது. புதுச்சேரி 2வது உலகப்போர் நிறைவு பெற்றதன் 81வது ஆண்டு நினைவு நாள் என்று அனுசரிக்கப்பட்டது. இத்துடன் செய்தியை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் இப்போது 6:20. காற்றலையில் கலந்து பக்தி மனம் வீச வருகிறது மனோரஞ்சிதம். நிகழ்ச்சியில் தொடக்கமாக மலேசியா வாசுதேவன் பாடிய பாடல் இடம்பெறுகிறது.

0: நைனோ உரங்களின் மகிமை ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: பக்தி மனம் வீசிக் கொண்டிருக்கும் மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நித்யஸ்ரீ மகாதேவன் பாடிய பாடல் இடம்பெறுகிறது.

நேரம் இப்போது 6:30. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனோரஞ்சிதம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நெய்வேலி ஆர் சந்தான கோபாலன் பாடிய பாடல் இடம்பெறுகிறது.

0: நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் கடலூரில் இன்னும் பெரிதாய் புதிய முகவரியில்
1: ஏப்ரல் 30 முதல் இம்பீரியல் ரோட் கடலூரில் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் பிரம்மாண்டமாய் ஆரம்பம். ஜிஆர்டியின் எண்ணற்ற கலெக்ஷன்களில் இருந்து விரும்பியதை தேர்ந்தெடுங்கள்.
0: சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு கூடுதலாக 100 ரூபாயும், வைரம் மற்றும் அன்கட் வைரங்களின் மதிப்பின் மீது 12.5% குறைவு என எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும்.
1: அனைவரும் வருக. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், இம்பீரியல் ரோட் ஆப்போசிட் டு பாரத் பெட்ரோல் பங்க், திருப்பாப்புலியூர், கடலூர்.
2: காற்றலையில் மிதந்து பக்திமனம் வீசிக் கொண்டிருக்கும் மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாம்பே எஸ் ஜெயஸ்ரீ பாடிய பாடல் இடம்பெறுகிறது.

0: விரும்பியதை தேர்ந்தெடுங்கள்.
1: சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு கூடுதலாக 100 ரூபாயும், வைரம் மற்றும் அன்கட் வைரங்களின் மதிப்பின் மீது 12.5% குறைவு என எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும்.
0: அனைவரும் வருக. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், இம்பீரியல் ரோட், ஆப்போசிட் டு பாரத் பெட்ரோல் பங்க், திருப்பாப்புலியூர், கடலூர்.
2: காற்றலையில் மிதந்து பக்தி மனம் வீசிக் கொண்டிருக்கும் மனோரஞ்சித நிகழ்ச்சிகள் நிறைவாக டி எம் கிருஷ்ணா பாடிய பாடல் இடம்பெறுகிறது.

இதுவரை காற்றலையில் மிதந்து பக்திமனம் வீசியது மனோரஞ்சிதம். ஆகாஷவாணி புதுச்சேரி, நேரம் இப்போது 6:50. நிகழ்ச்சி நிரல். இன்றும் நாளையும் நமது நிலையம் வழங்கவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. 1215 kHz முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் முதலாவதாக, இன்றிரவு 7:00 முதல் 7:15 வரை, பின்பு 8:00 முதல் 8:58 வரை திரை இசை கேட்கலாம். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம். திருவண்ணாமலை மாவட்டம் வாழவச்சனூர் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மாணவிகள் வழங்கும் தேனீ வளர்ப்பு கேள்வி பதில் நிகழ்ச்சி, நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி.

என்று. 9:30 சங்கீத வானிலை. 10 மணிக்கு தேன்மழை. 11 மணிக்கு நிகழ்ச்சிகள். 11:10 நிலைய நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே 9:00 - 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்தும், 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்தும் அஞ்சல் செய்ய கேட்கலாம். 8:58 செய்திச் சுருக்கம் இடம்பெறும். 102.8 FM ரெயின்போ புதுவையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள். இன்றிரவு 7:02 - 7:15 வரையிலும், பின்பு 7:25 - 8 மணி வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்ப பாடல்கள் கேட்கலாம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 - 11:00 வரை தேன் சிந்துதே வானம். 11 மணிக்கு நிகழ்ச்சிகள். 11:10 எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே 7:00 - 8:00 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 9:00 - 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் ஆகும். 1215 kHz முதன்மை அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள். நாளை காலை 6:10 இணைதானும் நல்லவை கேட்க. படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 6:15 தெய்வீகராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் தேக்கு மர வளர்ப்பு குறித்த காத்தமுத்து கருத்துமத்தி உரையாடலின் முதல் பகுதி இடம்பெறும். காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 6:45 மாநில செய்திகள் சென்னையஞ்சல். 6:55 சூழல் அறிவோம். பூஜ்ய கழிவு மேலாண்மை மற்றும் இயற்கை சார்ந்த கொண்டாட்டங்கள். வாசிப்பவர் என் காயத்ரி ஸ்ரீகாந்த் அவர்கள். 7 மணிக்கு சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமை. நினைவலைகள் அமைப்பு ஏபி எலிசபெத் அவர்கள். 7:25 நலமாய் வாழ. ஆஸ்துமாவினால் ஏற்படும் சிக்கல்கள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுவாச மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் பி லோக்நாத் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா. 8:02 - 8:30 தகவல் தளம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 9:00 அரங்கிசை டாக்டர் சுபாஷினி பார்த்தசாரதி அவர்களின் பாட்டு. ஆனந்த் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வயலின். கும்பகோணம் கே சுவாமிநாதன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி சென்னையஞ்சல். 10:02 கேட்டாலை இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு கோடைகால உணவு. பகல் 12 மணிக்கு துலாக்கோள் நேயர் கருத்து மலர்கள். 12:15 இசை பயிற்சி. கற்றுக் கொடுப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். கற்றுக்கொள்பவர் ஏ ஸ்ரீநிதி. நாளை பகல் 12:30 பன்னிசை மாலை எஸ் ஜானகி அவர்கள் பாடிய ஆழ்வார் பாசுரங்கள். 12:50 புதின பக்கங்கள் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதினத்துடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம் தொலைபேசி வழி மகளிர் விருப்பம். 2:15 என்று மினியவை. 2:40 பிரெஞ்சு மொழி பாடம் ஆசிரியர் ஜி சுப்பிரமணியன் அவர்கள் மாணவி எம் பல்லவி. 2:55 வானிலை அறிக்கை சென்னையஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் ஷியாமலா வெங்கடேஸ்வரன் அவர்களின் பாட்டு. நாளை மாலை 4 மணிக்கு திரை இசை. 5 மணிக்கு இளைய பாரதம். நிகழ்ச்சியை நெறிப்படுத்துபவர் நிவேதாஸ்ரீ அவர்கள். 5:30 சின்னஞ்சிறுகிளிகள். புதுச்சேரி முருங்கப்பாக்கம் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்ஸ்வை நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி. 6 மணிக்கு திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல்.

நாளை இரவு 7 மணி முதல் 7:15 மணி வரையிலும், பின்னர் 8 மணி முதல் 8:58 மணி வரையிலும் திரை இசை இடம்பெறும். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம். மண் என்பது சொத்தல்ல, திருப்பி தர வேண்டிய கடன். நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர்

பகல் 7:30 உழவர் உலகம். மண் என்பது சொத்தல்ல, திருப்பி தர வேண்டிய கடன். நாமக்கல் வேளாண் அறிவி நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் சிவரஞ்சனி அவர்களுடன் நேர்முகம். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி ஏஞ்சல், 9:30 சங்கீத வானிலை. நாளை 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சியில் ராஜ்குமார் மஜும்தார் அவர்களின் சந்தூர் இசை இடம்பெறும் நிகழ்ச்சி டெல்லி ஏஞ்சல். 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15 பிற்பகல் 2:00, 3:05 இரவு 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப் பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00, 10:00, 11:00 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம். 102.8 எஃப்எம் ரெயின்போ புதுவையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள். நாளை காலை 7:30 வணக்கம் மக்களே, 8:02, 8:30 நம்ம புதுவை. நேரலைகள் இணைகிறார் ஆர்ஜே தேவி. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணையவடை நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 முதல் 11:30 வரையிலும், பின்னர் 11:47 முதல் 12:00 வரையிலும் மெலடி மேஜிக். 11:30 ஸ்டம்ப்டு சீசன் 7 நிகழ்ச்சி டெல்லி ஏஞ்சல். 12:02 பேசுங்க தோழா நேரலை நிகழ்ச்சி. 12:50 புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர், வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:02 ஹாய் சிநேகிதியே மகளிர் உங்கள் சாய்ஸ் தொலைபேசி வழி மகளிர் விருப்பம். 2:15 காலத்தை வென்ற காணங்கள். 3:00 கல்லூரி பூக்கள் நேரலை நிகழ்ச்சி. 4:00 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5:00 அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே விமல்ராஜ். நாளை மாலை 6:20 முதல் 7:00 வரையிலும், பின்னர் 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8:00 வரையிலும் மனம் விரும்பதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 முதல் 11:00 வரை தேன் சிந்ததே வானம். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 102.8 எஃப்எம் ரெயின்போ புதுவையில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும்.

0: நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் இப்போது 7 மணி. திரை இசை நிகழ்ச்சி தொடங்கும் முன் விளம்பரம்.
1: நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் கடலூரில் இன்னும் பெரிதாய் புதிய முகவரியில்.
2: ஆம், April 30 முதல் இம்பீரியல் ரோட் கடலூரில் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் பிரம்மாண்டமாய் ஆரம்பம். ஜிஆர்டியின் எண்ணற்ற கலெக்ஷன்களில் இருந்து விரும்பியதை தேர்ந்தெடுங்கள்.
1: சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு கூடுதலாக 100 ரூபாயும், வைரம் மற்றும் அன்கட் வைரங்களின் மதிப்பின் மீது 12.5% குறைவு என எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும்.
2: அனைவரும் வருக. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், இம்பீரியல் ரோட் ஆப்போசிட் டு பாரத் பெட்ரோல் பங்க், திருப்பாப்புலியூர், கடலூர்.
0: திரை இசையில் தொடக்கமாக ரம்பை படத்திற்காக விவி பிரசன்னா, வந்தனா ஸ்ரீனிவாஸ் பாடிய பாடல்.

0: விரும்பியதை தேர்ந்தெடுங்கள்.
1: சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு கூடுதலாக 100 ரூபாயும், வைரம் மற்றும் அன்கட் வைரங்களின் மதிப்பின் மீது 12.5% குறைவு என எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும்.
0: அனைவரும் வருக. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், இம்பீரியல் ரோட், ஆப்போசிட் டு பாரத் பெட்ரோல் பங்க், திருப்பாப்புலியூர், கடலூர்.
2: திரை இசையில் நிறைவாக தர்மதுரை படத்திற்காக செந்தில்தாஸ், சுர்முகி ராமன் பாடிய பாடல்.

0: கல்யாண பொண்ணு. கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸை தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: திரை இசை கேட்டீர்கள். ஏனும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னையில் தஞ்சலாகும்.
3: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மேற்கு வங்க முதலமைச்சராக பிஜேபியின் திரு சுவேந்து அதிகாரி நாளை பதவியேற்கிறார். பேரிடர் காலங்களில் பாதுகாப்பு படையினர் ஆற்றி வரும் பணி பாராட்டுதலுக்குரியது என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நில ஆவணங்களை டிஜிட்டல் மயமாக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தீவிரவாதத்தை ஒழிப்பதற்கு சர்வதேச ஒத்துழைப்பு அவசியமாகிறது என்று இந்தியாவும் சிங்கப்பூரும் கூறியுள்ளன. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா 4-0 என்ற கோல் கணக்கில் லெபனனை வென்றது. இனி விரிவான செய்திகள். மேற்குவங்க முதலமைச்சராக திரு சுவேந்து அதிகாரி நாளை பதவியேற்கிறார். இன்று கொல்கத்தாவில் நடைபெற்ற பிஜேபி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டத்தில் அதன் தலைவராக திரு சுவேந்து அதிகாரி ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். மேற்கு வங்கத்தில் பிஜேபி அரசு முதல் முறையாக நாளை பதவியேற்கிறது. அம்மாநிலத்தில் நடைபெற்ற தேர்தலில் பிஜேபி வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெற்றது. 294 உறுப்பினர்களை கொண்ட அம்மாநில சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில்

பிஜேபி 207 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. ஃபால்டா தொகுதியில் மட்டும் வரும் 21 தேதி மறுவாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இந்த தேர்தலில் 15 ஆண்டு காலம் ஆட்சி பொறுப்பில் இருந்த திரிணாமுல் காங்கிரஸ் 80 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றது. தமிழகத்தில் தவிக தலைவர் திரு விஜய் மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை இன்று சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது புதிய அரசு அமைப்பதற்கு ஆதரவு தெரிவித்து இடதுசாரி கட்சிகள் அளித்த கடிதங்களையும் அவர் ஆளுநரிடம் வழங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் 108 இடங்களில் வெற்றி பெற்ற தவிகவுக்கு 5 உறுப்பினர்களை கொண்ட காங்கிரஸ் கட்சியும் தலா 2 உறுப்பினர்களை கொண்ட இடதுசாரி கட்சிகளும் ஆதரவு தெரிவித்துள்ளன. புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவராக திரு என் ரங்கசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இன்று புதுச்சேரியில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டத்தில் ஒருமனதாக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். துணைத் தலைவராக திரு நமச்சிவாயம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகம், மேற்குவங்கம், கேரளம், அசாம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பான அனைத்து புள்ளி விவரங்களையும் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. இசிஐ நெட் செயலியில் இவை இடம்பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பேரிடர் காலங்களில் பாதுகாப்பு படையினர் ஆற்றி வரும் பணி பாராட்டுதலுக்குரியது என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நடைபெற்ற திரங்கா மலை மீட்புக் குழுவின் 10 ஆண்டு கொண்டாட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். மலைப்பகுதிகளில் மீட்பு பணிகளை மேற்கொள்வதற்காக ராணுவத்தினருக்கு இக்குழு பயிற்சி அளித்து வருவதாக அவர் கூறினார். உலக தரத்திற்கு இணையான பயிற்சிகளை இக்குழுவினர் வழங்கி வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். நில ஆவணங்களை டிஜிட்டல் மயமாக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் டிஜிட்டல் இந்தியா இயக்கத்தின் கீழ் இதற்கான பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். நில ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்படுவது பயனாளிகளுக்கும் வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கும் உதவிடும் என்றும் அவர் கூறினார். இந்த திட்டத்தின் செயலாக்கத்தை தொடர்ந்து கண்காணிக்குமாறும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். குஜராத்தில் ஏர் இண்டியா விமானம் விபத்துக்குள்ளானது தொடர்பான இறுதி விசாரணை அறிக்கை 1 மாத காலத்திற்குள் வெளியிடப்படும் என்று சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். இன்று காந்திநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதுகுறித்த விசாரணை வெளிப்படைத் தன்மையுடன் நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டார். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கான இழப்பீட்டுத் தொகை விரைவில் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தொலைத்தொடர்புத்துறை அதிகாரிகள் தங்களது துறையில் நிபுணத்துவத்தை மேம்படுத்திக் கொள்ள வேண்டியதன் அவசியத்தை அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் டாக்டர் சந்திரசேகர் பெம்மசாணி வலியுறுத்தியுள்ளார். தமது துறையில் பணியாற்றி வரும் இளம் உயர் அதிகாரிகளுடன் இன்று கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். இலக்கினை நிர்ணயித்து அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்றும் டாக்டர் சந்திரசேகர் பெம்மசாணி கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வந்தே மாதரம் பாடல் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். கர்நாடக மாநிலம் யஷ்வந்த்பூரிலிருந்து ஹொசூர் வரை இயக்கப்பட்டு வரும் மின்சார ரயிலை கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பெரிய நாகதுணை வரை நீட்டிக்க ரயில்வே ஒப்புதல் அளித்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், தமிழக மக்கள் சார்பில் ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவிடம் தாம் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார். இதேபோல் குண்டூர் திருப்பதி இடையேயான விரைவு ரயிலை திருச்சி வரை நீட்டிக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் ரயில்வே ஏற்றுக்கொண்டு அதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதற்காக தமிழக மக்கள் சார்பில் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவிற்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார்.
ஒரே பாரதம் உன்னத பாரதம் இயக்கத்தின் கீழ் 6ஆம் கட்ட இளையோர் சங்கமம் நிகழ்ச்சி நடத்தப்பட உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இளையோரிடையே கலாச்சார ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கல்வி அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதன்படி ஒரு மாநிலத்தைச் சேர்ந்த இளையோர் பிற மாநிலங்களுக்கு சென்று அதன் கலாச்சாரத்தை அறிந்து கொள்வதற்கு வகை செய்யும்

0: வழங்கப்பட்டுள்ளது. கல்வி மற்றும் கலாச்சார பரிமாற்ற நிகழ்ச்சியாக இது வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதுவரை நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் 6000-க்கும் மேற்பட்ட இளையோர் பயனடைந்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் சமையல் எரிவாயு விநியோகம் சீராக நடைபெறுவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, சமையல் எரிவாயு பற்றாக்குறை இல்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். கடந்த 2 நாட்களில் மட்டும் 57 லட்சம் சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதேபோல் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட 5 கிலோ சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் கடந்த 2 நாட்களில் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்தார். இந்தியா சிங்கப்பூர் இடையேயான தீவிரவாத தடுப்பு குறித்த பணிக்குழு கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. தீவிரவாதத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அக்கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. தீவிரவாதத்திற்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் இரு நாடுகளும் கூறியுள்ளன. தீவிரவாதத்தை ஒழிப்பதற்கு சர்வதேச நாடுகளின் ஒத்துழைப்பு அவசியம் என்றும் இந்த பணிக்குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. சிறுபான்மையினர் அதிகம் வசிக்கும் பகுதிகளின் மேம்பாட்டிற்கான திட்டங்களின் செயலாக்கம் குறித்த ஆய்வுக் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. சிறுபான்மையினர் நலத்துறை இணைச் செயலர் திரு ராம்சிங் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் திட்டங்கள் குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றப்பட்டதா என்பது குறித்து விரிவாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. புதிய திட்டங்களுக்கான அனுமதி குறித்தும் இதில் விவாதிக்கப்பட்டதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மகாராஷ்டிராவில் சாலை விபத்துகளை குறைப்பதற்காக 60 போக்குவரத்து பூங்காக்களை ஏற்படுத்த அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அம்மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு பிரதாப் சர்நாயக், தலா 1 கோடி ரூபாய் செலவில் இந்த பூங்காக்கள் அமைக்கப்பட உள்ளதாக கூறியுள்ளார். போக்குவரத்து விதிகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான அம்சங்கள் இந்த பூங்காக்களில் இடம்பெறும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு பூங்காவும் 1 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்படும் என்றும் திரு பிரதாப் சர்நாயக் கூறியுள்ளார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா 4-0 என்ற கோல் கணக்கில் லெபனனை வென்றது. சீனாவின் ஜூசுவில் நடைபெற்ற இப்போட்டியில் பிரீத்திகா பர்மன் 2 கோல் அடித்தார். அல்வா தேவி மற்றும் ஜோயா தலா 1 கோல் அடித்தனர். இப்போட்டியின் நாக் அவுட் சுற்றுக்கு முன்னேறி இந்தியா வரலாற்று சாதனை படைத்துள்ளது. மெக்சிகோ சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-12 என்ற செட் கணக்கில் கவுதமாலாவின் நிக்தே சோட்டோ மேயரை வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவுகளில் கிருஷ்ண பிரசாத் கரகா, பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய், துருவ் ராவத், சுராஜ் கோலா, அர்ஜுன் ரெட்டி, அச்சுதாதித்ய ராவ் இணைகளும், கலப்பு இரட்டையர் பிரிவில் துருவ் ராவத், மணிஷா இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் சிம்ரன்ஜித் கவுர், சாஹில் ஜாதவ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். சீனாவின் ஷாங்காயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் சிம்ரன்ஜித் கவுர் 6-0 என்ற புள்ளிக்கணக்கில் சீன தைபேயின் ஃபாங் யூ ஜூவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்குவங்க முதலமைச்சராக பிஜேபியின் திரு சுவேந்து அதிகாரி நாளை பதவியேற்கிறார். பேரிடர் காலங்களில் பாதுகாப்பு படையினர் ஆற்றி வரும் பணி பாராட்டுதலுக்குரியது என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நில ஆவணங்களை டிஜிட்டல் மயமாக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தீவிரவாதத்தை ஒழிப்பதற்கு சர்வதேச ஒத்துழைப்பு அவசியமாகிறது என்று இந்தியாவும் சிங்கப்பூரும் கூறியுள்ளன. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா 4-0 என்ற கோல் கணக்கில் லெபனனை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் இப்போது 7:25. இனி கேட்கலாம் உழவர்களுக்கான அறிவிப்புகள். அறிவிப்புகள் கேட்கும் முன் விளம்பரங்கள்.

0: நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் சிறுமை.
1: நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் கடலூரில் இன்னும் பெரிதாய் புதிய முகவரியில்.
2: ஆம், April 30 முதல் இம்பீரியல் ரோட் கடலூரில் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் பிரம்மாண்டமாய் ஆரம்பம். ஜிஆர்டியின் எண்ணற்ற கலெக்ஷன்களில் இருந்து விரும்பியதை தேர்ந்தெடுங்கள்.
1: சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 250 குறை.

0: கூடுதலாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு கூடுதலாக 100 ரூபாயும் வைரம் மற்றும் அன்கட் வைரங்களின் மதிப்பின் மீது 12.5% குறைவு என எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும்.
1: அனைவரும் வருக. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், இம்பீரியல் ரோட், ஆப்போசிட் டு பாரத் பெட்ரோல் பங்க், திருப்பாப்புலியூர், கடலூர்.
2: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு, அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
3: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே, ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
2: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8.85 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
4: இனி கேட்கலாம் உழவர்களுக்கான அறிவிப்புகள். பசுந்தழை உரத்தின் முக்கியத்துவம் குறித்து விழுப்புரம் வேளாண்மை இன இயக்குநர் அவர்கள் கூறியுள்ளதாவது, கிளரிசீடியாவை வேலிமரமாக அமைப்பது மிகவும் பலனளிக்கும். கிளரிசீடியாவில் கிளரிசீடியா செஃபியம், கிளரிசீடியா மெகுலேடா என 2 வகைகள் உண்டு. இதில் 2 வகை பெருமளவில் பசுந்தழை தரும் மரமாகும். அது மட்டுமன்றி இம்மரம் வெட்ட வெட்ட நன்கு தழைக்கும். அப்படிப்பட்ட ஒரு தன்மையை பெற்றிருக்கிறது. இம்மரத்தை வேலி மரமாக பயிரிடுவதால் பயிர்காலத்தில் பயிரிடும்போது இம்மரத்திலிருந்து கிடைக்கும் பசுந்தழை 2 to 2.5 ஏக்கர் நிலத்திற்கு போதுமானதாகும். அது மட்டுமன்றி பயிர் வளரும் காலத்தில் பசுந்தழைக்கு வெட்டிவிடுவதால் இது சூரிய வெளிச்சத்தை மறைத்து பயிர் விளைச்சலை குறைப்பதில்லை. அதனால் பயிரின் வளர்ச்சிக்கும் விளைச்சலுக்கும் சாதகமாகவே அமைகிறது. தழைச்சத்தை நிலத்தில் தக்க வைக்கிறது. இம்மரம் சல்லிவீர்களை மட்டுமே கொண்டுள்ளதால் பயிர் செய்யும் பொழுது மரம் வரை வரை உழுது பயிர்களை பயிரிடலாம். மரமும் வெட்டப்பட்டு அதன் தழைகள் நிலத்திற்கு இடப்பட்டு சூரிய வெளிச்சமும் நன்கு கிடைப்பதால் இம்மரம் ஒரு நல்ல வேலி மரமாகவும் அமைகிறது. மேலும் கிளரிசீடியா மெகுலேடா வேலியாக அமைப்பது மிகவும் சுலபம். மரக்கிளைகளை வெட்டி வேலி பகுதியில் சுமார் 1 to 2 meters இடைவெளியில் நட்டுவிட்டால் பின்பு கவனிப்பின்றி இம்மரம் நன்கு வளரும் தன்மையை பெற்றிருக்கிறது. நடும்போது 5 feet நீளமும் தம்புகளை நடுவதால் இது மிகவும் சிறந்ததாக வளரும் தன்மையை பெறுகிறது. இவ்வாறு விழுப்புரம் வேளாண்மை இன இயக்குநர் அவர்கள் அறிவித்துள்ளார். அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
5: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸை தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
6: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். ஜிஆர்டி பிரைட்ஸ், தி பிரைடல் ஜுவல்லரி கலெக்ஷன். இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். ஜிஆர்டி பிரைட்ஸ் ஃப்ரம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேரமிப்போது 7:30. இனி கேட்கலாம் உழவர் உலகம்.

இன்றைய நிகழ்ச்சியில் திருவண்ணாமலை மாவட்டம் வாழவச்சனூர் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மாணவிகள் வழங்கும் தேனீ வளர்ப்பு குறித்த கேள்வி பதில் நிகழ்ச்சி, நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறுகின்றன. முதலில் திருவண்ணாமலை மாவட்டம்

0: வாழவச்சனூர் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மாணவிகள் வழங்கும் தேனி வளர்ப்பு குறித்த கேள்வி பதில் நிகழ்ச்சியினை கேட்கலாம்.
1: வணக்கம் நேயர்களே, நாங்கள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் வாழவச்சனூர் திருவண்ணாமலையில் பயிலும் 4ஆம் ஆண்டு மாணவிகளாகிய நாங்கள் தனுஸ்ரீ, தீபா மற்றும் தீபாக்கா ஆகியோர் தேனி வளர்ப்பு என்ற தலைப்பில் கேள்வி பதில் நிகழ்ச்சி நடத்த வந்துள்ளோம். என்னங்கா பெட்டி பெட்டியா வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: அது ஒன்றும் இல்லைக்கா, பயிர்களுக்கிடையே பெட்டிகளை வச்சு தேனீக்களை வச்சு வளர்க்குறது தான் இந்த தேன் வளர்ப்பு. இதன் மூலமாக எங்களுக்கு தேன் கிடைக்கும்.
1: இப்போ தேனி வளர்ப்பில் தேன் மட்டும்தான் கிடைக்குமா?
3: தேன் மட்டும் இல்லைங்க, நம்ம தேனி வளர்ப்பிலிருந்து மெழுகு, ராயல் ஜெல்லி, ப்ரொப்போலிஸ் போன்ற பல்வேறு வகையான பொருட்களும் கிடைக்குது.
1: மெழுகா? என்னங்க தேனி வளர்ப்பிலிருந்து மெழுகு எப்படிங்க தயாரிக்கிறது?
2: என்னக்கா இப்படி சொல்லிட்டீங்க, உங்கள் வீட்டில் வந்து மெழுகுவர்த்தி இருக்கும், அது எதுலேருந்து தயாரிக்கிறோம்? பெட்ரோலியம்லேருந்து தயாரிக்கிறோம். அது செயற்கையான மெழுகுவர்த்தி. ஆனால் எங்கள் தேனி அது கூடு கட்டும் போது இயற்கையாகவே சுரக்கப்படுற ஒரு திரவம் தான் இந்த மெழுகுவர்த்தி.
1: மெழுகுன்னா என்னன்னு சொல்லிட்டீங்க, இது எதுக்கெல்லாம் பயன்படும்?
2: இன்றைய நவீன உலகத்தை ஆட்டி படிக்கிறதே அழகு சாதன பொருட்கள் தான். பொண்ணுங்க வந்து தைலம் இல்லாமல் கூட இருந்துடுவாங்க, ஆனால் லிப்பாம் இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க. லிப்பாம், பாடி லோஷன், மருந்து பொருட்கள் போன்ற பல்வேறு பொருட்கள் வந்து இந்த மெழுகுவர்த்திலேருந்து நாங்கள் தயாரிக்கிறோம்.
1: அப்புறம் ராயல் ஜெல்லின்னு ஒன்று சொன்னீங்களே, என்னங்க பேர்லே ராயலாக இருக்குது? அப்போ ராயலாக இருக்கிறவங்க மட்டும்தான் இதை செய்ய முடியுமா?
3: பார்த்தீங்களா, உங்களையே இவ்வளோ தூரம் யோசிக்க வச்சிருச்சு எங்கள் தேனி வளர்ப்பு. ராயல் ஜெல்லி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ராணி தேனிகளுக்காக உணவளிக்கிறதுக்காக வேலைக்கார தேனியால் சுரக்கப்படுற ஒரு சத்தான பசை தான் ராயல் ஜெல்லி.
1: இதில் என்னங்க ராயலாக இருக்குது?
3: என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க, நீங்கள் இப்போ ஒரு முகத்தில் சரும பிரச்சனை அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற ஸ்கின் டாக்டர்கிட்ட போவீங்க, இதுவே வயிறு வலி அப்படின்னா அதுக்கேற்ற டாக்டர்கிட்ட போவீங்க, இப்படி ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு டாக்டர்கிட்ட போவீங்க. ஆனால் இவ்வளோ பிரச்சனைக்கும் ஒரே டாக்டராக இருக்கிறது தான் நம்ம தேனி. இந்த தேனி வளர்ப்புலேருந்து கிடைக்கிற இந்த ராயல் ஜெல்லி நமக்கு மாதவிடாய் பிரச்சனைக்கான தீர்வாகவும் நமக்கு இருக்குது, அப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தியாக கிடைக்குது, சரும ஆரோக்கியம் போன்ற காயம் குணப்படுத்துதல் போன்ற ஆரோக்கிய நன்மைகளை கொண்டுள்ளது.
1: அப்புறம் இன்னொன்று சொன்னீங்களே ஏதோ ப்ரொப்போலிஸ், என்னங்க ப்ரொக்கோலி கேள்விப்பட்டிருக்கேன், அது என்னங்க ப்ரொப்போலிஸ்?
2: என்னக்கா இப்படி சொல்லிட்டீங்க, உங்கள் ப்ரொக்கோலியோட எங்கள் ப்ரொப்போலிஸ் வந்துட்டு மிஞ்சினது. ப்ரொப்போலிஸ்ன்றது தேனீக்கள் வந்து மரங்களிலிருந்தும் செடிகளிலிருந்தும் கொண்டு வர ஒரு பிசின் தான் இந்த ப்ரொப்போலிஸ். உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் ஃபெவிகாலோ கம்மோ கொடுக்க தேவையில்ல, இந்த ப்ரொப்போலிஸ் கொடுத்தாலே போதும்.
1: சரிங்க, அப்படின்னா இந்த தேனி வளர்ப்பில் தேன் மட்டும் இல்லை விவசாயத்துக்கும் பயன் இருக்கா?
3: கண்டிப்பாங்க, இதில் விவசாயிகளும் நன்மை அடைகிறாங்க. ஏன்னா தேனீக்கள் ஒரு பூலிருந்து மற்றொரு பூக்கு செல்றதுனால மகரந்த சேர்க்கை அங்கே அதிகரித்து நமக்கு அந்த இடத்துல மகசூல் நிறைய கிடைக்கும். இதனால மலட்டுத்தன்மையாக இருக்கிற காய் செடிகள் கூட காய் கனிகள் நல்லா வச்சு அதுலேருந்து நமக்கு நிறைய மகசூல் கிடைக்குதுங்க.
1: தேனி வளர்ப்பை பற்றி இவ்வளோ சொன்னீங்க, இதை யார் யாரெல்லாம் செய்யலாம்?
2: இளைஞர்களிருந்து முதியவர் வரைக்கும் விவசாயிகள் எல்லாருமே செய்யக்கூடியது தான் இந்த தேனி வளர்ப்பு. இதுக்குன்னு நீங்கள் தனியாக எந்த ஒரு இடமும் ஒதுக்க தேவையில்லை.
1: என்னங்க இடம் தேவையில்லையா? என்ன இப்படி சொல்லிட்டீங்க, அப்போ எங்கங்க பண்ணுவீங்க?
2: ஆமாக்கா, உங்கள் வீட்டில் கூட பண்ணலாம், உங்கள் வீட்டோட பின்புறத்தில் பண்ணலாம், மாடி தோட்டத்தில் பண்ணலாம், பயிர் விளைவிக்கிற இடத்துல பண்ணலாம், இந்த மாதிரி பல்வேறு இடத்துல பண்ணலாம். அதுதான் எங்கள் தேனி வளர்ப்போட சிறப்பம்சமே.
1: அப்புறம் இதுக்கு முதலீடு அதிகமாக தேவைப்படுமே?
3: அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, ஆரம்பத்தில் சில பெட்டிகள் இருந்தால் போதும். குறைஞ்ச முதலீட்டில் நல்ல வருமானம் கிடைக்கிற ஒரு தொழில் தான் நம்ம தேனி வளர்ப்பு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு அரசும் நிறைய மானியங்கள் கொடுத்து வந்துட்ருக்காங்க.
1: தேனி வளர்ப்பை பற்றி இவ்வளோ அழகாக சொன்னீங்க, என்னென்ன வகை தேனிலாம் இருக்குது?
2: மலை தேனி இருக்குது, இந்திய தேனி இருக்குது, இத்தாலி தேனி இருக்குது, கொம்பு தேனி இருக்குது. மலை தேனின்றது அளவில் வந்து ரொம்ப பெருசு, மலைகளிலும் உயரமான மரங்களிலிருந்து அடைகளை உருவாக்கும், இது தேன் நிறைய கொடுக்கும்க்கா. இந்திய தேனின்றது வீடு, பாறை இடுக்குகளை இந்த மாதிரி இடத்துல கட்டுறது தான் இந்திய தேனிகள். இது வந்து நம்ம வளர்ப்புக்கு ஏற்றவை. இத்தாலி தேனி, இத்தாலி தேனி வந்து வணிக ரீதியான தேனி வளர்ப்புக்கு ரொம்ப ஏற்றவை. அமைதியான குணமுடைய தேனினா அது இந்த இத்தாலி தேனி தான்க்கா. கொம்பு தேனி, கொம்பு தேனி வந்து புதர்களில் அடைகளை கட்டக்கூடிய தேனீக்கள் தான் இந்த கொம்பு தேனி. ஆனால் இதோட தேன் உற்பத்தி வந்துட்டு குறைவாக தான் இருக்கும்.
1: சரிங்க, இவ்வளோ தேனி வகைகளை சொன்னீங்க, இந்த எல்லா தேனியும் ஒரே தேனி தான் கொடுக்குமா?
3: தேனீக்களே இவ்வளோ வகைகளை கொண்டு இருக்கும்போது தேனும் நிறைய வகைகளை கொண்டு இருக்கிறது. என்னென்னா காட்டுத்தேன், மலைத்தேன், பாறைத்தேன், கூடுத்தேன், செயற்கைத்தேன், சிறுதேன்கிற பல்வேறு வகையான தேன்கள் நமக்கு அந்த தேனியிலிருந்து கிடைக்குது. காட்டுத்தேன் அப்படின்னா காடுகளில் இயற்கையாக கிடைக்கிற தேன் தான், இதில் மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது. மலைத்தேன் அப்படிங்கிறது மலைப்பகுதிகளில் பூக்கிற மூலிகை மலர்கள்லேருந்து கிடைக்கிற ஒரு தேன், இதில் மனமும் சக்தியும் அதிகமாக இருக்குது.

0: பாறைத்தேன் அப்படிங்கிறது பாறை இடுக்குகளில் தேனீக்கள் கூடு கட்டி சேகரிக்கும் அரிய தேன் தான் இந்த பாறைத்தேன். கூடு தேன் அப்படிங்கிறது தேனீ கூடு உடனே எடுக்கும் போது மெழுகுடன் இருக்கக்கூடிய அந்த தேன் தான் கூடுத்தேன். இது வந்து தொண்டை வலி மற்றும் இருமல் பிரச்சனைக்கு சிறந்த மருந்தாக இருக்குது இந்த கூடுத்தேன். செயற்கை தேன் அப்படிங்கிறது வடிகட்டி பாட்டில் நிரப்பப்படுற ஒரு தேன் தான் இந்த செயற்கை தேன். பொதுவாக இது கடைகளில் கிடைக்கும். சிறுதேன் அப்படிங்கிறது சிறிய தேனீகள்ல இருந்து கிடைக்கிறது. இதுலேயும் மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்கும்.
1: என்னக்கா இரும்புறீங்க, தேன் குடிக்கிறீங்களா?
2: என்னங்க எல்லா இரும்புனா தண்ணி தானே குடுப்பாங்க, நீங்க என்னங்க தேன் குடுக்கறேன்னு சொல்றீங்க?
1: என்னக்கா இது தெரியாம போயிடுச்சு உங்களுக்கு. நெல்லிக்காய் தேன், மூலிகை தேன், இஞ்சி பூண்டு தேன்னு பல்வேறு தேன் நாங்க வந்து தயாரிச்சிட்டு இருக்கோம். இந்த தேன் குடிச்சா உங்க இருமல் பிரச்சனை எல்லாம் பறந்து ஓடினுக்கா.
2: தேனி வளர்ப்பு அப்படின்னா அது பெரிய விவசாயிகளுக்கு தானா?
0: இல்லைங்க, சிறு விவசாயி, வீட்டு தோட்டம் உள்ளவர், பெண்கள், சுய உதவிக்குழு எல்லாருமே செய்யலாம். அஞ்சு பெட்டி இருந்தாலே ஆரம்பிக்கலாம்.
2: ஒரு தேனீ பெட்டியில எவ்வளவு வருமானம் வரும்?
1: ஒரு பெட்டியில வருடத்துக்கு சுமார் 10-15 கிலோ தேன் கிடைக்குங்க்கா. 3,000 முதல் 6,000 ரூபாய் வருமானம் இருந்தாலே போதும். 10 பெட்டி இருந்தா நல்ல கூடுதல் வருமானம் தான்.
2: தேனீ வளர்ப்புல முக்கிய பயன் என்ன?
0: 3 முக்கிய பயன்கள் இருக்குதுக்கா இந்த தேனீ வளர்ப்புல இருந்து. தேன் உடல் நலத்துக்கு நல்லது, கூடுதல் வருமானம், பயிர் மகசூல் அதிகரிக்குதுக்கா.
2: இவ்வளவு வகை தேனீங்க சொன்னீங்க, அதுல எந்த வகை தேனி நல்லது?
1: நாட்டு தேனி, வெளிநாட்டு தேனி ரெண்டுமே நல்லதுதான்க்கா. ஆனா தொடக்க காலத்துல தொழில் தொடங்குறீங்கன்னா நாட்டு தேனி தான் ரொம்ப உகந்தது.
2: இந்த தேனி வளர்ப்ப பெண்கள் தனியா செய்ய முடியுமா?
0: நிச்சயமாங்க, பெண்கள் சுய உதவி குழுக்கள் மூலமா ரொம்ப நல்லா பண்றாங்க. வீட்டுல இருந்தே செய்யலாம்.
2: இந்த தேனி வளர்ப்புல தேனி கடிக்கும் எல்லாருக்கும் பயம் இருக்கும். இந்த தேனி கடிச்சா ஆபத்தா?
1: அதெல்லாம் எதுவுமே பயப்பட தேவையில்லக்கா. சரியான முறையில பராமரிச்சா கடிக்காது. அதுக்கு பாதுகாப்பு டிரெஸ் இருக்கு, அது போட்டுட்டு போனாலே போதும்க்கா.
2: எந்த காலத்துல தேனி வளர்த்தா நல்லது?
0: பூக்கள் அதிகமா இருக்கிற காலத்துல, அதாவது ஜனவரி முதல் மே வரை, அப்புறம் செப்டம்பர் முதல் டிசம்பர் வரை, இந்த காலத்துல வளர்த்தா தேனி வளர்ப்பு நல்லதுங்க.
2: சரிங்க, தேனி வளர்ப்ப பத்தி சொன்னீங்க, தேனிக்கு ஏதாச்சும் உணவு தரணுமா?
1: சர்க்கரை கரைசல், ஜவ்வரிசி நீர், இந்த மாதிரி உணவுகள்லாம் வந்து தேனீக்களுக்கு தரலாம்க்கா.
2: சரிங்க, தேனி வளர்ப்ப பத்தி சொன்னீங்க, இப்போ தேனீக்கு ஏதாச்சும் உணவு தரணுமா?
1: பூக்கள் இல்லாத காலத்துல சர்க்கரை கரைசல், ஜவ்வரிசி நீர், இந்த மாதிரி உணவுகள்லாம் தேனீக்களுக்கு தரலாம்.
2: இந்த தேனி வளர்ப்பு பண்றது சுற்றுச்சூழலுக்கு நல்லதா?
0: ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா இது இயற்கை சமநிலையை பாதுகாக்குது, மரங்கள் மற்றும் பயிர்கள் நல்லா வளரும்.
2: இந்த தேனி வளர்ப்புல நோய்கள் வருமா?
1: சில நோய்கள் மட்டும்தாங்க வரும். ஆனா சரியான பராமரிப்பு, சுத்தம் இருந்தா எந்த பிரச்சனையும் இல்ல.
2: இப்போ இந்த காலத்துல இளைஞர்கள் வந்து வேலை வாய்ப்பு இல்லாம கஷ்டப்படுறாங்க, அப்போ இந்த இளைஞர்களுக்கு இது வேலை வாய்ப்பா மாறுமா?
0: கண்டிப்பா இது இளைஞர்களுக்கான ஒரு வேலை வாய்ப்பு தான். ஏன்னா தேன் விற்பனை பண்ணலாம், மெழுகு பொருட்கள் தயாரிக்கலாம், பயிற்சி அளிப்பது எல்லாமே செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் தாங்க இதுல இருந்து.
2: சரிங்க, இப்போ தேனை வளர்த்துட்டோம், இந்த தேனை நம்ம எங்க விற்கலாம்?
1: நீங்க உங்க ஊரோட உள்ளூர் சந்தையிலயும் விற்கலாம், சுய உதவி குழு கூட்டுறவுலயும் விற்கலாம், ஏன் ஆன்லைன்ல கூட விற்கலாம்க்கா.
2: இப்போ சில பேருக்கு தேனி வளர்ப்பு அப்படின்றது வந்து ஒரு புதிய விஷயமா இருக்கும். தேனி வளர்ப்புக்கு பயிற்சி ஏதாச்சும் கிடைக்குமா? அது எங்க கிடைக்கும்?
0: பயிற்சி எல்லாம் தோட்டக்கலைத்துறை, வேளாண்மை அறிவியல் நிலையம், அதாவது KVK அப்படிங்கிற சென்டர்ல இருந்தும், சுய உதவி குழு பயிற்சி மையங்கள், இங்க எல்லாமே இலவச பயிற்சி கூட தருவாங்க.
2: ஒரு தேனி பெட்டி விலை எவ்வளவுங்க?
1: ஒரு பெட்டி சுமார் 2,500-4,000 ரூபாய் வரைக்கும் இருக்குக்கா. ஆனா மானியம் இருந்தா குறைஞ்ச செலவுலே கிடைக்கும்.
2: ஒரு நாளைக்கு தேனிக்கு எவ்வளவு வேலை?
0: ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் இல்லைங்கக்கா. வாரத்தில் 1-2 முறை போய் பார்வையிடணும், சுத்தமாக இருக்கணும், நோய் எதுவும் இருக்குதான்னு அப்பப்போ போய் கண்காணிச்சுட்டு வரணும்.
2: மழை காலத்தில் தேனி வளர்க்கறது சரியா?
1: மழை காலத்தில் கொஞ்சம் கவனம் வேணுங்க்கா. பெட்டி நனையாமல் பார்த்துக்கணும், பூச்சி தொல்லை தவிர்க்கணும்.
2: இப்போ தேனி வளர்க்கறதுல ஒரு முக்கிய பயமே தேனியெல்லாம் ஓடி போயிடும்ன்றது தான். இந்த தேனியெல்லாம் ஓடி போயிடுமா?
0: ஆமாங்க, கண்டிப்பா சரியான பராமரிப்பு இல்லைன்னா தேனி தேனி பெட்டியை விட்டு ஓடிதான் போகும். அதற்கு சரியான உணவு, நல்ல இடம், அமைதியான சூழ்நிலை இருந்தா போகாது.
2: இந்த தேனி வளர்ப்பு விவசாயத்துக்கு எப்படி உதவுது?
1: இதன் மூலமா காய் பிடிப்பு அதிகமாகுது, பூச்சி மகசூல் கூடும், தரமான விளைச்சல், அதனால விவசாயத்துக்கு இது ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்னே சொல்லலாம்.
2: இந்த தேனி வளர்ப்பு வந்து பெண்கள் பண்ணலாம்னு சொன்னீங்க, அப்போ இதுல பெண்கள் சந்திக்கிற சவால்கள்லாம் என்னென்ன?
0: பயம்தாங்க இதுல பெரிய சவாலே. ஆனா பயிற்சி எடுத்தா நம்பிக்கையும் வரும், தைரியமும் வரும், நல்ல வருமானமும் கிடைக்கும்.
2: இந்த தேனி வளர்ப்புல எந்தெந்த பயிர்கள்லாம் நல்லது?
1: தேனி வளர்ப்புக்கு தேங்காய், சூரியகாந்தி, மல்லி, காய்கறிகள், பழமரங்கள், இந்த மாதிரி எல்லா செடிகளும் வந்து தேனிக்கு பிடிச்ச பயிர்கள் தான்க்கா.
2: இந்த தேனீ வளர்ப்பை பண்ணலான்னு சொல்றீங்க. இப்போ அந்த தேன் பெட்டியை வந்து ஒரே இடத்துல எப்போதும்

0: வைக்கலாமா?
1: இல்லைங்க, பூக்கள் குறைஞ்சிருச்சுன்னா வேற இடத்துக்கு மாற்ற தான் செய்யணும். இதுக்கு மைக்ரேட்டரி பீ கீப்பிங்னு பேரு.
0: இப்போ கடைசியா நீங்க தேனீ வளர்ப்பு இளைஞர்களுக்கு ஏன் முக்கியம்னு சொல்ல வரீங்க?
2: நீங்க வேலையை தேடி அலையே வேண்டாம்க்கா. சொந்த தொழில் இது, குறைந்த முதலீடு, மாத வருமானம். இளைஞர்களுக்கு இது ஒரு ஃபியூச்சர் பிசினஸ்னே சொல்லலாம்.
0: இந்த தேனீ வளர்ப்புக்கு ஏதாச்சும் அரசு திட்டங்கள் இருக்கா?
1: ஆமாங்க்கா, இதற்கு நம்ம அரசே தேசிய தேனீ வளர்ப்பு மற்றும் தேன் பணிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஒரு மத்திய அரசோட திட்டம். தேன் வளர்ப்புக்கு தேவையான பொருட்களும் அதற்கான பயிற்சியும் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பண உதவியும் சலுகையும் நிறைய கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க.
0: ரொம்ப பயனுள்ள தகவல் கொடுத்திருக்கீங்க. கடைசியா நேயர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
2: தேனி மாதிரி உழைக்கணும் என்று பலர் சொல்லி கேட்டிருப்போம். ஓய்வில்லா உழைப்பிற்கு அடையாளமாகவே விளங்குகிறது தேனி. உழைப்பதில் மட்டுமல்ல சுறுசுறுப்பு, தலைமைக்கு கட்டுப்படுத்தல், கூட்டு முயற்சி ஆகியவற்றிற்கும் தேனியே அடையாளமாக இருக்கின்றது. வருமுன் காப்பதில் திட்டமிட்டு செயல்படுவது தேனியின் குணமாக இருக்கின்றது. பூக்கள் பூக்காத காலங்களிலும் தங்களுக்கு தேவையான உணவை சேமித்துக் கொள்கிறது தேனி. மனிதனைப் போலவே தேனீக்களும் கூட்டமாக வாழும் தன்மையுடையது. ஒரு கூட்டத்தில் 30 முதல் 40,000 வரை தேனீக்கள் இருக்கும். தேனீக்கள் பூவுக்கு பூச்சென்று மகரந்தத்தை சேகரிக்கும் போது அவற்றை ஒரு பூவில் இருந்து மற்றொரு பூவிற்கு கடத்துவதால் பூக்களிடையே கருவுற நிலை ஏற்படுகிறது. பிறகு மரச்செடிகள் காய்ந்து விதையிட்டு இனம் பெருக்குகிறது. இதைதான் மகரந்த சேர்க்கை என்று நாம் சொல்கிறோம். இதனால் நிறைய வனப்பரப்பு உருவாகிறது. தேனீக்களின் மகரந்த சேர்க்கை நடைபெறவில்லை என்றால் பல பயிர்கள் அழிந்து போகும். இதனால் தான் தேனீக்கள் அழிந்தால் விரைவில் மனித குடும்பம் அழிந்துவிடும் என்று சொல்கிறார்கள். செயற்கை உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்து, மரபணு மாற்றப்பட்ட பயிர்கள் என பல காரணங்கள் இருக்கின்றன. தேனீக்கள் நேரடியாக மிகச்சிறந்த இயற்கை மருத்துவ பொருளான தேனை நமக்கு வழங்குகிறது. அதே போல் மறைமுகமாகவும் அயல் மகரந்த சேர்க்கையால் பயிர்களை செழிக்க வைக்கிறது. இப்பேற்பட்ட தேனீக்கள் அழிவதை கண்டும் காணாமல் இருப்பது சரியல்ல. தேனீக்களை காப்பதில் அனைவருக்கும் அக்கறை செலுத்திட வேண்டும். அதுவே நம் கடமையாகும்.
0: தேனீ வளர்ப்பு பற்றி இவ்வளவு அழகா விளக்குனதுக்கு ரொம்ப நன்றி. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இதுவரை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் வாழவச்சனூர், திருவண்ணாமலையில் பயிலும் 4ஆம் ஆண்டு மாணவிகளாகிய நாங்கள், தனுஷ்ரீ, தீபா மற்றும் தீபாக்கா ஆகியோர் தேனி வளர்ப்பு என்ற தலைப்பில் கேள்வி பதில் நிகழ்ச்சியினை கேட்டீர்கள்.
3: இதுவரை திருவண்ணாமலை மாவட்டம் வாழவச்சனூர் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மாணவிகள் வழங்கிய தேனீ வளர்ப்பு குறித்த கேள்வி பதில் நிகழ்ச்சியினை கேட்டீர்கள்.

0: டைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் கடலூரில் இன்னும் பெரிதாய் புதிய முகவரியில்.
2: ஆம், ஏப்ரல் 30 முதல் இம்பீரியல் ரோட் கடலூரில் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் பிரம்மாண்டமாய் ஆரம்பம். ஜிஆர்டியின் எண்ணற்ற கலெக்ஷன்களிலிருந்து விரும்பியதை தேர்ந்தெடுங்கள்.
1: சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு கூடுதலாக 100 ரூபாயும், வைரம் மற்றும் அன்கட் வைரங்களின் மதிப்பின் மீது 12.5% குறைவு என எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும்.
2: அனைவரும் வருக. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், இம்பீரியல் ரோட் ஆப்போசிட் டு பாரத் பெட்ரோல் பங்க், திருப்பாப்புலியூர், கடலூர்.
3: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு, அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
4: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே, ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
3: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8.85 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
5: தொடர்வது நாட்டுப்புற பாடல்.

நாட்டுப்புற பாடல் கேட்டீர்கள். நிறைவாக பண்ணை செய்தி. இன்றைய பண்ணை செய்தியில் வெண்ணெய் பழத்தில் மதிப்பு கூட்டப்பட்ட உணவுப் பொருட்கள் குறித்து தெரிந்து கொள்ளலாம். அவகேடா என்று அழைக்கப்படும் வெண்ணெய் பழம் மத்திய தரைக்கடல் பகுதி தாவர வகையைச் சேர்ந்தது. உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான நல்ல கொழுப்பு சத்து இப்பழத்தில் அதிகளவு உள்ளது. மேலும் பல ஊட்டச்சத்துக்களும் தாது உப்புகளும் பழத்தில் காணப்படுவதால் இதன் தேவை அதிகரித்து கொண்டே வருகிறது. உலகளவில் தென்னமெரிக்கா நாடான மெக்சிகோ அவகேடா உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியில் முதன்மை நாடாக விளங்குகிறது. அவகேடாவின் உற்பத்தி உலகளவில் 6.1 மில்லியன் டன்னாக உள்ளது. மிதவெப்ப மண்டல பகுதிகளில் மட்டுமே நன்றாக வளர்க்கக்கூடிய வெண்ணெய் பழங்கள் இந்தியாவில் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, மராட்டியம், இமாச்சல பிரதேசம், சிக்கிம் ஆகிய மாநிலங்களில் பயிர் செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டில் கொடைக்கானல், நீலகிரி மற்றும் ஏற்காடு மலைப்பகுதிகளில் வெண்ணெய் பழம் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. அறுவடை மற்றும் தரம் பிரித்தல். பொதுவாக வெண்ணெய் பழங்கள் மரத்தில் பழுக்க

இருக்காது. நன்கு விளைந்து முதிர்ச்சியடைந்த காய்களை அறுவடை செய்து அறைவெப்ப நிலையில் வைக்கும் பொழுது 4 முதல் 5 நாட்களில் பழுத்து இதன் சதை மிருதுவாக மாற்றமடையும். அறுவடையின் போது ஏற்படும் சிறிய சிராய்ப்புகள் கூட பழத்தின் தோற்றம் மற்றும் தரத்தை பாதிக்கும் ஆதலால் கவனமாக அறுவடை செய்ய வேண்டும். முதிர்ந்த பழங்களை 5.5 டிகிரி முதல் 8 டிகிரி வெப்பநிலையில் 4 வாரங்கள் வரை சேமிக்க முடியும். வெண்ணெய் பழங்களின் நிறம், அளவு மற்றும் எடைக்கேற்றபடி தரம் பிரிக்கப்படுகின்றன. ரகங்களுக்கு ஏற்றாற்போல் நிறம் மற்றும் பழத்தின் அளவு மாறுபடுகிறது. ஊதா வெளிர்பச்சை நிற பழங்கள் முதிர்வடையும் போது சொரசொரப்பான மற்றும் வழுவழுப்பான மேற்புற தோற்றத்தில் இளம் பச்சை மற்றும் வெளிர் மஞ்சள் நிற சதைப்பகுதியை கொண்டு காணப்படும். சதைப்பகுதி பழுப்பு நிறமாக இருந்தால் அவற்றை தவிர்க்க வேண்டும். பழங்கள் பொதுவாக 250 கிராம் முதல் 1200 கிராம் வரை இருக்கும். சத்துக்கள் மற்றும் நன்மைகள். வெண்ணெய் பழத்தில் உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான சத்துக்கள் மற்றும் நோய் எதிர்ப்பு காரணிகள் நிறைந்துள்ளது. முக்கியமாக நல்ல கொழுப்பு, புரதம், நார் சத்து, வைட்டமின் சி, வைட்டமின் பி, வைட்டமின் கே, பீட்டா கரோட்டின் மற்றும் முக்கியமான தாது உப்புக்கள் வெண்ணெய் பழங்களில் உள்ளன. பொட்டாசியம், வைட்டமின்கள் மற்றும் இரும்பு சத்து மூட்டு வலியை நீக்கி மூட்டுகள் இணையும் இடத்தில் வலுவை கொடுக்கிறது. மேலும் இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது. வெண்ணெய் பழத்தில் உள்ள கொழுப்பு சத்து இயற்கையாகவே தனித்து செறிவூட்டப்படுவதால் உடலுக்கு நன்மை தரும் நல்ல கொழுப்பை அதிகரிக்கிறது. அதனால் கொழுப்பு சம்பந்தமான இதய கோளாறுகள் தடுக்கப்படுகின்றன. ஆன்டி ஆக்சிடென்ட் எனப்படும் நோய் எதிர்ப்பு காரணிகள் அதிகளவில் உள்ளதால் நோய் எதிர்ப்பானாகவும் புற்றுநோய் செல்கள் தடுப்பானாகவும் பயன்படுகின்றது. நார்சத்து அதிகம் இருப்பதால் சர்க்கரை நோய் மற்றும் உடல் பருமன் உள்ளவர்களும் இப்பழத்தை உட்கொள்ளலாம். அதிகளவு லூட்டின் மற்றும் பீட்டா கரோட்டின் இருப்பதால் கண் சிவப்பு மற்றும் கண்ணில் நீர்வழிதல் பிரச்சனைகளை தடுக்க பயன்படுகிறது. மதிப்பு கூட்டுதல். ஊட்டச்சத்து மிக்க வெண்ணெய் பழத்திலிருந்து பல வகையான மதிப்பு கூட்டப்பட்ட உணவுப் பொருட்கள் தயார் செய்யப்படுகின்றன. பொதுவாக பழங்கள் சுவை குறைவாக இருப்பதால் மதிப்பு கூட்டப்பட்டு உட்கொள்ளும் போது சுவையுடன் கூடிய சத்துக்கள் கிடைக்கின்றன. வெண்ணெய் பழத்திலிருந்து ஜூஸ், ஐஸ்கிரீம் போன்ற உடனடியாக உட்கொள்ளக்கூடிய உணவுப் பொருட்களும் பழக்கூழ், கேக், மிட்டாய், ஜெல்லி, லெதர், மயோனஸ், சத்துமாவு போன்ற மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களும் தயாரிக்கப்படுகின்றன. வெண்ணெய் பழ சதையிலிருந்து பிரித்தெடுக்கப்படும் எண்ணெய் மிகவும் விலை உயர்ந்ததாகவும் அழகு சாதன பொருட்கள் தயாரிப்பிலும் பயன்படுத்தப்படுகிறது. வெண்ணெய் பழக்கூழ். நன்கு பழுத்த வெண்ணெய் பழங்களை தேர்வு செய்து சுத்தமாக கழுவி தோள்கள் மற்றும் விதைகளை நீக்கி சதை பகுதியை அரைத்து தயார் செய்த பழக்கூழை 5 நிமிடம் நீராவியில் வேக வைக்க வேண்டும். 1 கிலோ பழக்கூழுக்கு 1 கிலோ சர்க்கரை மற்றும் 500 மில்லி தண்ணீர் சேர்த்து பாகு தயார் செய்ய வேண்டும். பழக்கூழை டின்களில் நிரப்பி பாகு சேர்த்து 82 டிகிரி செல்சியஸ் முதல் 100 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் 6 முதல் 10 நிமிடங்கள் வைத்து சீல் செய்து தேவையான போது பயன்படுத்தலாம். வெண்ணெய் பழ பாகு கனி. நன்கு விளைந்த வெண்ணெய் பழங்களை 1 கிலோ எடுத்து தோள்களை நீக்கி துண்டுகளாக நறுக்கிக் கொள்ள வேண்டும். 2 கிலோ சர்க்கரையில் 750 மில்லி தண்ணீர் சேர்த்து பாகு வரும் வரை காய்ச்சி அதனுடன் 2 தேக்கரண்டி சிட்ரிக் அமிலம் சேர்த்து 50 டிகிரி பிரிக்ஸ் வரும் வரை காய்ச்ச வேண்டும். பழத்துண்டுகளை நீராவியில் 5 நிமிடம் வேக வைத்து மிருதுவானவுடன் குப்பிகளில் இட்டு பாகு கொண்டு நிரப்பலாம். பழத்துண்டுகள் கெட்டியாக இருந்தால் பாகு காய்ச்சும் போதே சேர்த்து வேக வைத்து பாட்டில்களில் நிரப்ப வேண்டும். பழத்துண்டுகளின் மேல் 2.5 சென்டிமீட்டர் அளவில் பாகு இருக்குமாறு குப்பிகளை நிரப்ப வேண்டும். வெண்ணெய் பழ மிட்டாய். வெண்ணெய் பழத்தை தோல் மற்றும் விதைகளை நீக்கி 5 நிமிடம் நீராவியில் வேக வைத்து 0.1% பொட்டாசியம் மெட்டாபை சல்பேட் கலந்த நீரில் 5 நிமிடம் ஊற வைத்து எடுத்து கூழாக்கிக் கொள்ள வேண்டும். வெண்ணெய் பழக்கூழ் 1/3 ஆகும் வரை மிதமான சூட்டில் கிளறிக்கொண்டே இருக்க வேண்டும். 1 கிலோ பழக்கூழுக்கு 700 கிராம் சர்க்கரை, 100 கிராம் குளுக்கோஸ் சேர்த்து கரைக்க வேண்டும். கொழுப்பு நீக்கிய பால் பவுடரை சிறிதளவு தண்ணீரில் கரைத்து இக்கலவையுடன் சேர்த்து கிளற வேண்டும். கெட்டியாக வரும்போது வெண்ணெய், நிரமி, நறுமண சாறு சேர்த்து கிளறி நெய் தடவிய தட்டில் ஊற்ற வேண்டும். சூடு தணிந்தவுடன் சிறு துண்டுகளாக்கி பட்டர் பேப்பரில் சுற்றி வைத்து பயன்படுத்தலாம். வெண்ணெய் பழ ஜெல்லி. நன்கு விளைந்த வெண்ணெய் பழங்களை தேர்வு செய்து தோல் நீக்கி துண்டுகளாக நறுக்கிக் கொள்ள வேண்டும். 1 பாத்திரத்தில் சிட்ரிக் அமிலம், தண்ணீர், பழத்துண்டுகளை சேர்த்து குறைந்த வெப்பநிலையில்
அரை மணி

நேரம் வேகவிட வேண்டும். அவ்வப்போது கரண்டி கொண்டு பழத்துண்டுகளை நசுக்கிவிட வேண்டும். பின்னர் மெல்லிய மல்துணி கொண்டு பழச்சாற்றை வடிகட்ட வேண்டும். வடிகட்டிய தெளிந்த பழச்சாறுடன் 600 கிராம் சர்க்கரை சேர்த்து 65 டிகிரி பிரிக்ஸ் வரை கொதிக்க வைக்க வேண்டும். கொதிக்கும் போது பெக்டின் அல்லது அகார் பவுடரை சிறிதளவு சுடுநீரில் கரைத்து இக்கலவையுடன் சேர்க்க வேண்டும். ஜெல்லி பதம் வந்தவுடன் இளம் சூடாக இருக்கும் போதே குப்பிகளில் நிரப்ப வேண்டும். வெண்ணெய் பழக்கூழ் சத்து மாவு, கோதுமை மாவு 100 கிராம், முளைக்கட்டிய கம்பு மாவு 100 கிராம், பாசி பயறு மாவு 100 கிராம், பொறிக்கடலை மாவு 50 கிராம் மற்றும் வெண்ணெய் பழக்கூழ் பவுடர் 100 கிராம் சேர்த்து நன்கு சலித்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இதனுடன் பொடித்த வெல்லம் 50 கிராம் மற்றும் பால் பவுடர் 25 கிராம் சேர்த்து கலந்து டப்பாக்களில் காற்று புகாதவாறு சேமிக்க வைக்க வேண்டும். தேவைப்படும் பொழுது உருண்டையாகவோ அல்லது மால்ட்டாகவோ செய்து சாப்பிடலாம். பண்ணை செய்தி கேட்டீர்கள். பொன்பொழிக்க

பதம் வந்தவுடன் இளம் சூடாக இருக்கும் போதே குப்பிகளில் நிரப்ப வேண்டும். வெண்ணெய் பழக்கூழ் சத்து மாவு, கோதுமை மாவு 100 கிராம், முளைக்கட்டிய கம்பு மாவு 100 கிராம், பாசிப்பயறு மாவு 100 கிராம், பொறிக்கடலை மாவு 50 கிராம் மற்றும் வெண்ணெய் பழக்கூழ் பவுடர் 100 கிராம் சேர்த்து நன்கு சலித்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இதனுடன் பொடித்த வெல்லம் 50 கிராம் மற்றும் பால் பவுடர் 25 கிராம் சேர்த்து கலந்து டப்பாக்களில் காற்று புகாதவாறு சேமிக்க வைக்க வேண்டும். தேவைப்படும் பொழுது உருண்டையாகவோ அல்லது மால்ட்டாகவோ செய்து சாப்பிடலாம். பண்ணை செய்தி கேட்டீர்கள்.

0: நைனோ உரங்களின் மகிமை ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
2: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். ஜிஆர்டி பிரைட்ஸ், தி பிரைடல் ஜுவல்லரி கலெக்ஷன். இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். ஜிஆர்டி பிரைட்ஸ் ஃப்ரம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ். சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: வாங்க அண்ணே, நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கேம்மா. ஆமா, 6 மாசத்துக்கு முன்னாடி விவசாயம் நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா. உண்மையாமா?
3: ஆமா அண்ணே.
4: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
3: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
4: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
5: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் இப்போது 8:00. திரை இசை நிகழ்ச்சியில் தொடக்கமாக பரமசிவம் படத்திற்காக மது பாலகிருஷ்ணன் சுஜாதா பாடிய பாடல்.

நேரம் 8:10. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரையிசை. நிகழ்ச்சியில் அடுத்ததாக செம்பருத்தி படத்திற்காக சித்ரா, மனோ, பானுமதி பாடிய பாடல்.

நேரம் 8:21. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரையிசை. நிகழ்ச்சியில் அடுத்ததாக நேருக்கு நேர் படத்திற்காக ஹரிஹரன் ஷாகுல் ஹமீத் பாடிய பாடல்

நிலைய நிகழ்ச்சிகள் சிலவற்றை நினைவூட்டுகிறோம் நேர்களே. நாளை காலை 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் தேக்கு மர சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடலின் முதல் பகுதி இடம்பெறும். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 6:55 சூழல் அறிவோம். பூஜ்ய கழிவு மேலாண்மை மற்றும் இயற்கை சார்ந்த கொண்டாட்டங்கள். வாசிப்பவர் என் காயத்ரி ஸ்ரீகாந்த் அவர்கள். 7:00 சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமை. நினைவலைகள் அமைப்பு ஏபி எலிசபெத் அவர்கள். 7:25 நலமாய் வாழ. ஆஸ்துமாவினால் ஏற்படும் சிக்கல்கள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுவாச மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் பி லோக்நாத் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கு சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா. 8:02 தகவல் தளம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 9:00 அரங்கிசை. டாக்டர் சுபாஷினி பார்த்தசாரதி அவர்களின் பாட்டு. ஆனந்த் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வயலின். கும்பகோணம் கே சுவாமிநாதன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம். தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு கோடைகால உணவு. நிலைய நிகழ்ச்சிகள் சிலவற்றை நினைவூட்ட கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆசை படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் அனுராதா ஸ்ரீராம் பாடிய பாடல் இடம்பெறுகிறது.

நேரம் இப்போது 8:34:20. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரையிசை. நிகழ்ச்சியில் அடுத்ததாக கண்ணெதிரே தோன்றினால் படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் சித்ரா பாடிய பாடல்.

திரை செயல் எடுத்ததாக எதிரும் புதிரும் படத்துக்காக புஷ்பவனம் குப்புசாமி ஸ்வர்ணலதா பாடிய பாடல் வித்யாசாகர் இசையில் பாடல் ஒலிக்கிறது.

காதல் தேசம் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் ஓ எஸ் அருண் பாடிய பாடலை கேட்டீர்கள். நிகழ்ச்சிகள் நிறைவாக ஜோடி படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் மகாலட்சுமி ஐயர் பாடிய பாடல்

0: திரை இசை கேட்டீர்கள். இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் சரவணகுமார். மேற்கு வங்கத்தில் மூத்த பிஜேபி தலைவர் திரு சுவேந்து அதிகாரி புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ளார். இன்று கொல்கத்தாவில் நடைபெற்ற மாநில பிஜேபி சட்டமன்ற கட்சி கூட்டத்தில் அவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதுகுறித்து செய்தியாளரிடம் பேச

0: திரை இசை கேட்டீர்கள். இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் சரவணகுமார். மேற்கு வங்கத்தில் மூத்த பிஜேபி தலைவர் திரு சுவேந்து அதிகாரி புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ளார். இன்று கொல்கத்தாவில் நடைபெற்ற மாநில பிஜேபி சட்டமன்ற கட்சி கூட்டத்தில் அவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, கூட்டத்தில் திரு அதிகாரியின் பெயர் முன்மொழியப்பட்டதாகவும் வேறு எந்த பரிந்துரையும் பெறப்படாததால் அவரது பெயர் இறுதி செய்யப்பட்டதாகவும் கூறினார். மேலும் நாளை காலை பிரிகேட் பரேட் மைதானத்தில் பதவியேற்பு விழா நடைபெறவுள்ளது. பாலியல் பலாத்காரம், பாலியல் வன்கொடுமை மற்றும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான கடுமையான குற்றங்களில் தண்டனை பெற்ற நபர்கள் பரோல் வழங்குவதை முழுமையாக தடை செய்ய கோரி விரைவில் மத்திய அரசுக்கு ஆணையம் பரிந்துரைகளை சமர்ப்பிக்கும் என்று தேசிய மகளிர் ஆணையத்தின் தலைவர் திருமதி விஜயா ரஹத்கர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் திரு விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் நாளை ஆட்சி அமைக்க தயாராக உள்ளது. இன்று மூன்றாவது முறையாக ஆளுநர் திரு அருளேற்கரை சந்தித்த திரு விஜய் ஆட்சி அமைப்பதற்கான உரிமையை கோரினார். இரண்டு நாட்கள் தீவிர பேச்சுவார்த்தைக்கு பின்னர் காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், விசிகே மற்றும் ஐயுஎம்எல் ஆகிய கட்சிகளிடமிருந்து ஆதரவு கடிதங்களை தாவக்கே பெற்றுள்ளது. புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளர் திரு ரங்கசாமி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதனை சந்தித்து அடுத்த அரசை அமைப்பதற்கான உரிமையை கோரினார். பெரும்பாலான சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு கடிதங்களை திரு ரங்கசாமி துணைநிலை ஆளுநரிடம் வழங்கினார். ஷாங்காயில் நடைபெற்ற வில்வித்தை உலகக்கோப்பை இரண்டாம் கட்ட போட்டியின் மகளிர் ரீகர்வ் தனிநபர் பிரிவில் இந்தியாவின் சிம்ரன்ஜித் கவுர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஐபிஎல் டி20 கிரிக்கெட் போட்டியில் டெல்லி அருண்ஜேட்லி மைதானத்தில் நடைபெறும் ஆட்டத்தில் டெல்லி அணி சற்று முன்வரை 17.4 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 124 ரன் எடுத்திருந்தது. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

நேரம் இப்போது 9:39. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி சங்கீத வானிலை. நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிங்காரவேலன் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல்.

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எங்க ஒரு பாட்டுக்காரன், ஒலித்த குரல்கள் மனு சித்ரா. நேரம் இப்போது 9:54. சங்கீத வானிலை நிகழ்ச்சியில் நிறைவாக

இந்த இனிய இரவில் இதமான ராகங்களோடு மனதை வருடும் பாடல்களை அள்ளி தருகிறது நமது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தேன்மழை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக என் அண்ணன் படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.

0: அழகான பொண்ணு. நீ என்ன காதலிக்கிறியா இல்ல விளையாடுறியா? எனக்கு ஒண்ணுமே புரியல.
1: தேன்மொழி நிகழ்ச்சியில் தித்திக்கும் புதிய ராகங்களை அள்ளித்தருகிறது நமது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நிகழ்ச்சியில் அடுத்ததாக மன்னாதி மன்னன் திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடிய பாடலை கேட்டு மகிழலாம்.

நேரம் இப்போது 10:18. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தென்மழை. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வேட்டைக்காரன் படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடிய பாடல்.

டி எம் சௌந்தரராஜன், எல் ஆர் ஈஸ்வரி குரல்களில் சர்வர் சுந்தரம் படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டோம். நேரம் இப்போது 10:31:50. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன்மழை. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாகப்பிரிவினை படத்திற்காக பி. சுசீலா பாடிய பாடலை கேட்டு மகிழலாம்.

நிகழ்ச்சியில் எடுத்ததாக வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்திற்காக பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசீலா பாடிய பாடல்.

0: கொலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 605006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: நேரம் இப்போது 10:47. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன்மடை. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வஞ்சிக்கோட்டை வாலிபன் படத்திற்காக பி. லீலா பாடிய பாடல்.

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது தேன்மழை. ஆகாஷவாணி புதுச்சேரி, நேரம் இப்போது 11 மணி. நிகழ்ச்சி நிரல் நாளை நமது நிலையம் வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் இரா அனுராதா அவர்கள். படைப்பு ஆகாஷவாணி சென்னை. 6:15 தெய்வீகராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் தேக்கு மர சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடலின் முதல் பகுதி. இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 6:45 மாநில செய்திகள். சின்னஞ்சல் 6:55 சூழல் அறிவோம். பூஜ்ய கழிவு மேலாண்மை மற்றும் இயற்கை சார்ந்த கொண்டாட்டங்கள், வாசிப்பவர் என் காயத்ரி ஸ்ரீகாந்த் அவர்கள். 7 மணிக்கு சிந்தனை மலர், 7:02 புதுவை புதுமை நினைவலைகள், அமைப்பு ஏபி எலிசபெத் அவர்கள். 7:25 நலமாய்வாட, ஆஸ்துமாவினால் ஏற்படும் சிக்கல்கள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுவாச மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் பி லோக்நாத் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல், வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்புலா, 8:02 8:30 தகவல் தளம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 9 மணிக்கு அரங்கிசை, டாக்டர் சுபாஷினி பார்த்தசாரதி அவர்களின் பாட்டு, ஆனந்த் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வயலின், கும்பகோணம் கே சுவாமிநாதன் அவர்கள் மிருதங்கம் நிகழ்ச்சி சின்னஞ்சல். 10:02 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு கோடைகால உணவு. 12 மணிக்கு துலாக்கோள் நேயர் கருத்து மடல்கள். 12:15 இசை பயிற்சி. கற்றுக் கொடுப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள், கற்றுக்கொள்பவர் ஏ ஸ்ரீநிதி. 12:30 பன்னிசை மாலை, எஸ் ஜானகி அவர்கள் பாடிய ஆழ்வார் பாசுரங்கள். 12:50 புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதினத்தொடர், வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம் தொலைபேசி வழி மகளிர் விருப்பம். 2:15 என்ற மினியவை, 2:40 பிரெஞ்சு மொழி பாடம், ஆசிரியர் ஜி சுப்பிரமணியன் அவர்கள், மாணவி எம் பல்லவி. 2:55 வானிலை அறிக்கை சின்னஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள், 3:30 சங்கீத சாரல், ஷியாமலா வெங்கடேஸ்வரன் அவர்களின் பாட்டு. 4 மணிக்கு திரை இசை. நாளை மாலை 5 மணிக்கு இளைய பாரதம். நிகழ்ச்சியை நெறிப்படுத்துபவர் நிவேதாஸ்ரீ அவர்கள். 5:30 சின்னஞ்சலிகள், புதுச்சேரி முருங்கப்பாக்கம் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி. 6 மணிக்கு திரை இசை, 6:20 முதல் 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல். நாளை இரவு 7 மணி முதல் 7:15 வரையிலும், 8 மணி முதல் 8:58 வரையிலும் திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம், மண் என்பது சொத்தல்ல, திருப்பி தர வேண்டிய கடன். நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் சி சிவரஞ்சனி அவர்களுடன் நேர்முகம்.

0: cases lodged under the Narcotic Drugs and Psychotropic Substances Act. The Health Ministry has activated precautionary surveillance measures amid low global risk assessment of Hantavirus virus cases. Sources said the Health Ministry is closely monitoring the evolving situation relating to reported cases of Hantavirus virus infection on board the cruise ship MV Hontius. This is being done in coordination with the National Center for Disease Control, Integrated Disease Surveillance Program, World Health Organization, and other international health authorities. Somnath Amrit Parv will be celebrated to mark the 75th anniversary of the reconstruction of Somnath Temple. The Prime Minister, Narendra Modi, will participate in the Somnath Amrit Parv on the 11th of this month at Prabhas Patan in Somnath. Speaking to media, Gujarat State Cabinet Minister Jitubhai Vaghani said that various events will be organized at Somnath as part of the Somnath Amrit Parv, showcasing India's rich cultural and heritage traditions. And that is the end of this news bulletin.
1: Akashvani, Puducherry, Neramipodu, 11 mani, 10 nimidam. நேர்களே, புதுச்சேரி வானொலியின் மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை 5:44 இதே அலைவரிசையில் தொடங்கும். நிலைய நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிலையத்தின் நேரம் 11:10:30. வணக்கம் நேர்களே, ஜெய்ஹிந்த்.